இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

கேள்வியால் அடைகின்ற அறிவே செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வமாகும். அந்த கேள்விச் செல்வம் பிற செல்வங்களிலெல்லாம் முதன்மையானதும் ஆகும்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நமது பண்பலையில் இன்று பலம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பினை. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் இந்நிகழ்ச்சி. சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்றைய மழலையாக ஏ அபிஷி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி சேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் ஆகியன வளம் வரும். 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எச் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் பொதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும்

0: சிந்தனை சிறகுகள் 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். இன்று ஒரு தகவல். 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும். இனிய சொல்லமுது 9:05 வானொலியில் வசந்தம். 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம். இன்றே கேட்போம் 10:05 நீங்கள் கேட்டவை. 10:45 காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் ஸ்ரீ அருணன் அவர்கள். 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 கணபதி உலா, அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே. 12 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் செந்தில் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசையாக என வளம் வரும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 விவசாய அரங்கம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி சென்னை இப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவர்கள் தரும் தகவல்கள். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவையில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபோர்ன் ஷெல்கர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:25 வயல்வெளி. பருத்தி மற்றும் தென்னை சாகுபடி குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவல்லி கரட்டப்பட்டி பகுதியை சார்ந்த விவசாயி எஸ் சேகர் அவர்கள். 8:00 இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ரகங்கள். இன்னைக்கு சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் பங்குபெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்று வளமரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பினை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Praising the remarkable achievement of India's rise in fintech, Prime Minister Narendra Modi has said that the country's Unified Payments Interface, UPI, is the undisputed champion of the success story. Inaugurating the Global Fintech Fest 2026 in Mumbai, Mr. Modi said, "This is such a massive transformation that whenever fintech is discussed, it will remain incomplete without UPI."
2: भारत की फिनटेक स्टोरी अद्भुत रही है और इसका एक बड़ा चैंपियन है हमारा यूपीआई. मैंने पिछले साल भी इसकी चर्चा की थी, लेकिन ये इतनी बड़ी ट्रांसफॉर्मेशन है कि जब भी फिनटेक की चर्चा होगी तो वो यूपीआई के बिना अधूरी ही होगी.
1: Reiterating his core philosophy of technological empowerment, Prime Minister praised UPI as ultimate tool for financial inclusion, successfully penetrating areas ignored by traditional banking models. The Prime Minister pointed out that over 24 billion UPI transactions occurred in August alone. Mr. Modi said it is because of this impact that French President Emmanuel Macron said that UPI is not just a tech story, it is a civilizational story. The revamped Nehru Planetarium, a premier public outreach facility under the Prime Minister's Museum and Library, PMML, was inaugurated in New Delhi yesterday. The upgraded facility aims to strengthen science communication, promote astronomy awareness and enhance public engagement. PMML chairperson Nripendra Mishra presided over the inauguration ceremony. Speaking on the occasion, PMML Director Ashwini Lohani said the Nehru Planetarium has emerged as one of the leading planetariums in the country, equipped with state-of-the-art facilities to promote scientific temper and inspire curiosity among students, youth and the public. The Union Ministry of Women and Child Development will launch the 9th National Nutrition Month 2026 in Varanasi today. Union Women and Child Development Minister Annapurna Devi will launch the campaign at Rudraksh Convention Centre in the presence of Chief Minister Yogi Adityanath. The campaign will be conducted throughout the month of September in Anganwadi centres, schools, panchayats and homes.

0: across the country with community participation. This year, the theme of National Nutrition Month is Our Anganwadis, Our Responsibility. Uttar Pradesh government has enhanced the honorarium for Anganwadi workers and helpers. State government has issued an order in this regard. As per the order, an additional increase of 4,000 rupees per month has been made in the state share of Anganwadi workers and 2,000 rupees per month in the state share of helpers. Following this revision, Anganwadi workers will receive a total honorarium of 12,000 rupees per month, while helpers will receive 6,000 rupees per month. Defence Minister Rajnath Singh has said that India will always stand firmly with Sri Lanka in times of crisis, underlining that the relationship between the two countries is based on shared history, culture and faith. Mr. Singh arrived in Colombo yesterday on his maiden three-day visit to hold talks with Sri Lanka's top leadership. He made the remarks during an interaction with the Indian diaspora. He said both nations share close cultural and civilizational ties, which have provided a strong foundation for the growth of the bilateral relationship. Chief of the Naval Staff, Admiral Krishna Swaminathan, will be on an official visit to Australia and New Zealand beginning today. During the visit, Admiral Swaminathan will hold bilateral discussions with the senior leadership of the Royal Australian Navy and engage with senior Australian defence leadership. He will also visit key operational and training establishments and interact with personnel of the Royal New Zealand Navy and officers undergoing professional military education. In New Zealand, the Chief of the Naval Staff will hold discussions with the senior leadership of the Royal New Zealand Navy and engage with senior New Zealand defence leadership. The engagements will focus on further strengthening operational interaction, information sharing, training and professional exchanges between the two navies. Indian para-archers will be in the hunt for multiple medals at the World Archery Para Series in Ahmedabad today as they compete in several gold and bronze medal matches across different events. In the para-recurve mixed team gold medal match, India's Bhavna and Harvinder Singh will take on China's Liang Qirong and Xie Lei in the final. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 நிமிடம். ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பொறுப்பு மற்றும் கடமை ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றாலும் அவற்றுக்கிடையே நுட்பமான வேறுபாடு உண்டு. கடமை என்பது சமூகம், சட்டம் அல்லது விதிமுறைகளால் நமக்கு வழங்கப்பட்ட செயல். பொறுப்பு என்பது ஒரு செயலின் விளைவுகளுக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்கும் மனநிலை. கடமை வெளிப்புறத்திலிருந்து கட்டாயப்படுத்துவது, பொறுப்பு மனதிலிருந்து தானாக எழுவது. கடமை மீறினால் தண்டனை அல்லது விமர்சனம் தோன்றும், பொறுப்பை மீறினால் மனசாட்சி உறுத்தும். கடமை என்பது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது, பொறுப்பு என்பது அதை எப்படி உணர்வோடு செய்கிறோம் என்பதை குறிக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என தனி மனித பொறுப்பை உரைத்தார் கணியன் பூங்குண்டனர். பொறுப்பை கொடுங்கள், அப்போது வலிமையற்றவனும் வலிமை மிக்கவனாவான், அறிவற்றவனும் அறிவுடையவனாவான் என்பது விவேகானந்தர் வாக்கு. சிலர் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அனுபவத்துக்கு பின்தான் பொறுப்புணர்ச்சி வரும். சிலர் பொறுப்புணர்வு இல்லாமலேயே வாழ்வார்கள். பொறுப்புணர்ச்சி தான் ஒருவரின் மீதான மதிப்பை உருவாக்குகிறது. நேரம் தவறாமை, விதிமுறைகளை பின்பற்றுதல், பதவிக்கு ஏற்ற பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றுதல் என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுப்புணர்வு யாவருக்கும் தேவை. சிலர் பொறுப்புகளை தாமே எடுத்துக்கொள்வார்கள். சிலர் கொடுத்தாலும் அதன் மதிப்பை உணர்வது இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. வெற்றிகளுக்கு பொறுப்பேற்பது போல தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பவர்கள் சிலரே. குழந்தைகள் நடைபழகும் போது கீழே விழுவது இயல்பு. அவ்வாறு விழுந்து அழும் குழந்தைகளை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி அன்பை பொழிந்து அக்குழந்தைகளிடம், உன்னை யார் கீழே விழ வைத்தது? இந்த தரைதானே, இதோ தரையை அடிக்கிறேன் பார் என குழந்தையை சமாதானப்படுத்தும் பெற்றோர் சிலர் உண்டு. அந்த குழந்தை அப்போதே தன் தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவு செய்து விடுகிறது. குழந்தைகள் தவறு செய்த போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் பெற்றோர்களால் தான் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். சொல்லுவது யாருக்கும் எளிய என்றாலும் சொல்லியவாறு செயலில் காட்டுவது அரிது. கடமையை மீறுவதற்கான சூழல்களிலும் சிலர் கடமையை மீறாமல் சூழ்நிலைகளை தன்வசப்படுத்துவது உண்டு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கடமைக்கும் பொறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவற்றுக்கு இடையேயான சமநிலையையும் தன் கடமை அல்லது எடுத்துக்கொண்ட செயல் கெட்டுவிடாமல்

0: நேரத்தில் அன்பும் இரக்கமும் கொண்டு செயல்பட வல்லவருக்கு உலகம் உரிமையுடையது என்றார் திருவள்ளுவர். நமக்கு அளிக்கப்பட்ட பணி அல்லது சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய முதன்மை செயலை செவ்வனே செய்து முடிப்பது கடமை. கடமையில் எந்தவித தொய்வும் அல்லது விதிமீறலும் இருக்கக்கூடாது. வெறும் இயந்திரத்தனமான விதிகளை மட்டுமே பின்பற்றாமல் மனிதநேயத்தோடும் பிற நலனை கருத்தில் கொண்டும் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவோரே பொறுப்புணர்வு உடையவர்களாவர். தனி மனித பொறுப்புகள் சேர்ந்துதான் சமூக பொறுப்பாக வெளிப்படுகிறது. பல நாடுகளில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் முன் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டின் சட்டதிட்டங்கள், சாலை விதிமுறைகள், சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே கற்பிக்கின்றனர். சட்டதிட்டங்களால் மட்டுமே ஒரு நாடு உயர்வடைவதில்லை. கடமையை உணர்ந்து அதை பின்பற்றும் மக்களால் தான் அந்த நாடு பெருமை பெறும். ஒரு மருத்துவரின் பொறுப்பின்மை உயிரை பறிக்கும். ஒரு வழக்கறிஞரின் பொறுப்பின்மை அப்பாவியை தண்டிக்கும். ஒரு பொறியாளரின் பொறுப்பின்மை கட்டிடங்களையே தகர்க்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தர்க்கு கடனே என்று பாடினார் மோசிகீரனார். பரந்த இடத்தை கொண்ட உலகம் வேந்தனாகிய உயிரை கொண்டுள்ளது. அதனால் இந்த உலகத்தாருக்கு நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, இவ்வுலகிற்கு தானே உயிர் என்பதை அறிந்து அதற்கேற்ப மக்கள் நலனில் ஆர்வமுடையவனாக இருத்தல் அரசனுக்கு கடமையாகும் என்பது இப்பாடலின் பொருள். கடமையை மறப்பதும் கடமையை மீறுவதும் பெருமையல்ல. நமது தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவதும் சூழ்நிலையை குறை சொல்வதும் எளிது. ஆனால் என் வாழ்க்கையின் உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நமது வெற்றி பயணம் தொடங்குகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 6:15. பக்தி மாலை. பா மாலைகளால் இறைவனை தரிசிக்கலாம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தர்மத்தின் பாதையை விட்டு விலகாதே. தர்மமே வாழ்க்கையின் பாதுகாப்பு. பகவத்கீதை.

இசையால் இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் உடலும் உள்ளமும் கலக்காத எந்த செயலையும் தன் அடியாரிடமிருந்து இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். குர்ஆன்.

நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பமலைகளால் இறைவனை அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறோம். காலை 6:26. விசுவாசம் என்பது விழமாட்டோம் என்னும் உத்தரவாதம் அல்ல, விழுகையில் தூக்கிவிட கடவுளின் கரம் நீளும் என்னும் உறுதி. பைபிள்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பக்தி மாலை பலமந்து கொண்டிருக்கும் நேரம் காலை 6:30.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் காலை 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரும் துளசி, குறைந்த முதலீட்டில் நிறைந்த லாபம் தரும் துளசி சாகுபடி மருத்துவ குணங்களும் ஆன்மீக பெருமையும் கொண்ட ஒரு சிறந்த வணிக பயிராகும். வீட்டு முன்பு வளர்க்கப்படும் புனித செடியான துளசி இன்று உலக அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ மூலிகை சந்தையில் முக்கிய இடம் பெற்று வருகிறது. குறைந்த நீர், குறைந்த முதலீடு, பல முறை அறுவடை, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்ல சந்தை வாய்ப்பு ஆகிய காரணங்களால் துளசி சாகுபடி இந்திய விவசாயிகளுக்கு புதிய வருமான வாய்ப்பாக அமைந்துள்ளது. துளசி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தா, ஆயுர்வேதம், யுனானி போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இடம்பெற்றுள்ளது. நவீன அறிவியல் ஆய்வுகளில் துளசி, யுஜினால், உர்சோலிக் அமிலம், ரோஸ் மாரினிக் அமிலம் போன்ற உயிர் செயற்பாட்டு வேதிப்பொருட்கள் இருப்பதை உறுதிப்படுத்தி உள்ளன. சளி, இருமல், காய்ச்சல், செரிமான கோளாறு, மூச்சுத்திணறல் போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படும் துளசி இன்று மூலிகை தேநீர், இயற்கை அழகு சாதன பொருட்கள், வாசனை எண்ணெய், மூலிகை ஊட்டச்சத்து தயாரிப்புகள் உள்ளிட்ட பல துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இயற்கை மருத்துவம் மற்றும் மூலிகை உணவுகளில் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா, வளைகுடா நாடுகள் போன்ற பல நாடுகளில் துளசி இலை, உலர் இலை, துளசி தூள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்களுக்கு நல்ல தேவை உருவாகி உள்ளது. உலகின் முக்கிய மருத்துவ மூலிகை உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பதால் தரமான உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், கர்நாடகம், தமிழ்நாடு, மராட்டியம் போன்ற மாநிலங்களில் துளசி வணிக ரீதியாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதிகள், மேற்கு மண்டலத்திலின் சிவப்பு மண்டல பகுதிகள், குறைந்த மழைப்பொழி உள்ள வறண்ட பகுதிகள் துளசி சாகுபடிக்கு மிகவும் ஏற்றவை. குறைந்த உர செலவு, பலமுறை அறுவடை செய்யும் தன்மை ஆகியவை துளசியை சிறந்த மாற்றுப்பயிராக மாற்றியுள்ளது. துளசி சாகுபடியில் வெற்றி பெற

0: தரமான விதை, அறிவியல் அடிப்படையிலான சாகுபடி முறைகள், முன்கூட்டிய சந்தைப்படுத்தல் திட்டம் ஆகியவை மூன்றும் மிக அவசியம் என்று வேளாண் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். துளசி சாகுபடியில் அதிக மகசூல் நல்ல வருமானமும் பெற சரியான ரகத்தை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமானதாகும். வணிக ரீதியாக சாகுபடி செய்ய பல மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் உள்ளன. அவற்றில் ராம துளசி என்பது அதிக இலை மகசூல் தரக்கூடியது. இது மூலிகை தேநீர் தயாரிப்பதற்கு மிகவும் ஏற்றதாகும். கிருஷ்ணா துளசி ஊதா நிற இலைகள் கொண்டது. இதன் மருத்துவ மதிப்பு மிக அதிகம் என்பதால் ஆயுர்வேத நிறுவனங்கள் இந்த ரகத்தை அதிகம் விரும்புகின்றனர். சிம் ஆயு என்ற ரகம் அதிக அத்தியாவசிய எண்ணெய் தரக்கூடியது. எனவே இது வாசனை எண்ணெய் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி சந்தைக்கு மிகவும் ஏற்றது. மேலும் சிம் சௌமியா என்ற ரகம் அதிக கிளைகளை கொண்டு தொடர்ச்சியாக அறுவடைக்க உகந்ததாக உள்ளது. இது வணிக சாகுபடிக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த ரகங்களை தேர்வு செய்யும் போது விவசாயிகள் தாங்கள் இலக்காக கொண்டுள்ள சந்தையையும் உற்பத்தி செய்ய விரும்பும் பொருளின் தரத்தையும் கருத்தில் கொள்ளணும். எடுத்துக்காட்டாக மூலிகை தேநீர் சந்தையை நோக்கமாக கொண்டால் ராம துளசியும், மருத்துவ நிறுவனங்களுக்கு விற்க கிருஷ்ணா துளசியும், ஏற்றுமதியை செய்ய சிம் ஆயும், தொடர் அறுவடைக்கு சிம் சௌமியாவும் சிறந்த தேர்வாகும். அடுத்தது கொய்யாவில் நம்முடைய பாரம்பரிய நாட்டு வகை ரகங்கள் என்னென்ன உள்ளது, அது விற்பனை வாய்ப்புகள் எப்படி செய்கிறது. கொய்யாவில் ரெண்டு முக்கிய வகைகள் உள்ளன. ஒன்று வெள்ளை நிற சதைப்பகுதி கொண்டது, மற்றொன்று இளம் சிவப்பு நிற சதைப்பகுதி கொண்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வகைகளுக்கும் பாரம்பரிய வகைகளுக்கும் இடையே முக்கிய வேறுபாடுகள் உள்ளன. அதாவது மற்ற வகைகளை விட பாரம்பரிய வகைகளே அதிக சுவை கொண்டவை. மற்ற வகைகளில் தோல் தடிமனாக இருப்பதால் சதை பிடிப்பதற்கு சிரமமாக இருக்கும். ஆனால் பாரம்பரிய வகைகளில் தோல் மெல்லியதாக இருக்கும். பாரம்பரிய வகைகளுக்கு குறிப்பாக சிவப்பு நிற கொய்யாவில் ரெண்டு வடிவங்கள் உள்ளன. ஒன்று கூர்மையான முனை கொண்டதாகவும் குறைவான சுவை கொண்டதாகவும் உள்ளது. மற்றொன்று உருண்டையான வடிவமும் நல்ல சுவையும் கொண்டது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: வீட்டு மாடி தோட்டத்தில் பீட்ரூட் வளர்க்கலாமா, எந்த ரகம் வளர்க்கலாம், வீட்டில் அல்லது வீட்டு மாடியில் பீட்ரூட் வளர்க்க முடியும், தொட்டியில் வைத்து நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து வந்தால் நல்ல பலன் கொடுக்கும். கொள்கலனானது குறைந்தது 9 இன்ச் அகலமும் 12 இன்ச் ஆழமும் கொண்டதாக இருந்தால் நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும். பீட்ரூட்டின புலப்பொழுப்பு தன்மை கொண்ட நல்ல காற்றோட்டமுடைய எல்லா வகையான ஆரோக்கியமான மண்ணிலும் குளிர்காலங்களிலும் வளர்க்க முடியும். மண்ணின் கார அமிலத்தன்மை ஓரளவு நடுநிலையாக, அதாவது 6 முதல் 7 வரை பிஹெச் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் குளிர்கால பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் விதை விதைப்பு செய்த நாற்றுகளை எடுத்து நடவு செய்து டிசம்பர் ஜனவரி மாதங்களுக்குள் அறுவடை செய்யுமாறு சாகுபடி செய்து பயிர் மேலாண்மை செய்தால் நல்ல லாபம் பெற முடியும். கிரிம்சன் குளோப், டெட்ராய்ட் டார்க், ரெட் பால் ஆகியவை பிரபலமான வகைகள் ஆகும். வீட்டு தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காய் செடிகளில் காய்கள் நன்றாக காய்த்துள்ளன. ஆனால் பெரும்பாலான காய்கள் ஆங்காங்கே சிறு சிறு ஓட்டைகள் காணப்படுகிறது. இது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கத்திரி செடிகளில் காய்கள் காய்ந்திருக்கும். இந்த நிலையில் பூக்கள் வாடி இருப்பின் அதற்கு காரணம் குருத்து மற்றும் காய் தொலைப்பானின் தாக்குதல் ஆகும். இந்த பூச்சி தாக்குதலினால் இளம் குருத்து வாடிய நிலையில் இருக்கும். நடுக்குருத்து காய்ந்து கூட போவதற்கு வாய்ப்பு உண்டு. பூச்சியானது குருத்து மற்றும் காய்களை தொலைத்து அதன் உள் திசுக்களை உணவாக எடுத்துக்கொண்டு கழிவினை துளைக்கு வெளியே தள்ளக்கூடியது. இதனால் முக்கு சிறு சிறு காய்கள் உதிர்ந்து விடக்கூடும். இலைகள் வாடி பின்பு காய்ந்து விடக்கூடும். இதனை சரி செய்ய பாதிக்கப்பட்ட அல்லது சேதப்படுத்தப்பட்ட இளம் குருத்து அல்லது நுனித்தண்டு காய்கள் ஆகியவற்றை

0: சேகரித்து அழித்து விடணும். தொடர்ச்சியாக கத்திரி பயிரிடுவதை தவிர்க்கணும். வேப்ப எண்ணெய் கரைசல் 5%, வேப்ப எண்ணெய் 3% தெளிக்கலாம். ஆனால் வயல் வெளியாக இருப்பின் ஒரு ஹெக்டேருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறி அமைப்பதே இந்த குருத்து மற்றும் காய் தொலைப்பானை கட்டுப்படுத்த சிறந்த வழியாகும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நேர்களை நினைவிற்கு இன்று காலை 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சர்க்ஸின் மழலை மொழி இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் ஏ அபிஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து 5

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்காய தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர்

0: ராக்கு திரு மோகனும் பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப்பெற செப்டம்பர் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மை பாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மை பாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. August 17 இருந்து வர செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம், இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களோட திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
0: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், குறிப்பாக குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய

பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் காலை 6:55.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையமே நிகழ்ச்சி. இன்றைய மலையமே சொல்ல மோடி இணைகிறார் ஊரார் சுண்டிய தொடக்கப்பள்ளி பண்டவாடையான்காடு பள்ளி குழந்தை ஏ அபிஸ்ரீ. வணக்கம் அபிஸ்ரீ.
4: வணக்கம்
3: அபிஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: ஆ, நல்லா இருக்கீங்க. ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க? பயமாக இருக்கா உங்களுக்கு?
4: இல்லைங்க சார்.
3: எப்பயுமே இப்படி தான் தைரியமாக இருப்பீங்களா? வெரி குட், தைரியமா இருங்க. ரெட்டை ஜடை போட்டுருங்க, அழகா இருக்குது பாக்கிறதுக்கு. ஆனா பூ தான் இல்லையே, ஏன் பூ வைக்கல நீங்க?
4: வச்சுட்டு
3: பிச்சு போட்டுருவீங்களா நீங்க? அதுவா விழுந்துரும். சரி, பண்ணவாடியான்னு தானே. ஒரு வில்லேஜ். இந்த ஊர்ல என்ன இருக்கு?
4: நிறைய கோயில் இருக்குது, பக்கத்துல ஆறுலாம் ஓடுது.
3: ஆறுலாம் ஓடுதா? என்ன ஆறு ஓடுது?
4: காவியாறு.
3: ஓ, காவிரி ஆறு. காவிரியாறுல போட்டெல்லாம் போட்டிருக்காங்களே, நீங்களாம் போட்டில் போயிருக்கீங்களா? எந்தெந்த ஊருக்குலாம் போனீங்க?
4: கோட்டியூருக்கு.
3: ஓ, கோட்டியூருக்கு போயிருக்கீங்க. சரி அபிஸ்ரீ, என்ன தெரியும் உங்களுக்கு?
4: பாட்டு தெரியும்.
3: பாடுங்க சத்தமாக.
4: ஆடலாம் மாடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்.
3: அடடே, சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்னு சொல்லிட்டு அழகா பாட்டீங்க. அடுத்த பாட்டு.
4: யானை வருது, யானை வருது பார்க்க வாருங்கோ, அசஞ்சு அசஞ்சு நடந்தவன் பார்க்க வாருங்கோ, பழுத்து மனை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காத காத அசைச்சு வருது பார்க்க வாருங்கோ, நீ

0: தங்கள் தோட வருது பார்க்க பாருங்கோ, தும்பி கைய வீசி வருது பார்க்க பாருங்கோ.
1: அழகா சொல்லிட்டீங்க, நீங்க யானைய பாத்துறீங்களா? எங்க பாத்தீங்க யானையா?
0: டிவில பாத்துருக்குறோம்.
1: டிவில பாத்துருக்க. யானை எப்படி இருக்கும், அதனுடைய உருவம் எப்படி இருக்கும்?
0: ரொம்ப பெருசா இருக்கும்.
1: சரிங்க அபிஷரி, இப்ப சின்ன குழந்தை இருக்கீங்க இல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: சார், டாக்டர் என்ன பண்ணுவீங்க?
0: ஹாஸ்பிட்டல் போவேன்.
1: ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணுவீங்க?
0: பேஷண்ட பாப்பேன்.
1: பேஷண்ட பார்த்து என்ன பண்ணுவீங்க?
0: செக் பண்ணுவேன்.
1: செக் பண்ணி என்ன பண்ணுவீங்க?
0: ஊசி போடுவேன்.
1: ஊசி போடுறீங்களா? ஓஹோ, இத்தனையும் பண்றீங்க. சரிங்க அபிஷரி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: இணைய நிகழ்ச்சி இன்றைய மரளை மேய்ச்ச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பன்னவாடியான்காடு பள்ளி குழந்தை ஏ அபிஷரி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெட்ஸ். தடைகள் உன்னை தடுக்கி புழவைக்க அல்ல, உன்னை தகுதியவனாக்கி தலை நிமிரச் செய்யவே, தளராமல் மீண்டும் எழு என்ற வரிகளோடு நாம் இணைகிறோம் காலை பணிக்கும் நிகழ்ச்சியில். கலைவணக்கம் நிகழ்ச்சியில்
4: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று செப்டம்பர் 9,
5: சுதந்திர போராட்ட வீரர், புகழ்பெற்ற எழுத்தாளர், தமிழில் சரித்திர கதைகளின் முன்னோடி.
2: காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர்.
5: சிறையில் இருக்கும் போது எழுத ஆரம்பித்தார்.
2: கல்கி என்ற புனைப்பெயரில் எழுதினார்.
5: இவரது முதல் தொடர்கதையான கல்வனின் காதலி மற்ற பிற நாவல்களும் பெரும் வரவேற்பை பெற்றன.
2: 35 சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், பயண கட்டுரைகள், வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார்.
5: இவரது பார்த்திபன் கனவு தமிழின் முதல் சரித்திர நாவலாகும்.
2: அலையோசை நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார்.
5: 1952 எழுத தொடங்கி 3 ஆண்டுகள் தொடராக வெளிவந்த பொன்னியின் செல்வன் நாவல் இவருக்கு வரலாற்றில் நீங்காத இடத்தை பெற்றுத்தந்தது. அது இன்று வரை பலமுறை மறுபதிப்பு செய்யப்படுகிறது.
2: முன்னோடி பத்திரிகையாளர், புனைகதை எழுத்தாளர், கலை விமர்சகர், கட்டுரையாளர், பாடல் ஆசிரியர், சுதந்திர போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்ட கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1899.
2: ரஷ்ய இலக்கியத்தில் தவிர்க்க முடியாத பெயர்.
5: காலம் கடந்து அனைவராலும் இவரது எழுத்துக்கள் வாசிக்கப்பட்டு வருகின்றன.
2: இவரது வார் அண்ட் பீஸ், போரும் அமைதியும் நாவல் 1869 வெளிவந்து இவருக்கு உலக புகழ் பெற்று தந்தது.
5: ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை படித்த பிறகு அகிம்சை கோட்பாடு அவருக்குள் வலுப்பட்டது.
2: இந்துவுக்கு ஒரு கடிதம் என்ற
6: இவரது கடிதங்கள் அடங்கிய நூலில்
2: பிரிட்டிஷாரிடம் இருந்து இந்திய இந்தியா விடுதலை பெற அகிம்சைதான் வழி என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்.
5: தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தியடிகள் இதை படிக்க நேர்ந்தது. இருவருக்கும் கடித போக்குவரத்து தொடங்கியது.
2: இவரது நினைவை போற்றும் வகையில் காந்தி அங்கு தான் நிறுவிய ஆசிரமத்துக்கு இவரது பெயரை சூட்டினார்.
5: இவரது நாவல்கள் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளன.
2: ரஷ்யாவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற

0: நாவல் ஆசிரியரான லியோ டால்ஸ்டாய் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1828.
0: எழுத்தாளர், பேராசிரியர், வானொலி தொலைக்காட்சிகளின் சொற்பொழிவாளர், கதை, வசனம், பாடல்கள் எழுதி புகழ்பெற்றார்.
1: திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராகவும் தமிழ் வளர்ச்சித்துறை திட்டக்குழு உறுப்பினராகவும் செயலாற்றியுள்ளார்.
0: தமிழ் இலக்கியத்தில் பன்முக சிந்தனையோடு கவிதைகள், சிறுகதைகள், புதினங்கள், சிறுவர் சிறுகதைகள் போன்ற படைப்புகள் பல தந்தவர்.
1: எழுத்தாளர், பேராசிரியர், அரசு மணிமேகலை பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1945.
1: இந்திய வெண்மை புரட்சி நாயகர்.
0: பால் பண்ணையை நவீனமயமாக்கும் செய்யும் பணியில் ஈடுபட தொடங்கினார்.
1: கூட்டுறவு பால் உற்பத்தி தொழிற்கூடத்தை முழுமையாக மேம்படுத்தினார்.
0: கூட்டுறவு பால் உற்பத்தி திட்டத்தை மாபெரும் தேசிய திட்டமாக வெற்றி பெற வைத்தார்.
1: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், உலக உணவு பரிசு, பத்ம விபூஷன், ராமன் மகசேசே பரிசு உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: எண்ணற்ற தடைகளை தகர்த்து பால் உற்பத்தியில் உலகின் முதன்மையான தேசம் பாரதத்தை உயர்த்திய வெண்மை புரட்சி நாயகர் வர்கீஸ் குரியின் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 2012.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
6: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி செய்தாரும் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
7: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அணில்
10: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: கலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 24 ரூபாய், கத்தரிக்காய் 24 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 36 ரூபாய், சர்க்கரை பூசணி 12 ரூபாய், சின்ன வெங்காயம் ரகத்திற்கேற்ப 66 ரூபாய் 70 72 இந்த விலைகளில் போயிட்டுருக்கு. பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், தேங்காய் 76 ரூபாய், எலுமிச்சம்பழம் கிலோ 260 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், புதினா 100 கிராம் 6 ரூபாய். நேர்கள், இதுவரை தர்மபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உழவர் சந்தைக்கு போறப்போ மறக்காம துணிப்பையை எடுத்துட்டு போங்க. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சூழல் காப்போம்.
12: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
13: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம், போலீஸ் ஸ்டேஷன்.

0: அருகில் சேலம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487722651.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசைக்கும் நேரம் காலை 7:10.
6: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
7: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
8: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
6: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
9: அன்பிற்கினே நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நெப்போலியன் வரலாறு போற்றும் பெயர். மத்திய தரைக்கடலில் உள்ள சின்னஞ்சிறு கார்சிகா தீவில் எளிய குடும்பத்தில் பிறந்தவன். பிரெஞ்சு நாட்டின் ஃப்ரைன் நகர இராணுவ பள்ளியிலே பயின்று 17 வயதில் பிரெஞ்சு படையில் சேர்ந்தான். வீரத்தால் அனைவரையும் கவர்ந்து பிரெஞ்சு மண்ணில் பிறக்காதவன் என்ற நிலையிலும் பிரெஞ்சு பேரரசனாய் தன்னுடைய 35வது வயதில் முடிசூட்டி கொண்டவன் நெப்போலியன். பிரெஞ்சு புரட்சியில் தரையில் விழுந்து கிடந்த அரச மகுடத்தை என் வாளின் வலிமையால் தலையில் எடுத்து சூடிக்கொண்டேன் என்று பெருமிதத்துடன் பிரகடனம் செய்தவன் நெப்போலியன். உழைப்பை தவிர என்னிடம் வேறு எந்த செல்வமும் இல்லை. நான் மிக குறைவான நேரமே உறங்குகிறேன், ஒருவேளை மட்டுமே சாப்பிடுகிறேன் என்று தன்னுடைய உழைப்பை உலகத்திற்கு உணர்த்தியவன். நெப்போலியனை ஒரு போர் வீரனாக மட்டும் பார்த்துவிட முடியாது. தன் வாழ்நாளில் அதிகம் படித்தவன் நெப்போலியன். 2300 கட்டுரைகளை தீட்டியவன். 50,000-க்கும் மேற்பட்ட கடிதங்களை வரைந்தவன். இப்படி நெப்போலியனுக்கு பல வரலாறு இருக்கிறது. வீர வாழ்க்கை வாழ்ந்தவன் நெப்போலியன். இத்தாலி, எகிப்து, ஆஸ்திரியா, ஜெர்மனி என்று அவனுடைய வெற்றி உலா தொடர்ந்தது. பிரிட்டனுடன் எந்த ஐரோப்பிய அரசும் வணிக தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது என்று அவன் ஆணை பிறப்பித்ததும் அத்தனை நாடுகளும் அதற்கு அடிபணிந்தன. நெப்போலியனுடைய அதிகார ஆசை அத்துடன் நின்றிருந்தால் என் அகராதியில் தோல்வி என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்ற புகழுரை பொய்யுரையாக போயிருக்காது. தேவையில்லாமல் பிரிட்டனை பகைத்து கொண்ட நெப்போலியன் காரணமின்றி செய்து கொண்ட சமரச ஒப்பந்தத்தை மீறி ரஷ்யாவை தாக்கினார். அப்போதுதான் நெப்போலியனுடைய வீழ்ச்சி படலம் ஆரம்பமானது. ரஷ்ய விவசாயிகள் வழியெங்கும் இருந்த விளை நிலங்களை தீயிட்டு கொளுத்திய பின் காடுகளில் ஒளிந்தனர். ரஷ்ய இராணுவம் மாஸ்கோவுக்கு அப்பால் பதுங்கியது. ஒரு வீரரோ இரண்டு வீரரோ

0: அல்ல, 6 லட்சம் வீரர்களுடன் ஆக்கிரமிப்பில் இறங்கினான் நெப்போலியன். அப்போது கடும் குளிர் பருவம் வந்து சேர்ந்தது. உணவின்றி நெப்போலியன் வீரர்கள் தவித்தார்கள். திடீர் திடீர் என்று ரஷ்ய படைகள் தாக்குதல்கள் ஏற்படுத்தின. தாங்க முடியாத குளிரால் 5 லட்சம் பிரெஞ்சு வீரர்கள் அழிந்தனர். தப்பித்தது தம்பிரான் புண்ணியம் என்று நெப்போலியன் நாடு திரும்பினான். மனிதகுல வரலாற்றின் மிக மோசமான துயர சம்பவங்களில் ஒன்று ரஷ்யாவில் போனோபார்ட் படை சந்தித்த பேரழிவுதான். நாடு விடிக்கும் பேராசையில் நெப்போலியன் செயின்ட் ஹலினா தீவில் சிறை வைக்கப்பட்டு 6 ஆண்டுகள் அவமானமாக வாழ்க்கையை அனுபவித்து நோயில் விழுந்து காலத்தில் ஒரு நாள் கரைந்து போனான். ஆசை பேராசையாக மாறுகிற போது அவன் சரிவை சந்தித்தே தீருவான் என்பதற்கு நெப்போலியனே ஒரு சாட்சி. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத்துறை

0: இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின் ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படை

0: மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 5 பேருக்கு கான்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரண்யா சிறப்பு மண்டல குழுவைச் சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரென்ராஜ் ரத்தோர் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நீரும் காலை 7:25.
2: அரசு பணி உங்கள் கனவா? டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி, டெட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள் பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
12: தர்மபுரி துரைசாமி நாயுடுதுரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
15: இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சருக்குரிய அவேர்னஸ் இப்போ ஒவ்வொரு மந்த், ஃபார் எக்ஸாம்பிள், யூனோ வாட் இஸ் பிங்க் அக்டோபர், அக்டோபர் மந்த் ஏன் பிங்க் அக்டோபர்னு சொல்கிறோம், பிகாஸ் இட்ஸ் அ பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் வி கால் இட் இல்லையா, தட் இஸ் டு கிரியேட் அவேர்னஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் வி ஹவ் ஐடென்டிஃபைட். இப்போ எல்லாம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர், லங் கேன்சர் ஒவ்வொரு மந்த்து, அண்ட் அந்த மந்த்துக்கு வி டூ அ லாட் ஆஃப் ப்ராபகேண்டா ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட். Like not only talking to patients, patients attenders, general public, screening, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பண்ணுறோம்.

கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், வேர் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டட். இதெல்லாம் போகவும் நம்ம ஊரில் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மி தான் ஸ்டில், ஏன்னா வில்லேஜஸ்லலாம் அந்த ரீச் உங்களுக்கு யூனோ ஹவ் இட் இஸ் இல்லையா. ஸோ அதான் அந்த அவேர்னஸ் ஹேஸ் டு இன்க்ரீஸு, விச் இஸ் இன்க்ரீஸிங், பட் ஸ்டில் யூனோ 100% அவேர்னஸ் வந்துருச்சுன்னா எல்லாருமே கரெக்டாக அந்த சிம்டம்ஸ் வரும்போது வந்துருவாங்க. வீல் பி ஏபிள் டு பிக்அப் கேன்ஸ் ஆல் கேன்சர்ஸ் இன் அ வெரி ஏர்லி டிசீஸ், ப்ராப்ளி கியூர் எவ்ரி திங். இல்லை அட்வான்ஸ்டாக சி, இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட் ஆர் இஃப் லெஃப்ட் நெக்லெக்டட் இல்லை, தென் இட் கேன் ப்ரோக்ரஸ் அண்ட் இட் கேன் காஸ் ஸோ மச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அட்வான்ஸ் டிசீஸ், அண்ட் இட் கேன் லுக் ஆஸ் கோரி ஆஸ் இட் இஸ் போர்ட்ரேட். அந்த இமேஜஸ்லலாம் பயங்கர இதுவாக, ஆமாம் விசி நிறைய கேஸஸ் அந்த மாதிரி வெரி அட்வான்ஸ்ட் கேசஸ் எல்லாம் வந்து பிகம்ஸ் இட் கோஸ் பியாண்ட் த பர்வியூ ஆஃப் கியூர், கியூர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் ஏன் ட்ரீட் பண்ணலான்னு கேட்பீங்க, யூ ஹேவ் டு ட்ரீட் பிகாஸ் பேஷண்ட் சஃபரிங்ல, சஃபரிங் ஃப்ரம் பெயின், டிஸ்சார்ஜ், அதெல்லாத்தையும் யூ கேன் ரிலீவ் பை கிவிங் நாட் ஒன்லி கீமோ தெரப்பி, ரேடியோ தெரப்பி, பட் சர்டன் பெயின் கில்லர்ஸ், பெயின் மெடிசன்ஸ், அதெல்லாம் பெயின் பாலியேஷன்றதே ஒரு தனி ஸ்ட்ரீம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் சைக்கோ சோஷியல் கவுன்சிலிங், அவங்க வீட்டில் நிறைய பேர் துரத்தி விட்டுருவாங்க.

0: பர்வியூ ஆஃப் கியூர், கியூர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் ஏன் ட்ரீட் பண்ணலான்னு கேட்பீங்க. யூ ஹாவ் டு ட்ரீட் பிகாஸ் பேஷண்ட் சஃபரிங்ல, சஃபரிங் ஃப்ரம் பெயின், டிஸ்சார்ஜ், அதெல்லாத்தையும் யூ கேன் ரிலீவ் பை கிவிங் நாட் ஒன்லி கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, பட் சர்டன் பெயின் கில்லர்ஸ், பெயின் மெடிசன்ஸ், அதெல்லாம். பெயின் பாலியேஷன்ன்றதே ஒரு தனி ஸ்ட்ரீம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் சைக்கோ சோஷியல் கவுன்சிலிங், அவங்க வீட்டில் நிறைய பேர் துரத்தி விட்ருவாங்க. லைக் இந்த மாதிரி ரொம்ப ஒரு அகோரமான கேன்சர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இட் ஸ்டார்ட் ஸ்மெல்லிங் ஆல்சோ, டிஸ்சார்ஜ் வரும். ஆஸ் எ பேஷண்ட் நமக்கு வந்தால் நமக்கே கஷ்டமாக இருக்கும். பட் பக்கத்தில் இருக்கவங்க, ஹவு ஸ்லீப் வித் யூ, ஹவு யோர் கிட்ஸ் மிங்கிள் வித் யூ, ஸோ மெனி, ஹவு யோர் ஃப்ரெண்ட்ஸ் கம் அண்ட் சி யூ, ஸோ அது தட் ப்ரொபல்ஸ் த பேஷண்ட் இன் டு இதெல்லாம். டிப்ரெஷனுக்கே போயிடுவாங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர். த ஈவன் அட்டம் சூசைட், சாரி ஸ்டேட் ஆஃப் திங். பட் அதுக்கெல்லாம் தான் கவுன்சிலிங் பண்ணணும். நாட்லி இது பேஷண்ட், பேஷண்ட் அட்டெண்டர்ஸ், கூட இருக்கவங்க எல்லாரையுமே கவுன்சில் பண்ணணும். அண்ட் கவுன்சில் மட்டும் பண்ணால் பார்த்தாது, கவுன்சில்லாம் பண்ணிடுறீங்க ஸ்டில் அந்த நாத்தம் இருந்துட்டேன்னு எப்படி இருப்பாங்க? அதுக்கு நீங்கள் தானே எதாவது பண்ணணும். ஸோ யூ கேன் டூ அ பாலியேட்டிவ் சர்ஜரி, ஓ பாலியேட்டிவ் ரேடியேஷன், கிவ் பாலியேட்டிவ் கீமோதெரப்பி, அந்த மாதிரி. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கியூர் பண்ண முடியாதுன்னா கூட. ஏன்னா யூ கேன் கிவ் அ ரீசனபிளி குட் குவாலிட்டி ஆஃப் த லைஃப் டு த பேஷண்ட் டில் ஹி ஆர் ஷீ லிவ்ஸ். சி இட்ஸ் நாட் த குவான்டிட்டி ஆஃப் டைம், இஸ் கோயிங் டு டை இன் அ ஷார்ட் வைல் டெர்மினல் இல் பேஷண்ட் தெரியும். பட் அந்த ஷார்ட் டைம்லையும் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் தட் ஹி ஆர் ஷீ ஹேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை தட் ஐ திங்க் இஸ் அ பர்த் ரைட்டில் ஓர் அதை டினை பண்ணக்கூடாது.
1: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சந்தோஷ சாரல் இனிமையான பாடல்களோடு பொது அறிவு வினாவிடையும் வளம் பெறும். சரிங்க, இன்னைக்கு என்ன பொது அறிவு வினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார், இதுதான் இன்னைக்கான பொது அறிவு வினா. மீண்டும் சொல்றேன், 2026 உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார், இதற்கான விடையை யோசிச்சுட்டே இருங்க. நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் இதற்கான விடை வலம் வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான பாடல்கள்லாம் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, சுல்தான் திரைப்படத்திலிருந்து விவேக் மெர்வின் இசையில் விவேகாவின் பாடல் வரிகளில் சிலம்பரசன் மெர்வில் சாலமன் பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: Nem só.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அணில்
3: கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின்

பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நீரும் காலை 7:39. நிகழ்ச்சியில் மின்தடை குறித்த அறிவிப்பு. தருமபுரி கோட்டம் சுகத்தூர் துணைமின் நிலையம், அதகப்பாடி துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று குமாரசாமி

0: ಪೇಟೆ, ರೆಡ್ಡಿಯಲ್ಲಿ, ಪಡಮನೇರಿ, ಮಾಂದೋಪು, ಎಜೆಟ್ಟಿಯಲ್ಲಿ, ಅದಕಪ್ಪಾಡಿ, ಬೇಡರ್ ಅಲ್ಲಿ, ನ್ಯೂ ಕಾಲನಿ, ಇಂಡೂರ್, ನೆಸವಾಲರ್ ಕಾಲನಿ, ಇಆರ್ ಕೋಟ್ರಸ್, ಅಪ್ಪಾವು ನಗರ್, ಸೋಹತ್ತೂರ், பங்குநத்தம், பென்னகரம் மெயின் ரோடு, சோம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என தருமபுரி மின்வாரிய செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றார்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: ஏழு மணி 40 நேர்களை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷ சாரல் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் உடன்பிறப்பை திரைப்படத்திலிருந்து டி இமான் அவர்களின் இசையில் யுக பாரதியின் பாடல் வரிகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க சித் ஸ்ரீராம்.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 7:45. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில பொது அறிவு வினாவும் கேட்டோம் இல்லைங்களா, அது மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இந்த 2026 உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார்? இன்றைக்கான பொது அறிவு வினா இதுதான். இதற்கான விடை நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் விளம்பரம்.

நிகழ்ச்சியில் சூப்பரான பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 5000 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது.

சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கி கொண்டிருக்கிற சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து திபுனின் தாமஸ் இசையில் ஜி கே பி பாடல் வரிகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்கிறார் கபில் கபிலன்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: நேர்களின் இணைவருக்கு இன்று காலை 10:45 காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கிக் கொண்டிருக்கிற சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களை கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, அடுத்ததான் அனபல் சேதுபதி திரைப்படத்தில இருந்து கிருஷ்ணா கிஷோர் இசையில் உமாதேவியின் பாடல் வரிகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹர்மன் மாலிக், சின்மயி ஆகியோர்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை கேட்டோம். அதுக்கு கேட்ட பொது அறிவு வினா விடை இருக்கு இல்லைங்களா, அதற்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கேட்ட வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார்? இதுதான் இன்னைக்கு கேட்ட கேள்வி. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜொஹாரி மோலா. அவங்க தான் 2026 உலக அழகி பட்டத்தை வென்றிருக்காங்க. ஜொஹாரி மோலா இவங்க பார்த்தீங்கன்னா டொமினிக்கன் குடியரசு சார்ந்தவங்க. உலக அழகி பட்டத்தை வென்றவர் ஜொஹாரி மோலா, இவங்க டொமினிக்கன் குடியரசு சார்ந்தவங்க.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்கம் மளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் காலை 8 மணி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று செப்டம்பர் 9, சந்திக்கும் நண்பர்களின் பேச்சுக்கு நடுவில் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி பொன்னியின் செல்வன் என்கிற நாவல் குறித்த பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. எழுதப்பட்ட காலம் கடந்து இன்றளவும் நிலை நிற்கக்கூடிய அந்த பொன்னியின் செல்வன் என்கிற நாவலின் மூலமாக தினமும் புதிதாய் பிறக்கிற ஒரு புதுமைமிக்க எழுத்தாளராக கல்கி அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வரலாற்று புதினங்கள் எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்த கல்கியின் புகழ் 100 கடந்ததற்கு பின்னாலும் நிலை கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் அவருடைய எழுத்து நடையும் சித்தரிக்கின்ற முறையும். அடிப்படையில் தேசிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு கொண்ட சிந்தனையாளராக, கதிர் இயக்கத்தின் என்றைக்கும் மாறாத தொண்டராக திகழ்ந்தவர் கல்கி. தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த புத்தமங்கலத்தில் பிறந்த அவர் திருச்சியில் பள்ளி கல்வி பெற்று காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்ட அவர் கரூரில் நாமக்கல் கவிஞர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பேசி கைதானார். சிறையில் இருந்தபடி இவர் எழுதிய விமலா என்கிற முதல் நாவல்தான் சுதந்திரன் என்கிற பத்திரிகையில் வெளியானது. விடுதலைக்கு பிறகு திருச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வேலை செய்த இவரை இவர் எழுதிய துண்டு பிரச்சார தகவல்களை பார்த்த காங்கிரஸ் தலைவர் டி.எஸ். ராஜன் தான், நீ இந்த இடத்தில் இருப்பதை விடவும் எழுத்துலகத்தில் நின்று நிலைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், அந்த வகையில் எழுதுவதற்காகவே பிறந்தவன் நீ என்று அவரை ஆற்றுப்படுத்தி நவசக்தி இதழுக்கு பணி செய்ய அனுப்பி வைத்தார். திருவிக்காவின் நவசக்தி இதழில் சென்று பணியாற்ற தொடங்கிய அவர் பிரபல இதழில் கதை எழுத தொடங்கிய அவரின் படைப்பாக வெளிவந்த கள்வனின் காதலி, திரைப்படத்திற்காகவே எழுதிய தியாகபூமி என்கிற புதினம் தமிழகத்தின் பெரு வரலாற்றை பெற்ற கதை நாடறிந்ததுதான். ஒரு நாவலாசிரியராக, சிறுகதை எழுத்தாளராக, ஏன் விமர்சகராக கூட அறியப்பட்ட கல்கியின் இன்னொரு பரிமாணம் அவர் பாடலாசிரியராகவும் திகழ்ந்தார் என்பதுதான். இசையரசி எம் சுப்புலட்சுமியின் இனிய குரலில் உலா வந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம் கல்கி தந்த உன்னத படைப்பு. தியாகபூமி என்கிற திரைப்படத்திற்காக தேச சேவை செய்யவாரீர், பாரத புண்ணிய பூமி ஆகிய 2 பாடல்களும் எழுதப்பெற்றது கல்கியினால் தான். ஆனால்

0: பாடலின் கீழே இயற்றியவர் பெயர் எங்கும் குறிப்பிடாவிட்டாலும் கூட இவருடைய பாடல்கள் அனைத்தும் பெயர் தெரியாமலேயே பிரபலமாகின. காற்றினிலே வரும் கீதம் என்கிற அழியா புகழ் பெற்ற அந்த பாடல் இன்றளவும் நின்று நிலைக்கின்ற வண்ணமாய் அவர் தந்த இசைக்காவியம் என்பது பலரும் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புத செய்தி. கதர் உடுத்துவதையே தன் வாழ்நாள் கொள்கையாக கொண்டு வாழ்ந்த கல்கி தன் திருமணத்தின் போது கூட கதராடைதான் உடுத்து கொண்டார். அதனால் இவருக்கு கதர் மாப்பிள்ளை என்று பெயர் வந்ததாகவும் கூட அவர் வரலாற்றில் சொல்லுவது உண்டு. எழுத்துக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து தன் பெயரிலேயே ஒரு இதழையும் தொடங்கி நிலை பெற்றிருக்கக்கூடிய கல்கி என்கிற அற்புத கலைஞரின் பிறந்த நாள் இன்று. பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க புதினங்களை எழுதி மண்ணில் அந்த மா மனிதர்களை, வரலாற்று நாயகர்களை மீண்டும் உலாவர செய்திருக்கக்கூடிய கல்கி கூட இந்த கலியுகத்தின் ஒரு வரலாற்று அவதாரம் என்றே நாம் அனுமானிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய படைப்பின் தரம் உயர்ந்து நிற்கின்றது. அந்த உன்னத கலைஞரின் பிறந்த நாள் இன்று. என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய அவரின் புகழ் வாய்ந்த எழுத்துக்களின் பின்னணியில் தமிழகத்தின் மாண்பும் தமிழ்நடையின் பெருமையும் நிலைத்து நிற்பதன் அடையாளம்தான் கல்கியினுடைய செயல்பாடு, கல்கியினுடைய வாழ்க்கை என்று சொன்னால் மிகையாகாது. பாமர மக்களுக்கும் வரலாற்று உணர்வை பதியமிட்டு மீண்டும் தமிழ் வாசிப்பை அழுத்தமாக தமிழக எல்லைக்குள் நிலை நிறுவியிருக்கக்கூடிய கல்கியின் நினைவை போற்றுவது இன்று ஒன்று நன்று என்று நாம் செய்யத்தக்க கடமையாகவே நான் கருதுகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: உங்களை இசைக்கும் நேரம் காலை 8:07. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புனல் இந்த நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய நிலையங்கள் 43-42 என்ற முன்னணி பெயருடன் 24-40-30 மற்றொருளுக்கு எண்ணாக 24-40-31. இந்த எண்கள் அழைத்து நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதே போல அறிமுக நேர்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிலையத்தின் வாட்ஸ்அப் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உரையை டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. குறிப்பாக அறிமுக நேராக இருக்கணும். நல்ல பிடித்த பாடலாம் இந்த காலை வேளையில நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில். அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலமா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியை சார்ந்த பிரவீன் அவர் கேட்டிருக்க பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குறைந்தபட்ச விலை 12,025 ரூபாய், அதிகபட்ச விலை 17,559 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 11,269 ரூபாய், அதிகபட்ச விலை 16,122 ரூபாய்.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புணல், பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். சரிங்க, இணைப்பில் இருந்து விடுபட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அறிமுக நேர்கள் தொலைபேசி வாயிலாகவும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அழைக்க வேண்டிய நிலையங்கள் 0343 42 24 40 30 மற்றொரு இலக்கு எண்ணாக 0343 42 24 40 31. இந்த எண்கள் அழைத்து நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அதே போல் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயரை டப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நிலை எண்கள் 0343 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல்.

0: இல்லை எங்ககிட்ட அனுப்பி விடுங்க. குறிப்பா நீங்க அறிமுக நீரா இருக்கணும், அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். நிகழ்ச்சியில அடுத்ததா சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி,
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் பொதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நீர்கழினி தொடர்ந்து கேட்கலாம்.
4: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
5: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
6: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல ப்ரோவோக்ட் சீஷஸ், அதாவது மன அழுத்தத்தினால் வருகின்ற வலிப்பு நோய், இதை பத்தி நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பேசி இருந்தாலும் மீண்டும் பேசுவது கருத்துள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம்னு தெரியாம நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து போட்டி போறாம நிறைய, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்கன்னு நம்மளே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய தகுதியை நம்மளே குறைத்து கொள்கிறோம். இப்போ குறைத்து கொள்ளும் போது தான் நமக்கு தீய எண்ணங்கள் வருகிறது. போறாமை, போட்டி, அப்புறம் தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் வந்து பழி வாங்கும் தன்மை, இதெல்லாமே வந்து ஒரு நேரோ மைண்டட்னஸ், குறுகிய மனப்பான்மைக்கு உள்ளே அமைக்கப்பட்ட குணங்களாகும். ஒருவருத்தருடைய வாழ்க்கையும் தனித்துவமானது. அவரவர் வாழ்க்கை அவரவர் தான் வாழ வேண்டும். நமக்கு என்ன இருக்கிறதோ அதை நம் சிறப்பாக செய்ய முடிந்த வரைக்கும் நம்முடைய முயற்சியை போட்டு அதில் வெற்றி பெற வேண்டுமே தவிர, மற்றவரோட வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கையை ஒப்பிடுவது எந்த வகையிலும் நியாயமாகாது. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், மற்றவங்க போடுற சட்டை நமக்கு சரியாக போகும்னு நினைக்கவே கூடாது. நம்ம சட்டை சைஸ் வேறு, மற்றவங்க சட்டை சைஸ் வேறு. அது போல தான் விஷயத்துக்கு வரும். இந்த மன உளைச்சலை எப்படி தவிர்ப்பது? முக்கியமாக வந்து நம்மளை மற்றவங்களோடு யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நம்மளை நாமளே குறைவாக மதிப்பிட்டு கொள்ளக்கூடாது. ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும். அது இன்னும் சொல்ல போனால், நம்ம வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில் மாதிரி பண்ணாமல் சுத்தமான காற்று விடியற்காலையிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ நம்ம நடைப்பயிற்சி கொண்டால் நல்ல காற்று படும், 4 பேரை பார்ப்போம், அப்போ மனசு லேஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் அவர்களோடு நல்ல ரிலேஷன்ஷிப் தொடர்பில் இருப்பது நல்லது. முக்கியமாக நம்முடைய பள்ளிப்பருவ நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் அவங்களோட, ஏன்னா நம்ம பள்ளி பருவத்தெல்லாம் பார்த்துருப்போம், எல்லாருக்குமே இந்த மலர் நினைவுகள் இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நட்பு வந்து பள்ளி பருவத்தில் தான் இருக்கும். நீங்கள் எத்தனை கல்லூரி படித்து

0: இருந்தாலும், எத்தனை இடங்களில் நீங்கள் பணிபுரிந்திருந்தாலும், உங்களுடைய எத்தனை நண்பர்களை நீங்கள் கடந்திருந்தாலும், பள்ளி பருவத்தில் ஏற்பட்ட நட்பு எப்பவுமே தனித்துவமானது. இதை யாராலும் மறுக்க இயலாது. இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் செய்யலாம், தியானம் செய்யலாம், யோகாசனம் செய்யலாம். இதெல்லாம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தும். நல்ல புத்தகங்களை படுக்கலாம். இது இல்லாமல் இசை கேட்கலாம், மெல்லிய இசை கேட்கலாம். மனதுக்கும் மூளைக்கும் மிகவும் இதமானதாக இருக்க வேண்டும். நல்லா தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது, இந்த இதெல்லாம் இருந்து தான் நமக்கு வலிப்பே வராது, பக்கவாதம் வராது, மாரடைப்பு வராது. எந்த பிரச்சனைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. அதற்கான தீர்வை நாம் தேடி போக வேண்டிய தவிர தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை வந்து தீர்வாகாது. இந்த தற்கொலையை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து டோல் ஃப்ரீ நம்பர், எப்படி அவசர ஊர்தி சேவைக்கு 108 இருக்கிறதோ, அதுபோல் தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்க 104க்கு ஃபோன் செய்தால் மனவியல் நிபுணர் மூலமாக கவுன்சிலிங் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய இழப்பு இந்த சமுதாயக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரை பெற்றவர்களுடைய மனம் எவ்வளோ வலித்திருக்க முடியும் யோசிப்பார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து மன உளைச்சலை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: எட்டு மணி 21 நேர்களை நம்ம அணிந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சி. பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம். சரிங்க, அவங்க இணைப்பு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாடல் கேட்டார். அதே போல உங்களுக்கும் விருப்பமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 43, 42, 24, 40, 30 என்ற எண்ணிற்கும், மற்றொருக்கு எண்ணாக 43, 42, 24, 40, 31 என்ற எண்ணிற்கும் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலிமா கூட உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43, 42, 24, 40, 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. சூப்பரான அடுத்தடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக விடுதலை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து சாய்

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி.

0: மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவாக குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: நெற்கொலை நினைவிற்கு இன்று காலை 10 மணிக்கு தருமபுரி நீதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய குரலிலேயே உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுடைய ஊர் பேர்,

இன்றே கேட்போம், இன்றே கேட்போம். பத்து ஐந்திற்கு நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய குரலிலேயே உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுடைய ஊர் பெயர், உங்களுடைய பெயரை பதிவு செய்து எங்களுக்கு 0043 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய குரலிலேயே கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:45 காலம் பரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் காலை 8:30. நீர்களினி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: பெரியபுராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், ராமாயணம் வடமொழியிலிருந்து வந்தது. வால்மீகி எழுத தமிழில் கம்பன் எழுதினார். மகாபாரதம் வடமொழியிலிருந்து வந்தது. வியாசர் எழுத பெருந்தேவனார், வில்லிபுத்தூரார், அதேபோல பாரதியார் போன்றவர்கள் அந்த பாரதத்தை பிற்காலத்தில் தொகுத்து பாடினார்கள். ஆனால் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், அது வழி நூல் அல்ல, இது முதல் நூல். வழி நூல் என்பது நாம் பிற மொழிகளிலிருந்து நம் மொழிக்கு மொழிமாற்றம் செய்து கொள்வது. பெரிய புராணத்தை ஏன் பாடினார், பாட வேண்டிய அவசியம் என்ன? சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தபோது அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம், கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த சேக்கிழார் சொன்னாராம், ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள், வாழ்க்கைக்கு பயனற்றவை. நம்ம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் டைம் பாசிங். எதுக்காக? சிவக்கதைகளை கேளுங்கள், பயனுண்டு, இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டு. அப்படியானால் அதை சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கிழார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கள ஆய்வு மிகச்சிறந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனக்கு முன்னோடியான சில நூல்களை கையில் எடுத்துக்கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 63 நாயன்மார்கள் ஒருவராகிய தேவாரம்பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்குள் செல்ல, அங்கே வாசலில் இருந்த அடியார்கள் அவரை பார்த்து வணக்கம் சொல்ல, இவர் இறைவன் மீது இருந்த நாட்டத்தால் அவர்களை கவனியாது சென்று விட்டார். அவர்கள் வர்ணே வருத்தமடைந்து, சுந்தரமூர்த்தி நம்மை மதிக்கவில்லை, புறகு என்று ஒதுக்கிவிட்டார்களாம். உள்ளே போய் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார். சிவபெருமான் சொன்னாராம், உன்னை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நான் உன்னை பார்க்கத்தானே வந்தேன் என்றார் சுந்தரர். என்னை பார்க்க வந்தாலும் என் அடியார்களை நீ மதிக்க வேண்டாமா? நீ முதலில் அவர்களை போய் வணங்கு. அதற்குள்ளே வெளியில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சிவபெருமானை தானே பார்க்க போனார், அதனால் என்ன தப்புன்னு சிலர் கேட்டாங்க. அப்போ சிவபெருமானையும் புறகு அவரையும் ஒதுக்கி வைட்டாங்க. சிவன் சிரித்தாராம், உன்னை ஒதுக்குனதோடு மட்டாமல் என்னையும் ஒதுக்கிட்டாங்க, முதல்ல நீ போய் அவர்களை பாடு அப்படின்னார். 63 நாயன்மார்களை இன்றைக்கி நம்ம சினிமாவில் ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சுந்தரர். அதுதான் மூலக்கதை பெரிய புராணத்துக்கு. தில்லைவாள் அன்னநதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு மடியேன் என்று 63 நாயன்மார்களுக்கும் ஒரு ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார். அது பெரிய புராணத்தினுடைய தொடக்கம். 63 நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார். அதேபோல் நம்பி

0: பிள்ளையாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம். இவற்றையெல்லாம் மூலமாக வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் தான் தொடங்குவதற்கு முன்பாக கள ஆய்வு செய்து, ஏனென்றால் அதில் அத்தனை சாதி பெருமக்களும் அறுபது நாயன்மார்களாக இருக்கிறார்கள். திருக்குறிப்பு தொண்டர், சலவை தொழிலாளி, இப்படி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். வீரர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், சத்திரியர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து பாடலாக பாடுவதற்கு முன்பாக அவர் தில்லையிலே சென்று எம்பெருமானத்திலே அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். கலெக்டர் வந்து திறந்து வைப்பார், முதலமைச்சர் தொடங்கி வைப்பார், பிரதம மந்திரி கொடியசைப்பார் என்பது போல சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்று அந்த சொல்லை எடுத்து கொடுத்தாராம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம். இதுதான் அந்த பாடல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கக்கூடிய பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. உழவன்கொட்டாய் பகுதியை சார்ந்த மாதம்மாள் அவங்க கேட்டிருக்க பாடலிடம் பெற்ற திரைப்படம் விசுவாசம்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: திறமையின் மூலமாக, மொழி அறிவின் மூலமாக நாம் கற்றதிலிருந்து, படித்ததிலிருந்து, நாம் ஏற்படுகிற தூண்டுதல்களிலிருந்து அந்த கவிதை வந்து உருவாகும். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் கவிஞர் பா விஜய்
5: பேசுறேன். காதல் வர கண்டே
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
8: என்ன, உண்மையாவா?
9: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
10: மேலும் விவரங்களுக்கு
11: 1800-419-1800.
12: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
13: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள் தரமான

மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புடல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது. அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லோரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லோரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர். அவர் தான் அறிஞர் அண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வான்னு

0: அது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: Liking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வருகின்ற 13 முதல் 3 செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கி கொண்டிருக்கிற பொன்னியின் புது புனல். இன்னைக்கு காலையில 9:05 வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் தலைப்பு தேவையும் ஆடம்பரமும். ஆமாங்க, உங்களுடைய தேவை என்ன, ஆடம்பரம் என்ன, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இன்னைக்கு காலையில 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. நைனா கவுண்டம்பட்டி பகுதியை சார்ந்த பாலகிருஷ்ணன் அவங்க கேட்டிருக்க பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தங்க மீன்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நடுப்பட்டி பகுதியிலிருந்து கௌசல்யா கேட்டிருக்க பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாமனன்.

0: வைக்கிங் பனியன்சன் பிரிப்ஸ் நடைக்கிலும் உடையிலும் வைக்கிங் தான். ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது ஷைய பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9 மணி. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: நம்மிடம் சிரித்து பேசுவார்கள். முகம் சிரிப்பை காட்டினாலும் நெஞ்சத்துக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அன்போடு கைகுலுக்குவார்கள். உள்ளே எப்போது இவனை வீழ்த்தலாம் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். தோல் மீது கை போட்டுக்கொண்டு பேசுவார்கள். நம்மை ஆழ புதைத்து விடுவதற்கான எண்ணம் அவர்களுக்குள் சுழன்று கொண்டிருக்கும். உறவில் நட்பில் ஏன் இருவேறு நிலைகள்? ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் புகழ்பெற்ற ஒரு வாசகம் உண்டு. யூடியூப் புருட்டஸ் மரணத்தின் கடைசி வினாடிகள் தன்னை கத்தியால் குத்திய நண்பன் புருட்டஸை பார்த்து சீசர் கேட்ட கேள்வி அது. நம்பிக்கை துரோகத்தை அடையாளம் காட்டும் வாசகமாக இன்று சரித்திரத்தில் அந்த வாசகம் பேசப்படுகிறது. அன்பின் உருவமாக, அகிம்சையின் வடிவமாக திகழ்ந்த இயேசு பெருமானை, அவரோடு இருந்த அவர் சீடன் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டிக் கொடுத்தார். அதன் பிறகு யூதாஸால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் நம்பிக்கை துரோகம் என்ற சொல்லுக்கு யூதாஸ் இன்றைக்கும் அடையாளமாக இருக்கிறார். அவர்கள் இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள் பரமபிதாவே என்று சிலுவையில் அறையப்படும் போதும் தன்னை சிலுவையில் அறைபவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார் இயேசு. ஒருவரை எத்தனை முறை மன்னிக்கலாம்? 7 முறையா? 70 முறையா என்று கேட்டபோது 7 முறையும் மன்னிக்கலாம் என்று சொன்னது அந்த கருணை உள்ளம். சீடன் யூதாஸ்தான் காட்டிக் கொடுப்பவன் என்று உணர்ந்திருந்த போதும் இயேசு பெருமான் யூதாஸை காட்டிக் கொடுக்கவில்லை. இறை உணர்வோடு இருப்பவர்கள், இறை உணர்வில் திளைப்பவர்கள் துரோகங்களுக்காக ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. ஆழகால விஷத்தோடு வருபவர்களையும் வரவேற்று அவர்கள் கொடுக்கும் விஷத்தை மகிழ்வோடு உண்பவர்கள் அவர்கள். மனிதர்கள் நம்பிக்கையால் வாழ்கிறார்கள், நம்பிக்கையாலே வெழுகிறார்கள். காட்டு வழியில் ஒருவன் குதிரையில் தனியாக பயணித்து கொண்டிருந்தான். வழியில் ஒருவன் மயங்கி கிடப்பதை பார்த்தான் அந்த குதிரையில் பயணித்தவன். கீழே இறங்கி அவனை காப்பாற்ற முயற்சித்தான். மயங்கி கிடந்தவன் முகத்தில் தண்ணீர் தெளித்தான். மயங்கியது போல கிடந்தவன் விருட்டென்று எழுந்தான். அந்த பயணியை தள்ளிவிட்டு குதிரையை எடுத்துக்கொண்டு விருட்டென்று கிளம்பிவிட்டான். குதிரையிலிருந்து விழுந்து கிடந்த பயணி திருடனை பார்த்து சொன்னார், இந்த சம்பவத்தை நீ யார்ட்டையும் சொல்லிடாத. குதிரையை திருடிக்கொண்டு போனவன் சொன்னான், ஏன் உனக்கு வெக்கமாக இருக்கிறதா என்று ஏளனமாக கேட்டான் அந்த திருடன். அப்போது பயணித்தவன் சொன்னான், குதிரையை தொலைத்தவன் சொன்னான், நீ மயங்கி கிடக்கிறாய் என்று நினைத்துத்தான் நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன். நீ குதிரையை திருடுவதற்காக அப்படி நடித்திருந்தாய் என்றால் இனி யாராவது உண்மையிலேயே காயப்பட்டு கிடந்தால் கூட இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட யாரும் பிறரை காப்பாற்ற முன்வரமாட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கிடைக்காமல் போய்விடும். அதற்காகத்தான் சொன்னேன், இப்படியும் பரந்த உள்ளம் கொண்ட மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கிறார்கள். திருநாவுக்கரசு பெருமானுக்கு நஞ்சு ஊட்டினார்கள், கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டார்கள், யானையால் இடறச் செய்தார்கள். அத்தனை பேராபத்துக்களிலிருந்தும் அவர் தப்பி பிழைத்தார். துரோகம் நிரந்தர வெற்றி பெற்றதாக வரலாறு எப்போதும் அடையாளம் காட்டாது. வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. இன்பத்தை, துன்பத்தை, சுகத்தை, துக்கத்தை, நன்மையை, தீமையை ஒரு சேர மதிக்கும் வாழ்வை நாம் கற்றுக்கொள்வோம்.

தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 9:05. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சி தேவையும் ஆடம்பரமும் அப்படிங்கிற தலைப்புல தான் வளம் வரப்போகுது. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழமொழி கூட இருக்குது. அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நம்மள பலரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது வருமானம் கம்மியாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் தேவைக்கேற்ப செலவு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயந்தாங்க, எது தேவை இல்லை எது ஆடம்பரம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம வெற்றியாளர்கள் தான். அதாவது இப்போது நமக்கு சாப்பாடு வேணும்னா அதுக்கு நமக்கு தேவை. சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், வீடு வேணும், கல்வி வேணும், மருத்துவம் வேணும். இதுனா நம்ம வாழ்க்கையை இயல்பாக நடத்துவதற்கான ஒரு அடிப்படை தேவைன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையை கொஞ்சமாக வசதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு மாற்றிக்கிறதுக்காக நம்ம சில விஷயம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஆடம்பரமாக வந்துடுது. நேர்களே, நீங்களும் உங்களுக்கான அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்க அழைக்கப்பட வேண்டிய எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணி போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42 என்ற முன்னணி போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். தொடர்ந்து பேசலாம்.
6: எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துண்டனா.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகை.

0: விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 9:15. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். வானலையில் வசந்தம் இன்னைக்கு நிகழ்ச்சியில தேவையும் ஆடம்பரமும்ன்ற தலைப்புல தான் வளம் வந்துட்டு இருக்கு. நேர்களை நீங்களும் உங்க அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட வேண்டிய எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன்னணி 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நேர்கள் கிட்ட பேசிடலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: பண்பலையோடு இணைந்தே இருக்கும் அரசம்பட்டி பக்கம் காவா கட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன்மா.
1: ஐயா சொல்லுங்க. ஐயா,
2: தேவையும் ஆடம்பரமும் அதானம்மா?
1: அதேதான் ஐயா.
2: ரெண்டுமே வாழ்க்கையில முக்கியம்தான்மா. ஆனா வந்து தேவை இருந்தாலும் ஆரம்பத்தை வந்து நம்ம குறைச்சிக்கணுமா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து என்ன வளர்ச்சிக்கு வருவோம். அப்படி எப்படி சொல்லணும்னாக்க, நமக்கு ஒரு பொருள் வந்து முக்கியமா தேவை அப்படின்னும் போது வாங்கிக்கலாம். இது தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம ஆடம்பரமா இருக்கணும்னாக்கா கொஞ்சம் நம்ம இன்னும் கீழே வந்துருவோமா. ஆடம்பரத்துல இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணுமா எல்லாருமே.
1: கண்டிப்பா கண்டிப்பா குறைச்சிக்கணும். வாழ்க்கையில ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
2: ஆமாமா,
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: நான் பாலோடு பக்கம் வாழை தோட்ட சின்னமாரி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
3: அம்மா, ஆடம்பரம்ன்றது வந்து இருக்கிறது அது மாதிரி வாழணுமா? ஒருத்தர் ஆடம்பரம் பண்றாங்கன்னு நாம பண்ணக்கூடாதுமா? நாம என்ன வருவாய் அதுக்கு அது மாதிரி ஆடம்பரம் பண்ணா சிறப்பா இருக்குமா, குடும்பம் நல்லா இருக்குமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம். பன்னந்தூர்ல இருந்து கே ராஜேஸ்வரிமா.
1: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
4: அதாவது நம்ம வரவு நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவைய நம்ம செஞ்சு பூர்த்தி செஞ்சுக்கலாமா? ஆனா அடுத்தவங்க வந்து அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அதுக்காக அவங்க கடன் வாங்கிட்டு வாங்கிட்டு இல்ல வசதி கூட வாங்கிப்பாங்க. அது பார்த்து நம்ம வாங்கினா அது ஆட
1: கண்டிப்பா
4: ரொம்ப கஷ்டம் வரும். அந்த ஆடம்பரம் வந்து அடுத்தவங்களும் பார்த்து நம்ம செய்யறதுனால நமக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வரும்.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி.
4: நன்றிமா.
1: நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
5: அம்மா, நாமக்கல் மாவட்டம் மங்கபுரத்துல இருந்து ராஜசேகரம்மா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க.
5: அதாம்மா, நம்ம ஐயர் திருவிழா சொல்லக்கூடிய ஒரு குரல் தான் நம்மளுடைய இந்த தலைப்புக்கு பொருத்தமா இருக்கும். அதாவது ஆகாறு அளவிற்கு ராயினம் கேடில்லை போகாறு அகலக்கடைன்னு சொல்றாருமா. நமக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரிதான் வந்து நம்ம செலவு செஞ்சுக்கணும். அதே மாதிரி அவசியம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பொது போக்குவரத்து பஸ் இருக்குது, அதுல நம்ம போலாம். அதை விட்டுட்டு வந்து நம்ம தனியா ஸ்கூட்டில தான் போகணும், கார்ல தான் போகணுங்கிறத அந்த எண்ணத்தை விடணும். அதே மாதிரி வயிற்றுக்கு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு வீட்டுல எதை ஊட்டி வேணும் சாப்பிடலாம்.
1: ஒவ்வொருத்தங்க மாதிரி இருப்பாங்க இல்லையா?
5: அது மாதிரி பண்டிகை காலங்கள் அதே மாதிரிதான். ஒவ்வொரு பண்டிகையுமே நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது கிடையாது, நமக்கு ஏற்கனவே இருக்குது.

0: அப்படிலாம் இருக்குதுன்னா போட்டுக்கலாம். அதை வாங்கி வந்து நம்ம பெட்டியிலே பீரோலே அடிக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாதுமா. அதனால செலவுங்கிறது நம்ம வந்து வருவாய்க்கு தகுந்த செலவு இருக்குன்னா அதே மாதிரி நம்ம தேவையான மட்டும்தான் வாங்கினது என்னோட கருத்தை படி பண்றேங்க.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இனிப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: முக்கியமான காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் கர்த்தூர்ல பழனிச்சாமி பேசுறமா.
1: சொல்லுங்க ஐயா.
2: தேவையும் தேவையும் ஆடம்பரமும் என்ன தேவைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாமா? ஆடம்பரம் தேவையில்ல, ஏன்னா என்ன இருந்தாலும் இருக்கிறது தானே, செயற்கை வரப்போ இயற்கை தானே, அதனால ஆடம்பரம் தேவையில்லாம என்னோட கருத்து. நன்றி.
1: நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: மக்கள் வலைகளுக்கு காலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பலையில் எப்பறம் வீட்டு பேசுற மாடம். நல்லா இருக்கிறீங்களா?
1: மண்பலையில் அனைவரும் நலம். உங்களோட அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்குங்க.
3: என்னோட அனுபவம் செலவு பண்ணு மேடம்.
4: சந்திரசேகர் பேசுறேன். அதாவது ஒரு செலவு செய்யும் போது 10 தடவை யோசிக்கணும். ரொம்ப நல்லது. ஆடம்பர செலவு அப்படின்னு சில பேர் செய்வாங்க. நம்ம யாருக்காகவும் ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு இல்லாமா, உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறவங்க, ரொம்ப காசு படைச்சவங்களை பார்த்து சமூகம் எவ்வளவு காசு இருந்தாலும் ஆடம்பரம் வாழ்க்கை இல்லாம எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழறாங்க அப்படின்னு புகழறத நம்ம பாக்குறோம். பகட்டாக செலவு செஞ்சுட்டு அவங்க அவங்க மெச்சணும் அப்படிங்கறதுக்காக நம்ம நாமளே தர்ம சங்கடத்துல உள் ஆக்கி கொள்வது அப்படிங்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயமா.
1: சிறப்பா சொன்னீங்க.
4: திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பாருங்களேன், தேவையற்ற ஆடம்பரமான செலவுகள் பண்ணிட்டு ஒரு நாள் செலவு பண்ணிட்டு வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு அதற்காகவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அப்ப எதுக்கு முன்கூட்டியே நம்ம செலவை கட்டுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, தேவையற்ற செலவுகள் செய்யலனாவே நம்ம வாழ்க்கையும் சந்தோஷம், நமக்கும் மனசு நிறைவும் சந்தோஷமா இருக்கும்.
1: நன்றி. நன்றி. சிறப்பா சொன்னீங்க.
4: நன்றி.
1: இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். சொல்லுங்க ஐயா.
5: ஒரு 2 வரிகள் மட்டும் சொல்றோமா. வரவுக்கு மேலே செலவு செய்தால் குருடன் மனம் ஒன்றுன்னு சொல்றாங்கம்மா. கடன் வாங்கி நம்ம ஆடம்பரம் பண்ணக்கூடாது. எவ்வளவு வருவாய் இருக்கு அது தகுந்த மாதிரி செலவு பண்ணிக்கணும். ஆடம்பரம் அதிகம் கூடாதுமா.
1: கண்டிப்பா.
5: ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: சின்னமலை இருந்து கைலர் கணேஷ்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை சொல்லலாம்.
6: நல்லா இருக்கிறீங்களா?
1: அனைவரும் நலம். உங்களோட அனுபவம்?
6: என்னுடைய கருத்து வந்து ஆடம்பரம் வந்து அதிகமா தேவையில்ல. நாம கிட்ட எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: சிறப்பு. சிறப்பா
6: என்னுடைய கருத்து.
1: நன்றி மேடம். அதாவது தேவையும் ஆடம்பரமும் அப்படி சொன்னாவே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த ஆடம்பரம் தாங்க. நம்ம தேவைக்கு மிஞ்சி அதிகமாக செலவு செஞ்சிடறோம், அதனால நமக்கு வரதெல்லாம் பல பிரச்சனைகள் தான். அதனால எது நமக்கு தேவையோ அதை முக்கியமாக வாங்கிக்கலாம், ஆடம்பரத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். நேர்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: ஏழைகளுக்கு குணசேகரன்.
1: சொல்லுங்க ஐயா.
7: அதாவது விரலுக்கு அத்தியதிக்கம், அதே மாதிரி அடுத்தவங்க பார்த்து சூடு போட்டு கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம போயிட்டா பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, டெல்டாவை நம்ம

0: சின்ன பொருட்களை வாங்கிக்கலாம். தேவையானதுன்னா நமக்கு இப்ப துணி வண்டி தேவையில்லைன்னா அப்ப மட்டும் வாங்கிக்கலாம். குழந்தைங்க தூணும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் தொடர்ந்து தேவைக்கு மட்டும்தான் எடுக்கிறேன், வண்டிக்கு எல்லாம் எடுத்ததே கிடையாது.
1: பரவாயில்ல, இது ஒரு நல்ல பழக்கம், வாழ்க்கையில நல்லா வருவீங்க. நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். டி என் ராம், தேங்காமரத்தப்பட்டி.
1: சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்தை சொல்லலாம்.
2: என்னுடைய கருத்து வந்து ஆடம்பர வாழ்க்கையும் சரியா செய்ய மாட்டேங்கம்மா. ஒரு ஒரு படியாதான்
1: சிறப்பு சிறப்பா சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அரசு பணி உங்கள் கனவா? டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி, டெட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. அனைவருக்கும் சிறப்பு பரிசு இச்சலுகை. செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு இச்சலுகை. செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: ఉష సన్ఫ్లవర్ ఆయిల్.
1: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு. தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம். இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தர்மபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி எதிரில், தர்மபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.toli.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் 97 91 17 19 31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேயர்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நம்ம தலைப்பை கேட்டோடனே நேயர்களும் ரொம்ப ஆர்வமாக அவர்களோட கருத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நேயர்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.
1: மேடம், இப்ப பாத்தீங்கன்னா ஆடம்பரம் தேவைங்கிறது கிராமப்புற வாழ்க்கையை வாழ்ந்தா நம்ம சிக்கனமா இருக்கலாங்க மேடம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்லயும் வாழ்ந்திருக்கேன், இங்க கிராமப்புறத்துலயும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். அங்க டவுன்ல இருக்கும் போது நமக்கு தேவைகள் அதிகம் மேம். இப்ப ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னா கூட

0: சொல்லுங்க
1: நம்மளுக்கு
0: ஐயா,
1: இருக்கு
0: உங்களோட
1: இந்த மகத்துவம்
0: கருத்துக்களை
1: இருக்கு
0: சொல்லலாம்.
1: மேடம். இப்ப பாத்தீங்கன்னா ஆடம்பரம் தேவைங்கிறது கிராமப்புற வாழ்க்கையை வாழ்ந்தா நம்ம சிக்கனமா இருக்கலாங்க மேடம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்லயும் வாழ்ந்திருக்கேன், இங்க கிராமப்புறத்துலயும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். அங்க டவுன்ல இருக்கும் போது நமக்கு தேவைகள் அதிகம் மேம். இப்ப ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னா கூட எங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து அதுக்கு தனியா மேக்கப் போடணும் அதுன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் தான் ஆயிருக்கு. அதே வந்து கிராமப்புற வாழ்க்கையில வந்து அது தேவைப்படலைங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நைட் டைம் ஏதாவது டிஃபன் இல்லைன்னா வீட்டுல இருக்கிறத இப்ப சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதே டவுன்ல இருக்கும் போது ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு சாப்பிடணும், அது இன்னும் வந்து தேவைகள் அதிகமாயிட்டு போனதுங்க. சோ என்னுடைய அனுபவத்துல வந்து கிராமப்புற வாழ்க்கையை ஒத்து வாழ்ந்தோம்னா நம்ம நல்லா இருக்கலாங்க.
0: கண்டிப்பா நிதர்சனமான உண்மை. தேவைக்கேற்ப எப்பவும் வாழ பழகணும். சிறப்பா சொன்னீங்க, நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
2: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுமா. நலமா இருக்கேம்மா.
0: அனைவரும் நலமையா. உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம்.
2: நிச்சயமாமா, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு என்ன இருக்கு அத புரிஞ்சு ஐயா குணசேகர் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாரு, விரல கேட்ட வைக்கன்னு சொல்லிட்டு. அந்த கருத்து தான் என்னுடையதும். தண்ணீரும் என்ன இருக்கு அதை வச்சுதான் நம்ம ஆடம்பரத்தை நோக்கி போகணுமா, இல்ல இருக்கிறதுக்குள்ள பண்ணிக்கணும் அந்த செலவு எல்லாம் பண்ணிக்கணுமா செஞ்சுக்கணுமான்னு யோசிக்கணும். அதனால் வந்து விரலுக்கேற்ற வீக்கம் தண்ணீரும் என்ன உள்ளது என்பதை முதல்ல ஆராய்ஞ்சு பார்த்து அடுத்த கட்டத்துக்கு அந்த ஆரம்பத்துக்கு ஆரம்ப அதாவது ஆடம்பரத்துக்கு போகலாமா வேணாங்கிறது நம்ம முடிவே அப்படியே கிடைச்சிடும். தன்னை ஆராய்ந்தாலே ஆடம்பரம் தேவையா வேணாவாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருமா.
0: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: ரங்காபுரத்துல கனகா பேசுறேம்மா.
0: கனகம்மா சொல்லுங்க, உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம்.
3: அம்மா படுக்கை இருக்கிற வரைக்கும் கால் நீட்டிக்கணும்மா. அடுத்தது வந்து பக்கத்து வீட்டுல கார் கார் வாங்குற கார் வாங்கிக்கிறாங்க, நாமளும் வாங்கலாம்னு அடம் பிடிச்சி
0: வாங்கிட்டோம்னா
3: நம்ம அளவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாதம்மா. இருக்கிறத வச்சு குடும்பத்துல சிம்பிளா அத வந்து வாழ்க்கையை நடத்தின்னு போனோம்மா.
0: கண்டிப்பா.
3: அடுத்தது வந்து ரொம்ப சிக்கனமா அளவுக்கு மீறி இல்லாம, அதுக்கும் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லாம இருக்கக்கூடாதுமா, அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. கையில வச்சுங்கிறத வச்சு குடும்பத்தை நடத்தின்னு போனோம்மா.
0: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: சேலம் மாவட்டம் குள்ளப்பநாயக்கனூர்ல இருந்து கணேசன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
4: இன்றைய சூழ்நிலைக்கு வந்தோமா, நம்ம குடும்பத்துல நம்ம வருமானம் எவ்வளவு, நம்ம தகுதி எவ்வளவு, அதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை அறிஞ்சிக்கமா. நம்ம நிலைக்கு ஏத்த மாதிரி பொருள் வாங்குவதோ ஒரு ஆடைகள் வாங்குவதோ இருக்கிறது சிறப்பா இருக்குங்கம்மா. குறிப்பா வந்து ஒரு திருமணம்னா ஒரு 25,000-30,000 போட்ட கூட ஒரு பட்டுப்புடவை வாங்குறாங்க. அந்த பட்டு புடவ அந்த திருமண நாள் கட்டுறாங்க, அந்த வருஷத்துல ஒரு நாள் கூட அதை உடுக்கறது இல்ல. அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்கம்மா. அதனால நம்ம தகுதி என்னவோ அதுக்கேத்த மாதிரி சிக்கனமா இருக்கிறது ஆடம்பர.
0: சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
5: தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டிலிருந்து சையத் பேசுறேங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம். உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம்.
5: என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, 1 லட்ச ரூபாய் பைக்ல போனாலும் போலாம்மா. இப்ப 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் பைக்ல போகணும். அதே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, ஒரு 10 நிமிஷம் நம்ம சேஃப்டி. கடன் வாங்காத இருந்தோம்னா நம்ம சேஃப்டி, கடன் வாங்கிட்டோம்னா நம்மள தேடி கடங்காரம் வருவான். நம்ம அளவு என்னவோ அந்த அளவோட நிறுத்தணும்னா எந்த ஒரு வாழ்க்கை.
0: கண்டிப்பா சிறப்பா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: கடலூர் அன்பளிக்கு இனிய காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
6: 50 கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்வி அம்மா, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க.
6: நமக்கு எவ்வளவு நம்மகிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செஞ்சுக்கிட்டு

0: அதுலயும் கொஞ்சம் சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணுங்கம்மா. சேமிக்கிற பழக்கம் இருந்தா நம்ம கண்டிப்பா கடன் வாங்க மாட்டோம் மத்தவங்க கிட்ட.
1: கண்டிப்பா
0: இப்ப நமக்கு ஒரு எமர்ஜென்சி பொழுது நம்ம அந்த சேமிச்சு வச்சிருக்க காசு செலவு பண்ணிக்கலாம். அதனால எல்லாருமே இப்ப ஒரு நம்ம ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா
1: உங்க இனிப்பு கொஞ்சம் சரியா கேக்கல,
0: நமக்கு கண்டிப்பா அது நமக்கு கஷ்டம் வரும்போது அது அவசியமா அது தேவைப்படும்.
1: சிறப்பா சொன்னீங்க,
0: நம்ம அதை செலவு பண்ணிக்கலாங்கம்மா.
1: சிறப்பான கருத்துமா, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மேச்சேர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
1: நிஷாமா சொல்லுங்க.
2: நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாதுங்க, நம்மளுக்காகத்தான் நம்ம வாழணும். அதே போல நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருது அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ரொம்ப சிக்கனமும் இருக்க கூடாது.
1: ஆமா,
2: கொஞ்சம் சாப்பிடறதுல கொஞ்சம் ட்ரெஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் இருக்கணும். இந்த காலத்துல அந்த மாதிரி இருந்தா தான் கொஞ்சம் மதிப்பு இருக்கு. அது மாதிரிலாம் இருக்கணுங்க, அதான் நல்லது. நன்றிங்க,
1: சிறப்பான கருத்து, நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
1: காலை வணக்கம், யார் இங்கிருந்து?
3: நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் எங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம்.
3: இல்ல, இன்னும் சொல்லிக்கிறாங்க எல்லாமே ஒரே கருத்து தான் சொன்னாங்க. நானும் அந்த கருத்து தான் சொல்ல போறேன். ஏன்னா இப்ப ஸ்கூலுக்கு பசங்க வந்தா கூட காசு கையில் கொடுத்தா படுப்பேறாது. அதனால வந்து எது வேணாலும் வாங்கி கொடுங்க, ஆனா கையில் காசு கொடுத்தாவே படுப்பு ஏறாது, மார்க் கம்மியாகுமா. அதே போல வந்து ஆடம்பர வாழ்க்கைன்றது வந்து யாருக்குமே தேவையில்லதான். ஆரம்ப வாழ்க்கை பண்ண கடைசி வரைக்கும் நல்லா வாழலாம். நன்றிமா.
1: நன்றி. இனி பிள்ளைங்க அடுத்த நேர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: செல்வர், யார் இங்கிருந்து?
4: நான் ஈரோடு அந்தியூர் அரிசி கடைக்காரர் தேவராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: வந்து ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம் அப்படிங்கறது ஒரு தேவையற்ற செலவு தான் நான்
1: நினைக்கிறேன்.
4: அதனால வந்து அந்த பணத்தை வந்து ஆடம்பர செலவு செய்யற பணத்தை சேமிச்சு வச்சுட்டா அது பின்ன பிற்காலத்துல அது பயனுள்ளதா இருக்கும்.
1: கண்டிப்பா.
4: ஏன்னா ஒரு டைம்ல நாம உடம்பு சரியில்லாம போனா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் அடிக்கான வளர்த்தலாம் நாம போய் அடுத்த ஒரு கை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கும். அதே சமயத்துல அந்த பணம் சேர்த்து நம்ம உயிரிழந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நாம பயன்படுத்தி அந்த உடம்பு பார்த்துக்கணும். அதனால கண்டிப்பா வந்து எந்த வகையிலும் யோசனை பண்ணி பார்க்கும்போது பணமே தான் முதலிடத்துல இருக்கு. அதனால வந்து நம்ம சேமிக்க வழியத்தான் பார்க்கணும். ஆடம்பரங்கிறது அது தேவையற்ற செலவு தான் நானும் நினைக்கிறேன்.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சி தேவையும் ஆடம்பரம்ன்ற தலைப்புலதான் வனம் வந்துட்டு இருக்கு. நேர்களை, நீங்களும் உங்கள் அனுபவத்தையும் கருத்துக்களையும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0043-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0043-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நேயர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்தை எங்க கிட்ட தெரிவிக்கலாம்.
7: ஆடம்பரம் என்பது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான் நம்ம அளவா வாழ்ந்துக்கணுமா. நம்ம கிட்ட இல்லாததை வச்சு நம்ம எல்லாம் எதுவுமே பண்ணிக்க கூடாது. நிறைய கடன் வாங்கினா கூட ஆடம்பரமா வாழணும்னு நிறைய பேர் வாழ்றாங்க. கடைசியில பார்த்தா அவங்க நடுத்தேருக்கு வந்து நின்னுறாங்க. என்னைக்கும் சிக்கனம் சிறு சேமிப்பு நாட்டை காக்குமா, வீட்டையும் காக்கும்.
6: சிறப்பான கருத்து சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: இனிமையான காலை வணக்கம்.
6: காலை வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
8: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேரி சுப்ரமணி. அம்மா, நலம் நலமுறை ஆவல்.
6: நலம் நலம். உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
8: சிறப்பான தலைப்பு, எளிமையா வாழணும். ஆடம்பரமா வாழணும்னா ஆபத்தில் போய் முடிஞ்சிருவோம். கந்தையானாலும் கசை கட்டு, கூழானாலும் குளிச்சு குடி. நன்றி, வணக்கம்மா.
6: சிறப்பான கருத்து தெரிவிச்சீங்க, நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: நிறைவான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளணும். நம்ம காமராஜர், காந்திஜி எல்லாம் எளிமைக்கு உதாரணமா எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. நான் வந்து ஆடம்பரமா அப்படின்ற ஒரு மனசு வரும்போது நான் அவங்களோட வாழ்க்கைய ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நான் அதை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவோம் மேம். நான் அந்த மாதிரிதான் மேம். நம்ம அவங்க எவ்வளவோ எவ்வளவோ இருந்திருப்பாங்க, கட்டை கூட போடாம காந்தி எல்லாம் இருந்திருக்கிறாருன்னா அவரு எவ்வளவு எளிமைய உதாரணமா இருந்திருக்காரு. காமராசர் எல்லாம் பாத்துங்க அவங்களோட

0: முக்கிய ரோல் மாடலா எடுத்துக்கணும் மேம். அதிக கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது மேம் கருணியாவும். நடுநிலைமையா இருக்கணும் மேம், இதுதான் தேவன். பட்ஜெட் போட்டு நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணணும்.
1: சிறப்பான கருத்தை தெரிவிச்சுங்க, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்பவர் யார்? இங்கிருந்து
2: பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலம் நலம்,
2: மகிழ்ச்சி. அதாவது ஆடம்பரம் நம்ம தேவையில்லைன்னு வாயில எல்லாரும் சொல்லிடுறோம். இப்ப நம்ம குழந்தைங்களுக்கோ இல்ல பேர பிள்ளைங்களுக்கோ ஒரு பிறந்த நாள் வந்தா அந்த தேவையில்லாத பொருள்களை அங்க வைக்கும்போது தான் அது ஆடம்பரம் நல்லா இருக்குது. ஒரு பலூன் கட்டி விடணும், அந்த தேவையானதெல்லாம் கட்டி எல்லாமே செய்யறாங்க. இப்ப இத நம்ம ஆடம்பரம் சொல்றதா, அவங்க மகிழ்ச்சிக்காக அதை செய்யறதா இருந்தாலும் அது ஒரு வேலையில ஆடம்பரம் தானே. நம்ம வயசுக்கு வரும்போது வந்து கொஞ்சம் நல்ல அனுபவம் வந்து நிறைய கஷ்டங்களை உணரும் போது ஆடம்பரம் தேவையில்லைன்னு தோணுது. ஆனா அவங்க வளர்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு தேவைகளை செய்யும் போது அதுல ஆடம்பரம் கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். ஆனா அளவுக்கு அதிகமான ஆடம்பரங்கள் வந்து தேவையில்லை. வளர்ந்தவங்க யாரும் ஆடம்பரம் அதிகமா பண்றதில்ல. அப்படி பண்றாங்கன்னா அவங்க கையில அதுக்கான வருமானமோ இல்ல அதுக்கான பொருளாதாரம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஆடம்பரம் பண்றவங்கள பார்த்து நாம ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப ஒரு கல்யாண பங்கன் நடக்குது, 40-50 வகையான சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க, நிறைய பொருள் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஆனா சாப்பிடறதுல எல்லாம் மடிச்சு விட்டுட்டு போறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம வீணாகிற ஆடம்பரங்கள் தேவையில்லை, பயன்படுத்தக்கூடிய ஆடம்பரங்களும் தான் பயன் தேவை அப்படின்றது என்னுடைய கருத்துமா.
1: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி. இனி பிள்ளைய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்பவர் யார்?
3: வணக்கம்.
1: உங்க பேரு சொல்லுங்க.
3: என் பேர் வந்து சுகாமணிங்க. பெரிய குறிப்பிட்டி வந்து ஆடம்பர வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு இதை வச்சுட்டு பிடி வச்சு பிடி வைக்க முடியாது.
1: கண்டிப்பா
3: இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து எப்ப கடை இல்லாத வாழணும்டா, இதுக்கு இதை வச்சு போச்சு அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
4: சிறப்பு. அதனால அதை விட்டு ஒரு பிராண்ட் ஒரு குறிப்பிட்ட இது வந்து 80,000-90,000-1,00,000 வாங்குறாங்கல்ல, அது ஆடம்பரங்கிறேன். இப்ப நம்ம சக்தி விரலுக்கு தகுந்த வீக்கம் பாங்க, நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்யணும். வீம்புக்கு வேட்டையிட கூடாது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அடுத்ததுக்காரி அமலப்படுத்திட்டானு குச்சிட்டுக்காரி கொலைகள் எடுத்து குத்திக்கிட்டாரு. ஒரு பழமல் இருக்குது, எப்பயுமே நமக்கு கீழே இருக்கிறீங்க நாம பாக்கணுமா? நமக்கு மேல இருக்கிற பாத்துட்டு அவங்க பண்ற ஆடம்பரம் அவங்க பண்றதெல்லாம் பாத்துட்டு நாம அது வந்து அதை பாக்கறதே தப்புங்கிறேன். நான் என்ன தெரியும், இப்ப நம்ம இதுல அதிகமா நான் பாதிக்கப்படுறது பெண்கள் எப்படின்னு கேட்டீங்களா, ஒரு புடவை எடுக்கிறது ஒரு புடவைக்கு தான் போவாங்க. ஆனா ஒரு புடவையா நிறுத்த மாட்டாங்க, மூணு புடவையோட வருவாங்க. ஆமா, இது வந்து ஆடம்பரம் அதிகமா இருக்குன்னா ஆடம்பரங்கிறது என்ன, 100-200-300 எடுத்தா கூட புடவை இருக்குது. ஆனா 32,000-40,000 அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதை 1-2 வச்சுக்கலாமா? ஆனா ஒவ்வொரு டைம் இப்படியே வந்து ஆடம்பரத்துல நம்ம வந்து வீணா போயிட்டு இருக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் தேவையில்லை, நமக்கு தேவையானத நம்ம சக்திக்கு அளவுக்கு இருந்தா போதுங்கிறது என்னுடைய கருத்து.
1: சிறப்பாக கருத்தை சொன்னீங்க, நன்றி. இனி பிள்ளையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: ஆமா வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்பவர் யார்?
5: காசிசநாதன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
5: சிறப்பா வந்து நேயர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய கருத்தையும் நான் பங்களிப்பு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து எவ்வளவு நாம உழைப்பு உழைக்கிறோமோ அந்த அளவுல வருமானத்துல வந்து நாம வந்து எதை மட்டும் செய்யலாம். அளவுக்கு அதிகமா வந்து ஆசைப்பட்டோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து அகலக்கால் வச்சோம்னா வந்து நம்ம வாழ்க்கை வந்து தடுமாறத்தான் செய்யும். எந்த நேரத்திலயுமே வந்து நாம நம்மளுடைய உழைப்பின் வருவாயை வந்து அதை அனுசரிச்சு நாம வந்து நாம செலவு பண்றதுதான் சரியா இருக்கும். அளவுக்கு அதிகமான வந்து வரவுக்கு அதிகமான அளவுக்கு மீறின அளவுக்கெல்லாம் நிறைய வருது. இன்னைக்கு வந்து ஊடகத்துல நிறைய பொருள் வருது, எல்லாத்துக்கும் ஆசைதான் வருது. ஆனா பணங்கிறது வேணும்ல, அந்த பணம் வந்து திரட்டுற அளவுக்கு நமக்கு சக்தி இல்ல. அந்த அளவுக்கு வந்து நாம அதிக ஆசைப்படக்கூடாதுன்னு தான் அர்த்தம்.
1: சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றி.

தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கவனத்திற்கு 10:05 நீங்கள் கேட்டவை. நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய பேர், ஓர் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம் பெற்றுள்ள திரைப்படம், இதை எல்லாத்தையும் நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40 இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிங்க. நேர்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சி தேவையும் ஆடம்பரமுன்ற தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. நேர்கள் கிட்ட பேசுறலாம். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்மா. வணக்கம்.
6: வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
7: அம்மா, பழக்காரனூர், எங்க ஊரு சங்கராஜம்மா.
6: சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை தெரிவிக்கலாம்.
7: அம்மா, இப்ப வந்து வரவு எட்டனா செலவு பத்தனா, அதுபடி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு உண்டானது கடன் வாங்கலாம். அப்படி முடியலன்னா நம்மளோட முடி

0: என்னன்னா இருக்கிறத வச்சு சிறப்பா வாழலாம். அவ்வளவுதான் என்னோட இது.
1: சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
2: இப்ப முன்னவர் சொன்ன மாதிரியே பாலையாளர் சௌகர்யா நீங்க நடிச்சாங்க, சுந்தரராஜ் நடிச்சாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில துண்டனா அப்படின்னு மாதிரி கருத்து கருத்து சொல்றேன். அதே மாதிரி நாகேஷ் மனோகரம் நடிச்சு ஆழம் தெரியாமல் காலம்
1: உங்களோட இனிப்பு விட்டு விட்டு கேக்குது, சரியா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சரியான இடத்துல வந்து பேசுறீங்களா?
2: நான் மதியன்பாளையம் ராமகாய் அடிகள் ஒன்னாவது வந்து எலெக்ஷன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: சொன்னங்களே காலம் தெரியாமல் காலம் விட்டு அவதி படலாம மூளை கேட்டது. இப்ப
1: இனிப்புல இருந்து விடுபட்டுட்டாரு. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க யார் இங்கிருந்து?
3: காரிமங்கலம் வட்டம் கோயிலு சாமியார் குட்டை. நல்ல தலைப்பிங்க மேடம். நாம சிக்கனமா வாழ்ந்தா அதே நம் மகிழ்ச்சி மேடம். கொஞ்சம் சிக்கனமா வாழணும். கோயில் உள்ள 12 கிராம் சோறு போடுறாங்க மேடம். சொன்ன மாதிரி முன்ன ஒருத்தர் நேர் சொன்னாரு, அது மாதிரி நிறைய பேர் வாங்கி வாங்கி இடையில சோறு சுட்டிட்டு போறாங்க சார். ஒரு நாளைக்கு 2000 பேர் சாப்பாடு போடுறாங்க. கும்பகோசம் வச்சு 48 நாள் அது வாங்கி வாங்கி கொஞ்சம் சுற்றி விட்டு போயிடுறாங்க. பெரியாமிட்டி பக்கம் கோயில் வருங்க மேடம். கொஞ்சம் 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பக்கம் பக்கத்துல பாரு பூந்தநல்லி புதூர் நாங்க எல்லா ஊருக்கு கிராமமும் போடுறோங்க. கொஞ்சம் இதுல நானும் கொஞ்சம் எப்பாமல அறிவிச்சா கொஞ்சம் அதை பத்தி இது தெரிஞ்சுக்குவாங்க மேடம். அதுதான் அறிவிக்கிறோம் மேடம்.
1: நன்றி நன்றி. சிறப்பா சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பரத்தை எடுத்து
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: 生蛋糕。
1: வானிலையில் வசந்தம் இன்னைக்கு தேவையும் ஆடம்பரம்ன்ற தலைப்பில் தான் வளம் வந்துட்டு நேர்களும் அவங்க கருத்தை நம்ம கிட்ட அழகா தெரிவிச்சாங்க. அதாவது ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா, தாங்கிட்ட இருக்கிறத விட மற்றவங்க கிட்ட என்ன இருக்குது அதை தான் அவர் ரொம்ப பெருசா பார்ப்பாரு. ஒரு நாள் பக்கத்து வீட்டு ராஜா வந்து ஒரு தங்கத்தேரை வச்சுட்டு இருந்தாராம். அதனால எனக்கும் தங்கத்தேரும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு நாட்டோட அரண்மனையில் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ரொம்ப பெரிய விளக்கு இருப்பதா அவருக்கு ஒரு நியூஸ் வந்துச்சேன். அதை கேட்டு அவர் அமைதியாக இருப்பாரா, ஸோ அது மாதிரி எனக்கும் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சாராம். அதுக்கப்புறம் அவர் உத்தரவிட்டபடியே அவர் கேட்ட பொருளும் வந்து சேர்ந்துச்சு. ஒரு நாள் ராஜா வந்து தன்னுடைய நாட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனாராம். அப்போ ஒரு சின்ன வீடு இருந்துச்சான். அங்கே ஒரு வயசான அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க கிட்ட கேட்டாரா, ராஜா உங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது, ரெண்டே ரெண்டு பாத்திரம் இருக்குது, அப்புறம் ரெண்டே ரெண்டு துணி இருக்குது, இதுவே போதுமா உங்களுக்குன்னு கேட்டாராம். அப்போ ராஜா கிட்ட அவங்க சொன்னாங்களாம், மன்னா எனக்கு தேவையான உணவு இருக்குது, தங்குறதுக்கு வீடு இருக்குது, உடுத்துறதுக்கு உடை இருக்குது, இதுவே எனக்கு போதும்னு சொன்னாராம். அப்போது அந்த வார்த்தையை கேட்ட ராஜா அமைதியாயிட்டாராம். தன்னோட அரண்மனைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அறை ஃபுல்லாக பொருளாக நிலம்பிருந்துச்சு. ஆனால் அப்போ தான் ராஜாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சான். நம்மிடம் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கறத விட, அந்த மாதிரி அதிகமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நிறைவாயிடும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது அப்படி இல்லை போல. நமக்கு தேவையாக இருக்கிறது தான் உண்மையான செல்வம், அதுதான் நமக்கு திருப்தின்னு நினச்சாரான். அதுக்கப்புறம் ராஜா முற்றிலுமே ஆடம்பரத்தை விரும்புறத விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு மட்டும் ஒரு கேள்வியை கேட்டாராம், இது உண்மையிலே எனக்கு தேவையா அப்படின்றதான். இந்த கேள்வியை நீங்களும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. வாழ்க்கையில

0: அதிகமா ஆடம்பரத்தை விரும்பவே மாட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: நெற்றி நிறைய விபூதி, காவி வேட்டி, காவி சட்டை, கழுத்தில் ருத்ராட்சம், தோளில் காவி வண்ணத்தில் ஒரு ஜோல்நாப்பை சகிதமாக வீட்டிற்குள் வந்தார் நண்பர் புகழ்மதி. வணக்கம் புகழ்மதி, என்ன ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்களா கேட்டேன். இல்லை, இனிமேல் என் நிரந்தர உடையே இதுதான். துறவியாகப் போகிறேன். மனைவி, மக்கள், குடும்பம், நண்பர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு, வீடு, மனை, வாசல், சொத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவியாகப் போகிறேன். ஞானம் தேடி செல்லப் போகிறேன். ஞானம் பெற வேண்டுமென்றால் எல்லாரும் மலைக்கோ காட்டுக்கோ செல்ல வேண்டுமென்கிறார்கள். இங்கிருந்து வடக்கே இமயமலைக்கு போவது நல்லதா, இல்லை தெற்கே பொதிகை மலைக்கு போவது நல்லதா என்று உங்களிடம் கேட்டுவிட்டு போக வந்திருக்கிறேன் என்றார் புகழ்மதி. நான் அதிர்ந்து போனேன். ஏன் புகழ்மதி இந்த விபரீத ஆசை? ஏதாவது வீட்டில் பிரச்சனையா, இல்லை ஊரில் ஏதாவது கடன் தொல்லையா, இல்லை என்னை போன்ற நண்பர்கள் யாரையும் பிடிக்கவில்லையா கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் நல்லபடியாகவே உள்ளது. இருந்தாலும் ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் இந்த உலகில் தனி மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை எனக்கும் வேண்டும். அதனால்தான் இமயமலைக்கோ பொதிகை மலைக்கோ சென்று ஞானம் பெற்று திரும்பலாம் என்று நினைக்கிறேன். அப்பாவியாய் பதில் சொன்னார் புகழ்மதி. துறவியாக வாழ்வதற்கும் ஞானியாக உருமாறுவதற்கும் காட்டிற்கோ மலைக்கோ செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டே ஞானியாகலாம், துறவியாகலாம். குடும்ப வாழ்வில் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்வதை கொஞ்சம் விரிவுபடுத்தி ஊருக்காக, உலகுக்காக, சமூகத்திற்காக வாழத் தொடங்கினால் அதுகூட துறவு வாழ்வுதான், ஞான வாழ்வுதான். தம்முடைய சொந்த நலனை துறந்து பொதுநலனுக்காக வாழ்பவர்கள் அனைவருமே துறவிகள்தாம். எந்த பொருள் மீதும் பற்று வைப்பதை துறப்பவர்கள் அனைவருமே ஞானிகள்தான். ஒரு வீட்டில் ஒரு ஞானி ஒருவர் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டிற்குள் பட்டப்பகலில் ஒரு திருடன் நுழைந்து விட்டான். ஞானியின் மனைவி வெளியே சென்றிருந்தார். வீட்டிற்குள் நுழைந்த திருடன் அந்த வீட்டிலிருந்த ஒரே ஒரு தங்கச் சங்கிலியை திருடி கொண்டு கிளம்பினான். இதை பார்த்த ஞானி, எப்பா கொஞ்சம் நில்லுப்பா என்றார். திருடன் ஓடத் தொடங்கினான். ஞானியும் விரட்டத் தொடங்கினார். திருடன் தலைதெறிக்க ஓடினான். சந்து பொந்தெல்லாம் புகுந்து புகுந்து ஓடினான். ஞானி விடுவதா இல்லை, விடாமல் துரத்தி கொண்டே ஓடினார். கடைசியில் திருடனை பிடித்து விட்டார். இருவரும் மூச்சிறைக்க நின்றனர். என்னப்பா இவ்வளவு வேகமாக ஓடுவது, இந்த வயதான கிழவனை இப்படி மூச்சிறைக்க ஓட வைத்து விட்டாயே என்றார் ஞானி. ஐயா மன்னிச்சிடுங்க, என்னுடைய வறுமை என்னை திருடனாக்கி விட்டது. இந்தாங்க உங்கள் தங்கச் சங்கிலி, என்னை மன்னிச்சிடுங்க என்றான் திருடன். நான் விரட்டி வந்தது உன்னை பிடிப்பதற்காக அல்ல. நீ எடுத்திருக்கும் சங்கிலி 10 பவுன். இதை நீ யாரிடமாவது விற்கும்போது 10 பவுனுக்கும் குறைவான விலைக்கு விற்றுவிடாதே. ஏமாந்து போகாதே. இதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன், நல்லா இரு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் ஞானி. பொருள் இருந்தும் இல்லாதது போல வாழ்பவர்தாம் ஞானி. குடும்பத்தில் இருந்தாலும் அவர்களுக்காக வாழாமல் ஊருக்காக வாழ்பவர்தாம் துறவி.
4: நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ்.

ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேய உறுப்புகள் அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை கட்சபில உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரலிலேயே கேட்கும் நிகழ்ச்சி. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து எங்களுடைய கட்சவி என்னான 0643-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயரின் குரலை கேட்போம்.
1: என் பேர் கனகா, சின்னத்தடங்கத்திலிருந்து பேசுகிறேன். விஸ்வரூப படத்திலிருந்து உன்னை காணாதன்ற பாட்டு வேணும்.
2: பூதகியாக பணித்திடுவாயா, பாபை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியும்.

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நீங்கள் கேட்டவை இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரல்லையே எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நீங்கள் கேட்டவையாக. நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த நேயரின் குரல் பதிவு.
4: என் பேர் ஸ்ரீதேவி, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். டார்லிங் மூவில இருந்து எனக்கு உன் விழிகளில் சாங் வேணும்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: அன்பளை இசைக்கும் நீரும் காலை 10:22. நீங்கள் கேட்டபை நிகழ்ச்சியில் இடம்பெறும் நீரின் குரல் பதிவு.
4: என் பேர் பவித்ரா, நான் நத்தள்ளியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பண்ணையாரும் பத்மினியும் படத்திலிருந்து ஒரு சாங்.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் இதே போல உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்கணும், அதுவும் உங்களுடைய குரலிலேயே கேட்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய குரல் பதிவை எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வைக்கலாம். நீங்க விரும்பின பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த இணையரின் குரல் பதிவு.
5: தர்மபுரி ஏற்காடு பண்பலைக்கு வணக்கம். புகை தெரு தலவாயலி, தர்மபுரி மாவட்டம், இண்டூர் அருகே. எம் ராஜ்குமார் ஜோதி. படம் ராஜகுமரன். பாடல் என்னவென்று சொல்வதம்மா சாங். அனைவருக்காகவும் நன்றி, வணக்கம்.
6: பாரு மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
7: என்னன்னு சொல்ல?
6: ஓ யோசிக்கிறிய?
7: எப்படி சொல்ல?

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க உங்களுடைய குரலிலேயே உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவு செய்து 0343-42-24-40-30 எஷாயினருக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம். குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. படம் மாநகர காவல். பாடல் வண்டிக்காரன், சொந்த ஊர் மதுரை. நன்றி.

0: கச்சேரிகள் கணம் பாடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 10:40. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுக்கும் விருப்பமான பாடலை உங்களுடைய குரலிலேயே கேட்டு ரசிக்கலாம். அதற்கு உங்களுடைய அலைபேசியிலிருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்து 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த இணையரின் குரல் பதிவு
1: தர்மபுரி எப்பமது காலை வணக்கம். தர்மபுரி மாவட்டம்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
4: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
5: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்.
6: என் பெயர் பிரதிஷ்டா, தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து குமரசாமி பேட்டையில் இருந்து பேசுகின்றேன். எனக்கு பாடல் சுடரி சுடரி song.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின

0: சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி. அருணன் அவர்கள்.
1: 19ஆம் நூற்றாண்டு எத்தனையோ அளப்பரிய ஆளுமைகள் பலரை தமிழுக்கு தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலக்கிய உலகில் பலர் சூரியனைப் போல சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அவர்களுள் அமரர் என போற்றப்படுகிற அருங்காவியங்கள் பல படைத்துச் சிறந்தவர் கல்கி என்னும் ரா கிருஷ்ணமூர்த்தி. காலத்தை பலர் காவியமாக வரைந்திருக்கிறார்கள். ஆனால் காலமே ஒருவரை காவியமாக வரைந்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர் கல்கி. தமிழ் வரலாறு தன்னை புதிதாய் எழுதி கொள்ள கல்கியை படைத்தது போலும். கல்கி வரலாறு போற்றும் வரலாற்று நாயகர். அவர் வாழ்ந்த காலம் 1899 1954 இடைப்பட்ட 55 ஆண்டுகள் மட்டுமன்று, முன்னர் 1000 ஆண்டுகளும் பின்னர் 1000000 ஆண்டுகளும் அவர் நீண்டு நிலைத்திருக்கும் பெரு வாழ்வை காலத்தின் துணையோடு காவியமாக வரைந்திருக்கிறார். அவர் எழுத்தாளர் மட்டுமல்லர், தமிழ் இசைக்காவலர், தமிழ் பண்பாட்டு மறுமலர்ச்சியாளர், தேசியம் வளர்த்த தேசபக்தர், வளர் தமிழுக்கு வளம் சேர்த்த தமிழ் கொடைஞர், தொடர் கதை மன்னர், மனிதநேயம் கொண்ட மாமனிதர். இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழுத்த காந்தியவாதி, அண்ணல் காந்தியடிகளினுடைய அடிபரவும் சீடர், காலத்தின் கரத்திலிருந்து காவியமாய் செதுக்கிய அவருடைய முப்பெரும் படைப்புகள் முதலாவது பொன்னியின் செல்வன், அடுத்தது சிவகாமியின் சபதம், நிறைவாக பார்த்திபன் கனவு என்று சொல்வார்கள். ஆனால் கல்கிக்கு காந்தியத்தில் விளைந்த அலை ஓசைதான் மிக பிடித்த காவியமாக இருந்தது. இதனை அவரே முன்மொழிகிறார். நான் எழுதிய நூல்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று 50 அல்லது 100 வருஷம் நிலைத்து நிற்க தகுதியுடையதென்றால் அது அலை ஓசைதான் என்ற எண்ணம் படிக்கும் போதே உள்ளத்தில் தானாக உதயமாயிற்று. அலை ஓசையை நான் எழுதியதாகவே எண்ணக்கூடவில்லை. அந்த பாத்திரங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்தரங்க ஆசாபாசங்களையும் உள்ள கிளர்ச்சியையும் வெளியிட்டு அலை ஓசையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கற்பனை செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்றே என்னால் எண்ண முடியவில்லை. நம்மை போல பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்தவர்களாகவே தோன்றினார்கள். அவர்களை மறுபடியும் எப்போது எங்கே காணப்போகிறேனோ தெரியவில்லை என்று அந்த நூலினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வாஞ்சை அவரது மற்றொரு வரலாற்று நூலான சிவகாமியின் சபதத்திலும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. சிவகாமியின் சபதம் என்னும் பெயர் தாங்கிய இந்த நூலை ஏதேனும் ஒரு வழியிலே கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் இது அபாரமான புத்தகம் என்று உடனே தீர்மானித்துவிடக்கூடும். 1000க்கு மேல் பக்கங்கள் உள்ள புத்தகம் அல்லவா? அதற்கு தகுந்த கணமும் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு பாரத்தையும் ஏறக்குறைய 12 வருஷ காலம் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தேன். சிவகாமியின் சபதத்தில் கடைசி பாகம், கடைசி அத்தியாயம், கடைசி வரியை எழுதி முற்றும் என்று கொட்ட எழுத்தில் போட்ட பிறகுதான் 12 ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருந்த பாரம் என் அகத்திலிருந்து நீங்கியது என்று குறிப்பிடுகிறார். மேலும் சொல்கிறார், மகேந்திரரும் மாமல்லரும் ஆயனாரும் சிவகாமியும் பரஞ்சோதியும் பார்த்திபனும் விக்ரமனும் குந்தவியும் மற்றும் பல கதாபாத்திரங்களும் என் நெஞ்சத்திலிருந்து கீழ் இறங்கி போய் வருகிறோம் என்று அருமையோடு சொல்லி விடைபெற்று கொண்டு சென்றார்கள். ஆகா, அந்த பழந்தமிழ்நாட்டு பிரமுகர்கள் பெயருக்கும் புகழுக்கும் மிக்க ஆசை கொண்டவர்கள் போலும் என்றென்றும் அழியாத கற்பாறையிலே அல்லவா தங்களுடைய புகழை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்து வைத்த காரியங்கள் நீடூழிக் காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டுமாறு அமைந்திருக்கின்றன என்று காலம் தன்னை வரைந்த காவிய நுட்பத்தினை மிக அழகாக தன் சொற்பாறையில் செதுக்கியுள்ளார் கல்கி. காவிரி என்னும் பொன்னி நதிக்கரை தீரம் பல அற்புதங்களை இந்த பூமிக்கு அளித்திருக்கிறது. பொன்னியின் செல்வராக ராஜராஜனை குறித்து கல்கி எழுதிய சிறப்பினால் அவரே பொன்னியின் செல்வராகவும் ஆகிறார். வாழ்க்கையில் மட்டுமின்றி எழுத்திலும் அவருக்கு பொன்னி நதி நல்ல வழிகாட்டியிருக்கிறது. அந்த நதியின் நடை கல்கியின் எழுத்துக்களில் மின்னும் துள்ளும் ஆர்ப்பரிக்கும் அலைதெறித்து வான் ஏகும் கொஞ்சும் கெஞ்சும் கூத்தாடும்

0: சற்றும் சளைக்காமல் நம்மை சத்தமே இல்லாமல் அழச் செய்யும். உடனே நம்மை தேற்றி, அட அட இதற்கா அழுகிறாய் என்று தோள் தட்டி தூக்கி குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும். குதூகலமும் கொண்டாட்டமும் பொங்கச் செய்யும். காலம் தந்த அந்த காவியத்தை வாசித்து பார்த்தால்தான் இத்தனையும் புரியும். இதோ அதற்கென எடுத்துக்காட்டு. பொன்னி பொன்னியோடு கலக்கிறது. ஊவேசாவுக்கு தமிழ்தாத்தா என்ற சிறப்பு பட்டத்தை மரியாதை அடைமொழியை சூட்டியவர் கல்கி. தமிழ் தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பரிவுடன் எழுதி கொள்வது. பெரியவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது? இவன் யார் கொடுப்பது என்றா? அப்படியெல்லாம் தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சகலமும் அறிந்த பெரியாராகிய தாங்கள் நான் அளித்திருக்கும் பட்டத்தின் பொருத்தத்தை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது, ஔவையாருக்கு எப்படி தமிழ்பாட்டி என்னும் பட்டம் பொருந்துமோ அதுபோலவே தங்களுடைய பிராயத்தினாலும் தமிழுக்கு தாங்கள் செய்திருக்கும் தொண்டினாலும் தமிழ் தாத்தா என்னும் பட்டம் தங்களுக்கு பொருந்தும். இரண்டாவதாக, மேற்படி பட்டத்தில் உள்ள இரண்டு இத்து எழுத்துக்களையும் நீக்கிவிட்டால் தாங்கள் தமிழ் தாதா ஆகிறீர்கள். நமது நாட்டில் பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து அகப்பட்ட நூல்களையெல்லாம் ஒழித்து வைக்காமல் அச்சிட்டு வெளியாக்கி 10,000-கணக்கானவர்களுக்கு பயன்படும்படி செய்த தங்களை தமிழ் தாதா என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது? மூன்றாவது, ருசிகண்ட பூனை உரியை உரியை தாவும் என்பது போல் தமிழ் அன்பர்கள் இன்னமும் தங்களை நோக்கி தமிழ் தா தா, அதாவது தமிழ் நூல்களை தா தா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பொருத்தமான பட்டத்தை தாங்கள் அங்கீகரித்தே தீர வேண்டும். அப்படி அங்கீகரிக்காவிட்டாலும் நான் என்னமோ அந்த பட்டத்தால் தான் தங்களை அழைப்பேன். ஏனென்றால் மகா மகோபாத்தியாய முதலியவை வாயில் நுழைவதே கடினமாயிருக்க தமிழ் தாத்தா என்பதே தங்களுடைய தமிழ் வசன நடையைப் போல எளிதாயிருக்கிறது என்று காலத்தின் காவியமாக தமிழ் தாத்தாவை முன்னிறுத்தியிருக்கிறார் கல்கி. கல்கியின் கதைகள் தமிழ் மக்கள் மனதை எப்படி கவருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு கை தோசைக்கு ஆட்டிக்கொண்டிருக்க மற்றொரு கை கல்கியின் கதையை விரித்து பிடித்து கொண்டிருக்கிறதையும், பிள்ளை தொட்டிலுக்கு ஒரு கையும் கல்கியின் கதைக்கு ஒரு கையுமாக பெண்கள் பிரித்து கொடுத்ததையும் பார்க்கிறோம். பள்ளி பையன்களும் பெண்களுமே பாடப்புஸ்தகத்துக்கு கீழ் கல்கியின் கதையை ஒழித்து வைத்துக்கொண்டு கருத்தாய் படித்து முடிக்கிறார்கள் என்பது உபாத்தியாயர்கள் சொல்லுகிற பெரும் புகார். பலசரக்கு கடை, மிட்டாய் கடை, மாங்காய் கூறுகள் விற்க வைத்திருக்கும் மாமரத்தடி, இதெல்லாம் போக சுருட்டு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கும் ரயில் இரண்டாவது முதலாவது வகுப்பறைகளிலும் கல்கி கதைகளை வாசித்துக் கொண்டிருக்க காணலாம் என்று காலம் தன் காவிய நாயகனின் எழுத்தாற்றலை பதிவு செய்துள்ளது. மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள், ஆனால் காலத்தின் கணக்கில் அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். மாறாக காலமே சிலரை தோற்றுவித்து தன்னை வரைந்து கொள்கிறது. அந்த காவியங்களுக்கு எல்லை என்பதே இருப்பதில்லை. அப்படி ஒரு காலம் வரைந்த காவியம்தான் நம் கல்கி. உலகம் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் கல்கி என்றும் நிலைத்திருப்பார். வாழ்க கல்கியின் படைப்புகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்கினார் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் முற்பகல் 11 மணி. நீர்கள் இனி கேட்கலாம்.
3: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: அட என்ன உணவு முறை தானே கேக்குறீங்க? வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
0: வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4, தாளிக்கு தேவையான கடுகு வெந்தயம் தேவையான அளவு, சாம்பார் தூள் 2 ஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கணும், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவை எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா? அடுத்தது எப்படி செய்ய போகிறோம், அந்த செய்முறையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழைப்பூவை நன்கு சுத்தம் செய்து நறுக்கி வச்சுக்கணும். பின்பு கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வதக்க வேண்டும். வதக்கின பின்னாடி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வைத்து காய்ந்த மிளகாய் சேர்த்து சற்று பொடியாக அரைத்து வச்சுக்கணும். அரைச்சி வச்ச பின்னாடி அதனுடன் வாழைப்பூ உப்பு சேர்த்து உருண்டையாக பிசைஞ்சு இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா புளியை 1 டம்ளர் தண்ணீரில் கரைத்து சாம்பார் தூள் சிறிதளவு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். சிறிது நேரம் கொதித்த பின்னாடி அதில் வேக வைத்த உருண்டைகளை போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். பின்பு மற்றொரு வானலியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் தாளித்து குழம்புல சேர்க்கணும். சேர்த்த பின்னாடி சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க.
2: என்ன, நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா?
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
8: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
9: ஆகாஷவாணி, கணபதி உலா, திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் மலர்விழி.
10: காலகாலமாக இந்திய தேசமெங்கும் விநாயகர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டில் வராகமித்திரர் தன்னுடைய

பகத் சம்ஹிதையில் விநாயக பெருமான் பற்றியும் அவரது வழிபாடுகள் குறித்தும் சொல்லியிருக்கிறார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் புறப்பொருள் வெண்பா நூலில் விநாயகர் காப்புச்செய்யுள் இடம்பெற்றிருக்கிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் முத்தொள்ளாயிர காப்புச்செய்யுளில் கணபதி வாழ்த்து இடம்பெற்றுள்ளது.

0: நரசிம்மவர்ம பல்லவனின் படை தளபதியான பரஞ்சோதியார் சாளுக்கிய மன்னனின் வாதாபி என்னும் தலைநகரில் இருந்து கொணர்ந்து இங்கு வந்து நிறுவினார். அன்று முதல் வாதாபி கணபதியானார்.
1: விநாயக பெருமான் 12 அவதாரங்கள் எடுத்து மண்ணுலக மானிடர்களையும் தேவர்களையும் காத்ததாக புராணங்கள் பகிர்கின்றன.
0: ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதி அன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியாக இந்திய தேசமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: மாதந்தோறும் வரும் வளர்ப்பிறை தேய்பிறை 5 திதிகளுக்கும் 15 நாமங்களால் அழைக்கப்படும் விநாயகர் பற்றி அறிந்தால் உங்கள் விழிகள் வியப்புக்குறிகளாக மாறும்.
0: ஸ்ரீ விநாயகர் கோவில்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. கோவில்களில், குளக்கரைகளில், தெருமுனையில், அரச மரத்தடிகளில் என அனைத்து இடங்களிலும் நினைத்த மாத்திரத்தில் நின்று தொழுவதற்கு ஏற்ப இயற்கையாகவே அமைந்துள்ளது.
1: இந்த பிரபஞ்சத்தின் முழு முதல் கடவுளாக வணங்கப்படும் ஸ்ரீ விநாயகர் மாந்தர்கள் குறை களைய மண்ணில் வந்த மாதேவம். ஆம், முழுமுதர் தெய்வம் எனில் அது மிகையாகாது.

0: ஸ்ரீ விநாயகரின் ஒவ்வொரு அவதாரமும் தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதும் மண்ணில் வாழும் மாந்தர்களின் அல்லல்களை போக்கி நல்வழியில் உய்விப்பதே ஆகும்.
1: விநாயகர் முன்னால் பக்தர்கள் தோப்புக்கரணம் போடுவதற்கு இன்னொரு புராண நிகழ்வும் உள்ளது. அகத்திய முனிவர் கமண்டலத்தில் நீரோடு நீராடச் செல்கிறார். நீராடிவிட்டு கரையீறும் தருணம் காக்கை வடிவில் வந்த விநாயகர் அகத்தியரின் கமண்டலத்தை தள்ளிவிடுகிறார். கோபம் கொண்ட அகத்தியர் அந்த காக்கைக்கு சாபம் கொடுக்க முயன்ற போது ஒரு அந்தன சிறுவனாக விநாயகர் காட்சி தருகின்றார். அப்போதுதான் உண்மை விளங்குகிறது.
0: விநாயகர் உருவம் மாறி வந்தார் என்பதும் கமண்டலத்தில் அடைபட்ட காவிரியை பூமியில் ஓடச் செய்ய தந்திரம் புரிந்தார் என்றும் அறிகிறார். அகத்தியர் தனது தவறை உணர்ந்து தனது தலையில் தானே குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறார்.
1: இந்த புராண நிகழ்வே இன்று வரை விநாயக பெருமானை தொழுகின்ற போது நாமும் தோப்புக்கரணம் போடுகிறோம்.
0: விநாயகரின் இன்னொரு அவதாரம் வக்ரதுண்ட அவதாரமாகும்.
1: வக்ரதுண்டம் என்பது வளைந்த தும்பிக்கை என்ற பொருளாகும். காசி மாநகரில் துராசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் இடைவிடாத தொல்லைகள் தருகின்றான். அவர்கள் இந்த முறை அன்னை பார்வதி தேவியிடம் சென்று காக்கும் பொருட்டு முறையிடுகிறார்கள். அன்னை பார்வதி தேவி அந்த அசுரனை அழிக்கும் பொறுப்பை ஸ்ரீ விநாயகரிடம் ஒப்படைக்கிறார்.
0: விநாயகர் சிம்ம வாகனத்தில் ஏறி சென்று அவனை அழிக்கிறார். மகிஷாசுரவர்த்தினியை போன்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போரின் போது உபதேசித்த பகவத்கீதை மட்டும்தான் நாம் அறிவோம். ஆனால் விநாயகர் வரேண்ய மன்னருக்கு உபதேசம் செய்கிறார். அதுதான் கணேச கீதை அல்லது கணபதி கீதை என்று பெயர்.

0: வரேண்ய மன்னருக்கு விநாயகர் மகனாக அவதரித்து அவரது ஆணவத்தை அழித்து அவனுக்கு உபதேசம் செய்தார். உலகமென்றால் என்ன, மாயை என்றால் என்ன என்பதை விளக்குகிறார். வரேண்ய மன்னரின் விக்னங்கள் அதாவது துன்பங்களை தடுத்து காத்ததால் விக்ன விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டார்.
1: பகவத்கட அவதாரம் காசிப முனிவரின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு மகனாக அவதரித்தார். அப்போது காசிராஜன் அரசருக்கு நராந்தகன் தேவாந்தகன் என்ற மகன்கள் இருந்தார்கள். காசிப முனிவரும் விநாயகரும் ஒரு யாகத்திற்கு செல்லும் போது அந்த இரண்டு அசுரர்கள் வழிமறித்தார்கள்.
0: விநாயகர் தன்னுடைய தலைக்கு மேலே இருந்த கலசத்திலிருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசினார். அந்த இரண்டு அரக்கர்களின் தலைகளும் சிதறின. அந்த நிகழ்ச்சியின் அடையாளமாகத்தான் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும் போதும் சிதறு தேங்காய் உடைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பிள்ளையாரை நினைத்த நேரத்தில் நினைத்து

0: இடத்தில் வழிபடுவதால் பிள்ளையார் குழந்தை பிள்ளைகளுக்கும் உகந்த தெய்வமாக கொண்டாடப்படுகிறார்.
1: அந்த வகையில் சென்னையை அடுத்து திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரி பெருமான் திருக்கோவிலில் கொலுவிற்றிருக்கும் வண்டுவன விநாயகர் பிரசித்தி பெற்றவராகின்றார்.
0: முன்பு ஒரு காலத்தில் வண்டுகள் மொய்க்கும் பெரும் காடாகவும் சோலையாகவும் இருந்த இடத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளியதால் வண்டுவன விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நிகழ்கிறது. வண்டுவன விநாயகரின் திருக்கோவிலில் உள்ள விநாயகரை தொழுது செல்லும் சில பக்தர்களை கேட்டோம். இதோ அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
2: என் பேர் லாவண்யா, நான் திருக்கழுக்குன்றத்துல வசிக்கிறேன். நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து இந்த கோவில் சுத்திட்டு இருக்கேன். எந்த பிரார்த்தனை பண்ணாலும் இந்த வண்டுவன விநாயகரை நினைச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, என் பையன் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் துருன்னு இருப்பான். அவன் வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளே உனக்கு குழக்கட்டை பண்ற அப்படின்னு, அவன் வந்து இப்ப நல்லா ஆயிட்டான், இப்ப நல்லாவும் இருக்கான். அதே ஒரு பெரிய உதாரணமா சொல்லலாம். இந்த வண்டுவன விநாயகர் நினைச்சு எந்த ஒரு மனசுல நீங்க என்ன நினைக்கிறோ அந்த வேலை கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.

0: பேர் உமா மகேஸ்வரி. நான் இந்த திருக்கழுக்குன்றத்துல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நாங்க வந்து வண்டுவன விநாயகருக்கு எங்க குடும்பத்துல வழி வழியா எங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டுவன விநாயகரை வணங்கிட்டு வரோம். எங்க குடும்பத்துல எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த வண்டுவன விநாயகருக்கு முதல்ல கொழுக்கட்டை பண்ணி அர்ச்சனை பண்ணி நிவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மத்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். எங்க குடும்பத்துக்கு ஒருத்தராவே எங்க வண்டுவன விநாயகர் இருக்காரு. இந்த கோவில்ல இந்த வண்டுவன விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். எதை நினைச்சிட்டு நம்ம வந்து செய்யறோமோ அது நல்லாவே நடந்து ஏறும், நல்லபடியா நடந்துக்கும்.
1: பக்தர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்,
2: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். அருள்மிகு வண்டுவன விநாயகரின் பெருமையை கந்தர நிலமுள்ள கண்ணுத மதலாய் போற்றீம், மந்திர வடிவாய் நின்ற வல்லப கணேசா போற்றீம், அந்தரர் போற்றி செய்யும் திருக்கழுக்குன்றின் மேவுஞான வண்டுவன விநாயகானின் துணையடி போற்றி போற்றீம். எல்லாம் வல்ல திருப்புர சுந்தரி உடனுரை வேதகிரி பெருமான் திருக்கோயிலிலே திருக்கழுக்குன்ற இங்கு தென்மேற்கு திசையிலே பண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். முதல் விழி நாட்டத்து இறைவனாகிய சிவபெருமானின் குமாரரே, மந்திர வடிவாய் உள்ள வண்டுவன விநாயகனே, அன்றாடம் பூஜைக்கு உரியவரே, இறைவா உன்னை போற்றுகின்றேன். பண்டுகள் மொய்க்கும் காடாக சோலையாக இருந்த இடத்திலே முதன் முதலில் விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே மற்ற சுற்றாலயங்கள், சிவபெருமான் சக்தி கோயில்கள் அதன் பின்னரே உருவானதாக ஆவண காப்பகத்தின் பதிவேடுகள் நமக்கு உணர்த்துகின்றன. சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நடைபெறுகிறது. இதே போல் ஆடி திருவிழா, நவராத்திரி என்று எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகர் வழிபாட்டுடனே தொடங்குவது முன்னோர்கள் கொண்ட முறைமையாகும்.
1: காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் விநாயக பெருமானிடமிருந்தே எல்லா பூஜைகளும் தொடங்குகின்றன. நிறைவு அடையும் போது லக்ஷ்மி விநாயகரிடம் பூஜைகள் நிறைவேறுகின்றன.
3: தொடக்கம் மட்டுமன்று முடிவும் இந்த விநாயகரிடம் இருந்தே முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதோ அந்த அர்ச்சகர் பாலாஜி அவர்களிடம் கோவிலின் சிறப்பு குறித்து கேட்போமா?
4: இவருக்கு இங்கே அபிஷேகம், சந்தன காப்பு, அலங்காரங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. வரும் சேவார்த்திகள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு பூஜை நமஸ்காரங்களை எல்லாம் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றால், மற்றும் மாலை 6 மணிக்கு அனைவரும் இங்கு தேங்காய் பழம் அர்ச்சனை, கொழுக்கட்டை, சுண்டல், பொரி, அவல் கடலை அனைத்தையும் கொண்டு வந்து நைவேத்தியமாக செய்து அனைவரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள்.
1: செழியனவர்களின் கருத்துக்கள் இதோ.
5: யானை முகத்தோனே, பண்டுவன விநாயகனே, திருக்கழுக்குன்றம் நகரில் திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர் ஆலயம் புகழ் பெற்றது. இதன் தென்மேற்கு திசையில் வேண்டுவோர்க்கு வேண்டுதலை நிறைவேற்றும் எங்கள் குடும்ப இறைவனுமான முழுமுதற் கடவுள் அருள்மிகு வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இறைவன் சிவபெருமானின் குமாரனே, மந்திர வடிவாய் வண்டுவன விநாயகராக நமக்கு காட்சியளிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு வண்டுகள் மொய்க்கும் காடாகவும் பூக்கள் பூக்கும் சோலையாக இருந்த திருக்கழுக்குன்றத்திலே முதன் முதலில் இந்த விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே இப்பகுதியில் மற்ற

0: சுற்றுப்புறங்களில் உள்ள சிவபெருமான், சக்தி, இன்னும் பிற கோவில்கள் அதன் பின்புதான் உருவானதாக சித்திரை திருவிழாவின் ஆரம்பமாக தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் உள்ள ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் ஆடி திருவிழா, நவராத்திரி என எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகனின் வழிபாட்டுடனே தொடங்கப்படுகிறது, பழக்கமாகிவிட்டது. இந்த வண்டுவன விநாயகர் சுற்றுப்புற வியாபாரிகள் மற்றும் மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முதன் முதலில் அவருக்கு முதல் பூஜை செய்துவிட்டுத்தான் மற்ற நிகழ்ச்சிகளை செய்வார்கள்.
1: கோவில் வரலாறு பற்றி கூறுகிறார் குமரேசன் அவர்கள்.
2: வண்டுவன விநாயகர் ஆலயம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள தல விநாயகர். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது சிவனுக்குரிய கோயில் ஆகும். இந்த கோயிலில் தல விநாயகராக வண்டுவன விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட திருத்தலம் இது. இங்கு வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கவை பல்லவர் காலத்தது, சோழர் காலத்தது, பாண்டியர் காலத்தது என்ற வகைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்த சோழபுரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ள வண்டுவன விநாயகர் கோயிலுடைய கோபுரமானது தங்க நிற வண்ணப்பூச்சால் மெருகூட்டப்பட்டுள்ளது. கோயில் உள்ளே வாசம் பொருந்தி அருள் பாலிக்கும் வண்டுவன விநாயகர் பக்தர்களுக்கு நாள்தோறும் நல்லருள் புரிகின்றார். ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து வண்டு விநாயகரின் அருளை பெறுகின்றனர். இது திருக்கழுக்குன்றம் மலை மீது அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இங்கு பட்சி தீர்த்தம் என்கின்ற ஒரு சிறப்பும் இடம்பெறுகிறது. ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இது அமைந்துள்ளது.
1: தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு கோவில்கள் மற்றும் இல்லங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.
3: வல்வினைகள் தீர்ப்பதில் வள்ளலானதால் விநாயகரை வினை தீர்க்கும் விநாயகர் என்றும் நம் முன்னோர்கள் அழைத்தார்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே என்றொரு பக்தி பாடல் நம் காதுகளில் ரீங்காரம் இடும் போதெல்லாம் அந்த விநாயக பெருமான் நமது கண்களுக்கு முன் தோன்றி காட்சியளிப்பது போல் ஓர் தெய்வீக உணர்வு மேலிடுகிறது.
1: இந்த திருக்கோவிலில் வண்டுவன விநாயகர் முதன் முதலில் எழுந்தருளிய பின்னரே மற்ற சுற்று ஆலயங்களான சிவபெருமான், சக்தி கோவில் உருவானதாக இந்த திருக்கோவிலின் ஆவண பதிவேடுகள் பகர்கின்றன.
3: ஸ்ரீ விநாயக பெருமானை தொழுவோர் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் உயர்வு உண்டு என்பது
1: இந்த அகிலம் கண்ட உண்மைதானே.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா, திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் மலர்விழி. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. படைப்பு
5: கொள்ளுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொள்ளுக்கட்டை மாவு.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
10: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
11: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு.

0: பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
0: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அன்பில் அவள் மலர், அறிவில் அவள் ஒளி, தைரியத்தில் அவள் மலை, தன்னம்பிக்கையில் அவள் வானம். வீட்டின் வாசலில் மல்லிகையாய் மனம் வீசுகிறாள். வாழ்க்கையின் பாதையில் முல்லை தாண்டி ரோஜாவை மலர்கிறாள். அவள் கனவு காள்கிறாள், அதை நனவாக்க போராடுகிறாள். விழுந்தாலும் எழுகிறாள், தோல்வியிலும் பாடம் கற்றுக்கொள்கிறாள். ஒரு பெண் மலர்வது அவளுக்காக மட்டுமல்ல, அவள் வளரும்போது அவளை சுற்றியிருக்கும் உலகமும் அவளை வளர்க்கிறது. பெண்ணை போற்றுவது ஒரு நாளுக்கான கொண்டாட்டம் அல்ல, அவளுடைய கனவுகளுக்கும் திறமைகளுக்கும் தேர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதே உண்மையான மரியாதை. நேர்களே, இணைந்திருக்கிறோம் இது பூவே பின் பூவே. இன்னைக்கு நிகழ்ச்சி பாவேர் விருப்பமா வளம் வரப்போகுது. பெண் தோழிகளே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, அறிமுக தோழிகளாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்று எண்ணிலும் அளிக்கலாம். மற்ற தோழிகள் 0-43-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
6: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகள் மாற்றம். 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இறுதியாண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் 30. விண்ணப்பிக்க www.xwell.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 11:30.
6: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை

வரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொள்ளுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி. பூவே பின் பூவே இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தொழுகை கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? நலமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? ஓகே, உங்களுக்காக உங்களோட விருப்ப பாடலை கொடுத்துடலாம். நன்றி.

ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? ஓகே, உங்களுக்காக உங்களோட விருப்ப பாடலை கொடுத்துடலாம். நன்றி.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அவள் மென்மையின் முகவரி மட்டுமல்ல, மாற்றத்தை உருவாக்கும் வலிமையின் முகவரியும் அவளே. நேர்களை இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பமா அவளை வந்துட்டு இருக்கு. பெண் தோழிகை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கங்க.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: என்ன
2: பாடல் வழங்கலாம்?
3: நல்லவனுக்கு நல்லவங்க படம். சிட்டுக்கு நல்ல செல்ல சிட்டுக்கு சிறகு முளைத்தது, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி நன்றிமா. உங்களுக்கான அந்த பாடலை கொடுத்துடலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பெண் பூவை நிகழ்ச்சி நிக்க பாவேர் விருப்பமா வள வந்துட்டு இருக்கு. பெண் தொழுகை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
6: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: சேலம் மாவட்டம் செலத்தூர்ல இருந்து ரேவதி பேசுறேன்.
6: ரேவதி அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: பிரியமான தொழில் இருந்து காற்றை பூங்கா.
6: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி.

0: நமஸ்காரம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
6: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
0: பூவுக்கு மனம் அழகு, பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அழகு, அவள் நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு வரலாறு. நேர்களை இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பம் அவளை வந்துட்டு இருக்கு. பெண் தொழுகை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: பெரியாம்பட்டியில இருந்து வடிவேல் சாந்தி பேசுறேங்க.
0: சாந்தி அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
7: இன்னைக்கு சூரல் நின்னு போச்சு படம், தங்க சங்கில் என்ற பாட்டு வேணுங்க. அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நன்றி நன்றிமா. நீங்க கேட்ட உங்க பாடலை கொடுத்துடலாம்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
2: தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேர்களை கேட்டிருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தொழுகை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம்.

0: யார் இங்கிருந்து?
1: நான் ரங்காபுரத்துல இருந்து கனகா பேசுறேம்மா.
0: கனகம்மா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அதான் கடலோர கவிதைகள் ஆத்தாடி.
0: அந்த பாடலை உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி,
1: ரொம்ப சந்தோஷம்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூவே பின் பூவே. நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல் கேட்ட தொழில்களுக்கும் பாடல் கேட்க முயற்சித்த தொழில்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும்

0: தங்க மாளிகை வழங்கிய பூவே பின் பூவி நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேயர்களே, இனி பண்பலையில் உள்ளாவரும் நிகழ்ச்சி நிரல் பார்க்கலாம். உங்கள் களம் இன்று களத்தில் சந்திப்போம். நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் செந்தில் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட் செவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். மாலை 7 மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், மாலை 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் பருத்தி மற்றும் தென்னை சாகுபடு குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவல்லி பகுதியை சார்ந்த விவசாயி எஸ் சேகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல், இன்று விளையாட்டு வினாடி வினாவாக, 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், இது யாவும் இன்று பண்பலையில் உள்ளாவரும் நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. The BJP will launch a month-long Seva Sankalp Abhiyan from the 17th of this month to mark Prime Minister Narendra Modi's 25 years in public life. Addressing a press conference in New Delhi today, BJP President Nitin Naveen said, Mr. Modi will complete 25 years of his public service on the 7th of October, as on this day in 2001, Mr. Modi began his tenure as the Chief Minister of Gujarat. He added that over these years, Mr. Modi has steadfastly continued this journey of service, guided by the mantra of From public service to national service. The Seva Sankalp Abhiyan will begin with organizing blood donation camp. Mr. Naveen informed that Seva Jyoti Kalash Yatra will also be taken out on the 7th of October, connecting villages and urban areas to express gratitude to the Prime Minister. External Affairs Ministry.

0: எத்தனை வருஷமா சார் இருக்கீங்க?
1: 2012 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம்.
0: சரிங்க சார், விளையாட்டில் மாணவர்களை எப்படி ஈடுபடுத்துறீங்க?
1: விளையாட்டில் மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள விளையாட்டினுடைய பயனை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். விளையாடுறதுனால என்னென்ன உடலுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது, சுறுசுறுப்பு, ஆரோக்கியம், அவர்களுடைய மன உறுதி, அப்புறம் அந்த விளையாட்டு வெற்றி தோல்வியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை, அதை பத்தி, அப்புறம் அவங்களுடைய கவனத்திறன், போட்டியில வந்து ரூல்ஸ் படி எப்படி விளையாடணும், அதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், அது மாதிரியான பிள்ளைங்களுக்கு அப்பப்ப விளையாடும் போதே அப்பப்ப நாங்க சொல்லிடுவோம். அப்புறம் குழுவாக சேர்ந்து விளையாடும் போது அந்த ஒற்றுமை ஏற்படுதில்ல, அதையும் பிள்ளைங்களுக்கு விளையாட்டு முடிஞ்ச பிறகு அந்த வெற்றி தோல்வி ஏற்படும் போது இரண்டு அணிகளுக்கும் ரெண்டு மாணவர்களும் சேர்ந்து கை குலுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒற்றுமையான அந்த மனப்பான்மை ஏற்படுகிறது. அதனால
2: விளையாட்டு மூலம் மாணவர்களுக்கு அந்த விருப்பத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். விளையாட்டினுடைய விருப்பத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். விளையாட்டில் ஒருத்தர் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுப்பீங்க? ஒரு விளையாட்டில் அந்த மாணவன் சிறந்து விளையாடணும்னா அந்த விளையாட்டில் விட ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தணும். அந்த விளையாட்டு மேலே ஆர்வத்தை ஏற்படுத்தணும். அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன ச
1: சின்ன சின்ன குழு விளையாட்டுகள் எல்லாம் வைப்போம். இந்த டாஜ் பால், பால் அப் அண்ட் டவுன் ரிலே, ஓவர் த பால் ரிலே, அப்புறம் பொட்டட்டோ ரிலே, அந்த மாதிரியான சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாம் விளையாட வைப்போம். அதுல வந்து பல சமயத்துல பிள்ளைங்க வந்து வெற்றி பெறக்கூடிய விளையாட்டுகளை தான் வைப்போம். அப்ப வெற்றியை நோக்கி போகும்போது அடுத்தடுத்து போட்டிகளை நம்ம வெற்றி பெற்றி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் பிள்ளைங்க விளையாடுவாங்க. சில சமயத்துல தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வியை கண்டு அவங்க தோண்ட விடாமல் அடுத்த போட்டிக்கு தயாராக வேண்டிய ஒரு மோட்டிவேஷனை நாங்க கொடுத்துருவோம். அப்படி செய்யும் போது பிள்ளைங்களுக்கு அந்த விளையாட வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தும்.
0: இப்ப உடற்கல்வியை பசங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா?
1: ஆமா.
0: அவங்களுக்கு வேலை வாய்ப்புல என்னென்ன ஸ்கோப் இருக்கு சார்?
1: பிளஸ் டூ முடிச்ச பிறகுதான் அவங்க வந்து விளையாட்டு கல்வியை அவங்க படிப்பாங்க. விளையாட்டுல என்னென்ன படிப்பு இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிபிஎட் எல்லாம் இருந்துச்சு, தமிழ் மீடியமாவே இருந்துச்சு சிபிஎட் அச்சுபிஎட் எல்லாம். அந்த சிபிஎட் அச்சுபிஎட் இப்ப இல்ல. பிஎஸ்சி பிசிக்கல் சயின்ஸ்னு ஒண்ணு இருக்குது, அப்புறம் பிபிஎட் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், பிபிஎட், எம்பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கூடத்துல வந்து உடற்கல்வி ஆசிரியராகவோ அல்லது உடற்கல்வி இயக்குநர்களாகவோ அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு அவர்கள் வந்து உடற்கல்வி ஆய்வாளராகவோ அல்லது பயிற்சியாளராகவோ அந்த மாதிரியான ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய மேட்ச், இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் வைக்கும் போது கேமராமேன் ஆகலாம், கமெண்டேட்டர் ஆகலாம், ஸ்கோரர் ஆகலாம், நிறைய வாய்ப்புகள் அது மாதிரியான இருக்குது. படிச்சு ஒரு வேலைக்கு வரணும்னா பிபிஎட் படிக்கணும், எம்பிஎட் படிக்கணும், எம்ஃபில் படிக்கணும், அதுலயும் பிஹெச்டி வரை இருக்குது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கோ அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கோ அல்லது கல்லூரிக்கோ போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
0: சரிங்க சார். இப்போ அவங்க உணவு பழக்கம் இருக்கு இல்லைங்களா, உடற்கல்வியும் தேர்ந்தெடுத்துடுறாங்க, அவங்க எப்படி அவங்களோட உணவு பழக்கத்தை மெயின்டைன் பண்ணணும்?
1: விளையாட்டு வீரர்களுக்கு சமச்சீரான உணவு என்பது ரொம்ப முக்கியம். அதுல தானிய வகைகள், சப்பாத்தி, பழங்கள், பருப்பு வகைகள், முட்டை, புரத சத்தான உணவு, பால், அதிக அளவில் அந்த மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்துக்கணும். அந்த உணவுகளை எந்தெந்த நேரத்துல எவ்வளவு எடுத்துக்கணுன்ற ஒரு அளவும் இருக்குது. அது காலையில நேரத்துல பயிற்சிக்கு முன்னாடியும் ஈவினிங்ல அதே போல பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் சாப்பிடணும். அந்த சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு சரியான தூக்கமும் இருக்கணும். அதாவது விளையாடி முடிச்சிட்டு பிறகு கண்டிப்பா அவங்களுக்கு ஈவினிங் டைம்ல டைம் இருக்கும், அந்த டைம்ல அவங்கள படிக்கணும். படிச்சு முடிச்சிட்டு பிறகுதான் அவங்க தூங்கணும். விளையாட்டு எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் படிப்புக்கும் இருக்கணும். படிப்பும் விளையாட்டும் சேர்ந்ததை தான் முழு மனிதனா அவன் வந்து இருக்க முடியும். அதாவது வேலை வாய்ப்புக்கோ அல்லது மேற்கொண்டு துறைகளுக்கு சேர்வதற்கோ அவங்களுக்கு படிப்பும் விளையாட்டும் ரெண்டுமே முக்கியம்தான். அதனால விளையாட்டு வீரர்கள் அந்த உடல் கட்டுக்கோப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியமானது வந்து இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள். அதே போல தண்ணின்றது வந்து நாள் முழுவதும் அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் கட்டாயம் இருக்க வேண்டும். விளையாடுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க தண்ணி குடிச்சிருக்கணும். அதே மாதிரி விளையாடி முடிச்ச பிறகு ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க அதிக அளவிலான தண்ணி குடிக்கணும்.
0: இப்ப பசங்க வந்து விளையாட்டு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? அவங்களோட விருப்பம் தான். கட்டாயமா இல்லாம அவங்களை எப்படி மகிழ்ச்சியா இந்த துறையில நீங்க ஈடுபடுத்துறீங்க?
1: அதாவது சின்ன பிள்ளைங்களை வந்து ஒரு போட்டிக்கு கூப்பிட்டு பயிற்சி கொடுக்கணும்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலியமாக தான் அவங்கள வந்து இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து விளையாட்டுல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி போட்டியில அவங்களை கலந்துக்கிறது

0: மனச வந்து அவங்களை தயார்படுத்தணும். அதே போல இந்த நேரத்தை வந்து நம்ம அவங்களுக்கு வகுத்து கொடுக்கறது, அதாவது விளையாட்டு நேரம் காலையில இவ்வளவு நேரம், சாயந்தரம் இவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி தினசரி விளையாட்டுக்கான நேரம் வந்து கட்டாயம் அது ஒதுக்கணும். அவங்களுடைய ஃபிட்னஸ் அவங்களுடைய பாடி கண்ட்ரோல் வர்றதுக்காக பயிற்சின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த மாதிரியான விளையாட்டுகள், அந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடும் போது அவங்களுக்கான அந்த கண்ட்ரோல் வந்துருது, பாடியினுடைய கண்ட்ரோல் வந்துருது. அதே போல சில சமயத்துல அவங்களுக்கு போட்டியில வெற்றி பெறும் போது எல்லா மாணவர்களையும், வெற்றி பெற்ற தோல்வியுற்ற எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு பாராட்டுவோம். பாராட்ட, நேற்றைய விட இன்னைக்கு நல்லா விளையாடுனீங்க, அருமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு, இன்னும் உன்னால முடியும் பாரு, நேத்து அந்த அளவுக்கு விளையாடுனா இன்னைக்கு இன்னும் உன்னுடைய திறன் வந்து அதிகமா தான் இருந்துச்சு, நீ வந்து இப்ப 14 விளையாடுற, இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்தீங்கன்னா 17 பாய்ஸ் கிட்டே நீ வின் பண்ணலாம், அந்த அளவுக்கு உன்னுடைய திறமை இருக்குது அப்படின்ட்டு அவங்களை பாராட்டி அவங்களுடைய விளையாட்டு திறமையை ஊக்கப்படுத்துவோம்.
1: சரிங்க, இப்போ உடற்கல்வி ஆசிரியர், இதை தவிர்த்து இன்னும் வேற ஏதாவது துறையில நீங்க சாதிச்சிருக்கீங்களா, இல்ல பசங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது கைட் பண்ணிருக்கீங்களா?
0: எங்களுடைய துறை விளையாட்டுத்துறைன்றதுனால 70% வந்து விளையாட்டுக்காக தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த முக்கியத்துவம் விளையாட்டுக்கு மட்டும் இல்லாம யோகா, நான் வந்து PG யோகாவும் முடிச்சிருக்கிறேன், அதனால சில சமயத்துல அவங்களுக்கான பயிற்சி யோகாவும் கொடுக்கும். எனக்கு விளையாட்டுல எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா, நான் வந்து 6th இருந்து 9th வரைக்கும் கிரிக்கெட் விளையாடுவேன். எங்க ஊர் நான் நல்லம்பள்ளி, நம்ம நல்லம்பள்ளி சுத்த வட்டாரத்திலே பார்த்தா நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் தான் மிகப்பெரிய மைதானம். அதனால நாங்க கிரிக்கெட் விளையாடி விளையாடி அதுல ஸ்பீடா பவுலிங் போடுறது, பவர்ஃபுல்லா பேட்டிங் பண்றது, அப்புறம் ஃபீல்டிங் ஓடி போய் பாலை எடுத்து போடுறது, அந்த மாதிரி தினந்தோறும் விளையாடி விளையாடி பாடி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு எஜிலிட்டி ஆயிடுச்சு, சுறுசுறுப்பு ஆயிடுச்சு. அதனால நல்லா ஓடுறது, ஜம்ப் பண்றது, குதிக்கிறது, அந்த மாதிரியான திறமைகள் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அதே போல எங்க ஊருக்கு நல்லம்பள்ளிக்கான சிறப்புன்னா வாலிப பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறது மட்டும் இல்ல, வாலிபால்ல சிறந்த விளையாட்டு வீரர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட நான் வந்து சேர்ந்து விளையாடினேன். அப்ப என்னையும் நாங்க எப்படி சின்ன பிள்ளைங்களை பாராட்டி அவங்களுக்கு விளையாட்டை ஊக்கப்படுத்தணுமோ அது மாதிரி எங்களையும் அவங்க ஊக்கப்படுத்தினாங்க. டே, நீ நல்லா கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற, நல்லா ஜம்ப் பண்ற, உன்னால முடியும், இந்த பொசிஷன் விளையாடு அப்படின்னு சொல்லி தினந்தோறும் சொல்லும் போது எங்களுக்கு நிறைய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. அதனால நானும் வாலிபால் விளையாட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்ததுனால தினந்தோறும் வாலிபால் எடுத்து விளையாட ஆரம்பிச்சேன். 10th வந்து நான் சப்ஸ்டியூட்டா இருந்தேன். 11th படிக்கிறதுக்குள்ள மெயின் 6th ஒரு நபரா உள்ள விளையாடினேன். அதே போல 12th விளையாடும் போது நாங்க தான் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி அப்ப வந்து ஒரு கப்பு ஒண்ணு கொடுத்தாங்க, MC பள்ளியில நினைக்கிறேன், அந்த ஸ்கூல்ல தான் சென்டர் வச்சிருந்தாங்க. அப்ப டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி கப்பு எடுத்துன்னு வந்து ஸ்கூல்ல பிரேயர்ல எங்களுக்கு கூப்பிட்டு, எங்க டீமோட கூப்பிட்டு எங்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப இருந்து இன்ன வரைக்கும் நான் வாலிபால விடல, தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கிறேன். அதே போல நம்ம காலேஜுக்கு போன உடனே தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ், அப்ப வந்து தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ் ஆக்சுவலி 99 நினைக்கிறேன், நான் வந்து டீம்ல விளையாடின அந்த காலகட்டத்தில் தான் தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜில் வாலிபாலில் முதல் முறையாக பல்கலைக்கழக அளவில் விளையாடி கப்பு அடித்ததுன்னு நினைக்கிறேன்.
1: சரிங்க சார், இப்போது ஒரு மாணவர் இருக்காங்க, அவங்க விளையாட்டுக்கு சூட்டபிளா இருப்பாங்கன்னு எப்படி அவங்களோட திறமையை கண்டுபிடிச்சு இதுக்குள்ள கொண்டு வரீங்க?
0: இப்ப பாத்தீங்களன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்குதுன்னா, திறனாய்வு தேர்வு எடுக்க சொல்லி அனைத்து பள்ளிகளுக்கும் சொல்லி இருக்கிறாங்க. நாங்களும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் எடுப்போம், எங்களுடைய பள்ளிக்கூடத்திலயும் நாங்க எடுப்போம். அதாவது இது வந்து 6th to 8th சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான திறன் தேர்வு. அதுல என்னென்ன எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிள்ளைங்களுடைய வேகமாக ஓடும் ஆற்றலை கண்டறிவதற்கு 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வைப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அந்த செகண்ட் வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். செகண்ட் இத்தனை செகண்ட்ல ஓடி வரோம் அப்படின்ற மாதிரி நாங்க சில கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி ஸ்பீடை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய எண்டியூரன்ஸ், அதாவது அதிக தாக்கு பிடிக்கும் திறன், 200 மீட்டர் அவனால ஓட முடியும்னா அடுத்தது அவனால 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர், அந்த 800 மீட்டர், 600 மீட்டர் எத்தனை செகண்ட்ல ஓடி வராங்க அப்படின்றத பார்க்கும்போது அவங்க எவ்வளவு செகண்ட்ல வராங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய திறனை நாங்க கண்டுபிடிப்போம். இது வந்து எண்டியூரன்ஸ், அதிகமாக தாக்கு பிடிக்கும் திறன் வந்து அதுல நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்பீடு ஒண்ணு, எண்டியூரன்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு ஸ்ட்ரென்த், உடல் வலிமை. உடல் வலிமை இதுக்கு நாங்க என்ன ஸ்கில் எடுப்போம்னா குண்டு எறிதல், அந்த ஷார்ட் புட், ஒரு 4 kg, 6th to 8th பிள்ளைங்கன்றதுனால 4 kg மட்டும் தான், அந்த 4 கிலோ எடையுள்ள அந்த குண்டை வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவன் தூக்கி எறிகிறான் அப்படின்றதையும் நாங்கள் பார்ப்போம். அதையும் அதிக தூரம் எறிகிறவங்களை வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து அவங்களுடைய உடல் வலிமையை கண்டறியவதற்காக. அடுத்தது எக்ஸ்பிளசிவ் பவர், உந்த திறன், அதாவது

ஒரு லாங் ஜம்ப் பிட் இருக்குதுன்னா அந்த லாங் ஜம்ப்ல டேக்க போர்டில் வந்து நல்ல காலை ஊனி ஜம்ப் பண்ணி அந்த மணல்ல வந்து லேண்ட் ஆகுறாங்க பாருங்க. அந்த டிஸ்டன்ஸை கண்டறியும் போது நாங்கள் வந்து அவனுடைய எக்ஸ்பிளேசிவ் பவர் வந்து நாங்கள் கண்டறிவோம். இத்தனை மீட்ரு தாண்டா, 3 மீட்டரா, 3.5 மீட்டரா, 4 மீட்டரா, 4.5 மீட்டரா, அந்த மாதிரி கண்டறிவோம். இப்போ கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தா ஒரு அதிகபட்சம் 3.5 மீட்டர், 4 மீட்டர் தாண்டுவாங்க. பாய்ஸ் வந்து 4 to 5 குள்ள தாண்டுவாங்க, இந்த 6th to 8th பிள்ளைங்களை. அதே போல அவங்களுடைய சுறுசுறுப்பை கண்டறிவதற்கு எஜிலிட்டி டெஸ்ட் ஒன்று வைப்போம். சுறுசுறுப்பை கண்டறிவதற்கு 10 மீட்டர் அளவில் வந்து 6 ரவுண்ட் அவங்க ஓடணும். அந்த 6 ரவுண்டும் பயங்கர ஸ்பீடாக ஓடணும். ஓடும்போது எத்தனை செகண்டுக்குள்ளே வராங்களோ அவ்வளவு ஸ்பீடை வந்து நாங்கள் எடுத்துக்குவோம். அதனால் இந்த ஸ்பீடு, எண்டூரன்ஸ், ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்பிளேசிவ் பவரு, எஜிலிட்டி, இந்த 5 இருந்தாலே, இந்த 5 டெஸ்ட் வச்சாலே அவனுடைய திறனை வந்து முழுமையாக நம்ம கண்டறியலாம். இதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து எல்லா போட்டிக்கும் தகுதியானவர்கள் அப்படின்றத வந்து அதில் அவங்களுக்கு எந்த விளையாட்டு சரியாக இருக்கும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி அதிலிருந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துக்குவோம். அது அத்லெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, கேம்ஸாக இருந்தாலும் சரி. இப்படி தான் வந்து மாணவர்களை வந்து சின்ன வயசுலேருந்து உருவாக்குவது.

0: ஸோ கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களை எப்படி நீங்கள் ஸ்கூல்லேருந்து அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறீங்க?
1: பெண்களுக்கு தான் நல்ல ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, ஸ்பீடு ஜாஸ்தி, அந்த என்டூரன்ஸ் ஜாஸ்தி. அதனால் எங்கள் பகுதியில் பார்த்தா அதிகப்படியான பெண்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ஸ்கூலை எடுத்துக்கிட்டால் த்ரோபால்னு ஒரு கேம் இருக்குது, எரிப்பந்து விளையாட்டு. அந்த எரிப்பந்து விளையாட்டில் வந்து 9 பேர் மெயினில் விளையாடுவாங்க. அந்த 9 பேரும் பார்த்தா 9 மீட்டருக்கு வெளியே இருந்து தான் பாலை எறியணும். அது வந்து கிட்டத்தட்ட 350 கிராம் இருக்கும் அந்த பால். அப்போ 350 கிராம் பாலை வந்து 18 மீட்டர் அவன் டிஸ்டன்ஸ் எறியணும். அப்போ ஒரு கேமுக்கு வந்து 21 பாயிண்ட் எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை பாயிண்ட் அவங்க ரேலி பண்ணுவாங்க பாருங்கள். அதனால் பெண்களும் அதிகப்படியான பரிசுகளை வெல்வதற்கோ அல்லது போட்டியில் கலந்து கொள்வதற்கோ அல்லது வெற்றி பெறுவதற்கோ அதிகப்படியான வாய்ப்புகள் கிராமப்புற பெண்களுக்கு இருக்குது. நாங்கள் எல்லா பெண்களையும் விளையாட்டில் ஊக்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம்.
0: இப்போது ஸ்போர்ட்ஸில் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம்னா அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து சலுகைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும்ல?
1: ஆமாம் மேடம்.
0: இப்போ பசங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள்லாம் போய் சேருது இல்லை கிடைச்சிட்டு இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ SDAT, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அது வந்து மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் வைப்பாங்க. அது எங்கே வைப்பாங்கன்னா தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் வைப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் ஃபுட்பால் தனியாக, வாலிபாலுக்கு தனியாக, பால் பேட்மிண்டன் தனியாக, செட்டில்காக்கு தனியாக, ஹாக்கி தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக செலெக்ஷன் வைப்பாங்க. அந்த செலெக்ஷன் நல்லா விளையாடக்கூடிய பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அதை தேர்ந்தெடுத்து இன்னொரு செலெக்ஷன் அவங்களுக்கு மாநில அளவில் நடைபெறும். அந்த மாநில அளவில் நடைபெறக்கூடிய தேர்வு போட்டியில் வந்து அவங்க செலக்ட் ஆகிட்டாங்களேன்னா அவங்களுக்குன்னு சிறந்த விளையாட்டு ஹாஸ்டலில் இருக்கும், அல்லது காலையிலும் சாயந்தரம் அவங்கள விளையாட்டில் பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் படிப்பாங்க. அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது மே மாதம் இந்த மாதிரியான செலெக்ஷன் தேர்வு நடைபெறும். அந்த சமயத்தில் இதுக்கு தகுதியான மாணவ மாணவிகள் சரியான விதத்தில் அந்த டைமை பார்த்து அப்ளிகேஷன் போட்டு அது மாதிரியான தேர்வுகளில் நீங்கள் தேர்வாகலாம்.
0: இலவசமாக அவங்களுக்கு பயிற்சியும் கிடைக்குது?
1: ஆமாம், இலவசமாக பயிற்சி எல்லாமே கவர்மெண்ட்டினுடைய செலவுதான். சாப்பாடு, தங்கறதுக்கு, துணி எல்லாமே.
0: சரிங்க சார். இப்போ பசங்க வளர்ந்து வர பசங்களுக்கு இனி விளையாட்டு துறையில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு விளையாட்டுலையும் இருக்கணும். விளையாட்டுலையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். என்னால் முடியாது முடியாதுன்னு நீங்கள் ஒதுங்கியே இருந்தீங்களன்னா முடியாமலே போயிடும். உங்களுடைய திறமை வெளிக்கொண்டு வர முடியாது. எல்லா திறமைகளும் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரத்துக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அது தக்க சமயத்தில் எந்த ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி அந்த விளையாட்டை நீங்கள் வெளிப்படுத்துனீங்களன்னா நிச்சயமாக எல்லாருமே சாதிக்க முடியும். அது போல பெண்களுக்கும் அதே தான்.
0: சரிங்க சார். உங்க பள்ளி சார்பா நீங்க வெளியில போயிட்டு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க.
1: என்னுடைய மேஜர் கேம் வந்து வாலிபால். அதனால நான் வாலிபால் தான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். இது மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே நான்

கொடுத்துட்ருக்கிறேன். மாணவிகள் சைடில் இருந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் கொஞ்சம் இல்லாததுனால அது சரியான விதத்தில் செயல்படுத்த முடியாமல் இருக்குது. ஆனால் பிள்ளைங்க தயாராக தான் இருக்கிறாங்க. எல்லா எல்லா திறமைகளும் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு ஆர்வமும் இருக்குது, விளையாட வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருக்குது. பெண்கள்னாவே பேரண்ட்ஸ் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அதனால பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்களையும் முன்னேற்றலாம். நான் 2014 இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்தேன். ஆனால் 2014 ஒரு குழு விளையாட்டு போட்டியில் அரசு பள்ளியில இருந்து வெற்றி பெறுவது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது.

0: இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்தேன். ஆனால் 2014 ஒரு குழு விளையாட்டு போட்டியில் அரசு பள்ளியில இருந்து வெற்றி பெறுவது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இதுல வந்து டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்களா எத்தனை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, அந்த எத்தனை பிரைவேட் ஸ்கூல்ல வந்து தனியா கோச் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின் பண்ணிட்டு, டிவிஷன் லெவல்ல வின் பண்ணிட்டு, அடுத்தது ஸ்டேட் லெவல்ல அங்க வருவாங்க. நாங்களும் அதே மாதிரிதான் 2014 வாலிபால்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் டிவிஷன் லெவல்ல வின் பண்ணிட்டு ஸ்டேட்டுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்டேட் லெவல்ல விளையாடும் போது நாங்க ரொம்ப கொஞ்சம் எந்த ஒரு பயம் இல்லாத ஃப்ரீயா தான் இருந்தோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு டீம் தான், அதுல நாமளும் ஒண்ணு. இருந்தாலும் நம்மளுடைய முழு திறமையும் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம, நம்ம முழு திறமையும் உள்ள நிக்கிற 6 பேரும் வெளிப்படுத்தி விளையாடணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் நாங்க விளையாடணும். அதே மாதிரி குவார்டர் ஃபைனல் வின் பண்ணோம், செமிஃபைனல் வின் பண்ணோம், ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஃபைனல்ல வந்து பெஸ்ட் ஆஃப் 5 செட்ஸ்ல வந்து ஒரு செட் வின் பண்ணி 2 செட் விட்டுட்டோம். இருந்தாலும் செகண்ட் பிளேஸ் வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு குழு போட்டியில அரசு பள்ளியில இருந்து வெற்றி பெற்றது அந்த வருஷம்தான். வாலிபாலில் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலை பள்ளி மாநில அளவில் 2ம் இடம் பெற்றது 2014 தான்.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா பொறுமையா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மேலும் உங்களோட வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் செந்தில் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் செல்வி இளையராஜா.

0: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு. தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம். இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தர்மபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில், தர்மபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.tholi.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும், 97 91 17 19 31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேர்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட் செவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களின் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம் இதையெல்லாம் டைப் செஞ்சு நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0 43 42 24 40 30 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:39. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே

0: நிலையை ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
0: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 24வது வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்தநாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகளிர் கல்வி சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் ரத்ததான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நவீன் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5,393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,600 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க 7,600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1,400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3,078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரண்டு தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%-50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-16, 21-17 என்ற செக்கனல் கீழ் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலோக் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: பண்பலை இசைக்கும் நேரம் 12:51. நேர்களினி கேட்கலாம் சூழல் காப்போம்.
4: அப்பாடி, காலையில எந்திரிச்சு எங்கேயாச்சும் காத்தார நடந்தாதான் நிம்மதியா இருக்கும் போல. எங்கேயாவது நடந்து போவோம்.
5: காலையில நீ எந்திரிச்சு நடந்து போனா நல்லா இருக்கும்னு போற. சரி, என்ன வேற ஏமா கூட இழுத்துட்டு சுத்திட்டு இருக்கிற?
4: அண்ணா, நீயும் வந்தாதானே நான் பேச்சு துணைக்கு நல்லா இருக்கும். ஒத்தையில போக என்ன

0: நல்லாவா இருக்கும் சொல்லு. போலானே, காலையிலே பாரு இந்த ரோட்ல எவ்வளவு குப்பை.
1: அடடா, ஆமா ரோடு ஃபுல்லா என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு.
0: அண்ணா, இந்த குப்பை இங்க தானா விழல.
1: தானா விழலன்னா குப்பை இங்க என்ன கால் முளைச்சு வந்து இங்க விழுந்துருச்சா?
0: குப்பைக்கு கால் எல்லாம் இல்லண்ண, அதான் நாம இருக்கோம்ல. அந்த குப்பைய தூக்கி போடுறதே நம்ம தானே. அது குப்பை தொட்டில போட்டிருந்தா அது குப்பை தொட்டில கம்முன்னு வந்திருக்கும். நம்ம தான் ரோட்ல பறக்க விடுறோமே, அப்ப ரோட்ல தானே இருக்கோம்.
1: இதெல்லாம் சரிதான், நீ சொல்றதுலயும் ஒரு முக்கியமான கருத்து இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் தானே, அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு நினைக்கிறது சாதாரண விஷயம் தானம்மா.
0: இப்படிதானே நானும் நினைச்சேன். நான் மட்டும்னா பரவாயில்ல, இல்ல நீ மட்டும்னா பரவாயில்ல, ஊரே இப்படி நடச்சிச்சுன்னா குப்பையெல்லாம் எங்க போய் சேர்றது? அப்புறம் இந்த ரோடெல்லாம் பிளாஸ்டிக் கவரோட கார்பெட் ஆகிடும் பாத்துக்கோ.
1: அப்போ ஒரு ரெட் கார்பெட் மாதிரி நம்ம ஊரு பிளாஸ்டிக் கவரோட கார்பெட் ஆக போகுதுன்னு சொல்ற?
0: ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதான். அதனாலதான் இந்த மாதிரி ரோட்ல பிளாஸ்டிக் கவர் எல்லாம் நம்ம போடவே கூடாது. பிளாஸ்டிக் கவரு மண்ணை மட்டும் கிடையாது, நீரை கூட பாதிக்குது. அதனாலதான் அத பாக்குற விலங்கு கூட அத உணவுன்னு நினைச்சு சாப்பிடும். அந்த மாதிரி விலங்கு கூட ஆபத்து ஏற்படும்.
1: நீ எல்லாம் உன் லஞ்ச் பாக்ஸையே யாரும் சாப்பிட கூடாதுன்னு பாத்துட்டு இருப்ப, இப்போ விலங்கு பிளாஸ்டிக் சாப்பிட கூடாதுன்றதையும் சேர்த்து பாத்துக்குவ போல இருக்க.
0: சரியா சொன்னே, அப்பதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்ம கடமைன்னு நமக்கு புரியும். சுற்றுச்சூழல் தானே யாரோன்னு காப்பாத்துறாங்கன்னு இருந்தா நமக்கு என்ன நிலம் ஆகுமோ யோசிக்க கூட முடியாது. அது வந்து அரசாங்கத்தோட கடமை இல்லைன்னா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரவங்களுடைய கடமையும் அதுதான், சுற்றுச்சூழலை மாசுபடாம பாதுகாக்கணும்.
1: சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல வர அத சொல்லு.
0: முதல்ல தேவையில்லாம எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்துறோம். கடைக்கு போனா ஒரு துணி பைய கூட எடுத்துட்டு போகாம கடையிலேயே குடுக்கறாங்க பிளாஸ்டிக் கவர், நம்மளும் போயிடுறோம். அப்படி போக கூடாதுன்னு முதல்ல பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்துறத தவிர்க்கணும்.
1: சரி, அடுத்து
0: அதுக்கப்புறம் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது இன்னும் அந்த மாசுபாடு குறையும்.
1: சரி, இதெல்லாம் பண்ணிட்டா போதுமா?
0: இது மட்டும் போதாதுனே, குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடணும் தெரியுமா?
1: குப்பைய பிரிக்கணுமா?
0: ஆமாண்ணே, குப்பைய பிரிச்சு போட்டாதானே நல்லது.
1: அப்போ நம்ம வீட்டுல இனிமே குப்பைய எப்படி போடணுங்கிறதுக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருமா, சரியா போயிடும்.
0: அண்ணே, டைம் டேபிள் எல்லாம் வேணானே, கொஞ்சமா பொறுப்பு இருந்தாலே போதும்.
1: சரிம்மா, நீ சொன்னது என்னத்தையும் அண்ணன் பண்றேன். இனிமே குப்பைய குப்பை தொட்டியில தான் போடுவேன், பிளாஸ்டிக்க தவிர்ப்பேன். நம்மள மாதிரியே எல்லாரும் பிளாஸ்டிக்க தவிர்த்துட்டு குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போட்டாங்கன்னா நம்மோட வீடும் நாடும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பா இருக்கும். ஒன் நாள் இன்னைக்கு இந்த கருத்து தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, வாக்கிங் முடிஞ்சுனா வீட்டுக்கு போலாமா? சாப்பிட்டு தூங்கணும் போல இருக்கு.
0: சரிண்ணே, போலாம். அப்புறம் நீ மட்டும் இதை செய்யறதோட நிறுத்திக்க கூடாது. உன் அக்கம் பக்கத்து வீடு உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நாலு பேருக்கு சொல்லு, அப்பதானே அவங்களும் அதை செய்வாங்க. சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: இனி கேட்கலாம் அறிவிப்புகள். அறிவிப்புகளில் முதலாவதாக,

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ், இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியால எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆபீசர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன்.

0: 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.
1: அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற 30ஆம் தேதிக்குள் www.tntourismawards.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறை மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய மண்ணின் மகள் திட்டம் மூலம் 50% மானியம் அதிகபட்சம் 5 லட்சம் வரை வழங்கப்பட உள்ளது. இதற்கு 18 வயதிற்கு மேல் 55 வயது வரை உள்ள பெண்கள், ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பவர்கள், சொந்த விவசாய நிலம் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம், முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு, வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. மேலும் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய www.dipr.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற 30ஆம் தேதி இறுதி நாளாகும். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது www.exwel.tn.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. டேப் செட்கோ கடன் திட்டம் மூலம் பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் துவங்க, வியாபாரத்தை மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்பட உள்ளது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கக்கூடிய 18 வயதிற்கு மேல் 60 வயது வரை உள்ளவர்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் இந்த கடன் உதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரையும், குழு கடன் ஒருவருக்கு 125,000, குழுவிற்கு 25 லட்சம் ரூபாய் வரையும், கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு 120,000 வரையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கடனுதவியை பெற www.tabcedco.net என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் அறிவிப்புகள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களினை கேட்கலாம் மெல்லிசை.

0: நேர்களை கேட்டு அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ், பாடலுக்கு வரிகள் வாலி, பாடலை பாடியிருந்தனர் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், ஜிக்கி ஆகியோர்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும்.

0: நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: இனிமையான இசை பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 1:17. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நட்பு அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து வளம் இருக்கு. இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரியில் பாடல் எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடல் வளம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மாடல் எழுதி அனுப்பியிருந்த நேயர் அன்பு பாலக்கோடு பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இதோ ஒரு விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: 1:22:13
1: நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நேர்களுடைய விருப்ப பாடல்கள் அவர்கள் மடல்கள் மூலமாக எழுதி அனுப்பி விரும்பி கேட்ட பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் அது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில வைரமுத்து பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வளம் வர இருக்கு. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கல்யாணி கெங்கு சட்டிப்பட்டியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இது அவங்க விரும்பி கேட்ட அந்த பாடல்.
2: இறந்த பழுத்திருக்கு, இறந்த பழுத்திருக்கு, ஏறிய உலுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா, எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா.
3: கிண்டல வர கிண்டல, அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளா, அது பேருதான் பெருசு.
4: போடா பொடிமட்டை,

என் பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுற அடி மாங்கோளத்துக்கார மேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேக்கலையா பாடுங்குரல் கேக்கலையா பாட்டு சத்தங்க.

0: தாண்டி ஓட பக்கம்.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மடல்கள் மூலமாக நேர்கள் விருப்பமாக எழுதி அனுப்பிய பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டு இருக்க. நேரம் 1:26. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குமரி பெண் என்ற திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில கண்ணதாசனின் பாடல் வரியில் LR ஈஸ்வரி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மடல் எழுதி அனுப்பியுள்ள நேயர்கள் பாகல்பட்டி பகுதியிலிருந்து மகாலட்சுமி பெருமாள் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்.

0: இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டிப்ளமோ பிஎஸ்சி முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல் 33 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹250. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரங்கள் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
1: நேர்கள் கேட்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் 1:30, இனி கேட்கலாம்.
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
3: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும், எனது நேற்று வந்து நம்ம வந்து இந்த நிணநீர் பாதைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் செஞ்சோம். அதில் வந்து ஒரு டிபி மாதிரி வந்து வரும் செய்யும் பண்ணோம் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் செஞ்சோம் பண்ணோம். இப்போ டிபின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம 6 மாதம் இல்லை 9 மாதம் வந்து நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டி வரும். மாத்திரை சாப்பிட்டு செஞ்சு பண்ணோம்னாவே அந்த இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 99% வந்து அப்படியே அமிங்கிடும் செஞ்சிடும். இதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு. இதில் வந்து ரெகுலராக டிபி மாத்திரை வந்து மேக்ஸிமம் வந்து 99% எல்லா டிபி மாத்திரையுமே வந்து நமக்கு நல்லா கேட்டுடும் செஞ்சிடும். இந்த டிபி மாத்திரைக்கு ரெசிஸ்டண்ட்டான, நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாத்திரைக்கு ரெசிஸ்டண்ட், அதாவது அதுக்கு கேட்காத ஒரு சில வகையான டிபி கிருமிகள் வந்து இருக்கு செய்து பண்ணுது. அதுதான் வந்து ரொம்ப

சிக்கலான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்ம வந்து அது எந்த வகையான மருந்து தான் கேட்குது செய்யுதுன்றதெல்லாம் டெஸ்ட் எடுத்து செஞ்சு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து மாத்திரை போட வேண்டியிருக்கும் செய்யும். அது எப்போ நம்ம பண்ணோம்னாக்கா, நாம் இந்த 6 மாதம் இல்லை 9 மாதம் மாத்திரை மருந்துகளை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேக்கில் செயலில் பண்ணலனாக்கா நம்ம அதுக்கப்புறமா வந்து செய்வோம். இப்போ எனக்கு வந்து நேற்று வந்து ஒரு பேஷண்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அப்போ அது வந்து டிபி கட்டி அங்கே கழுத்து பகுதி அக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து டிபி கட்டி இருந்தது. நாம் வந்து அது ரெகுலரான டிபி மாத்திரை போட்டோ செஞ்சு பண்ணோம். பேஷண்ட் நல்லா இப்போ ஆள் வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் வந்தது, ஒரு மாதிரி ஒல்லியாக இருந்து செஞ்சு பண்ணிச்சு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த நெறிக்கட்டிகள் மறையவே இல்லை, அதுவும் அந்த குறிப்பாக அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டிகள் மறையவே இல்லை. சரி, நம்ம அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா சப்போஸ் இன்கேஸ் வந்து டிபி கட்டி கூட சேர்ந்து வேறு ஏதாவது வந்து இந்த கேன்சர் இந்த நிணநீர் பாதைகளில் வரக்கூடிய கேன்சர் கட்டியும் சேர்ந்து வர சொல்கிற என்டிட்டிஸ் ரொம்ப ரேரு. பட் ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து மிஸ் பண்ணிட போகிறோம் செய்கிறோன்றதுக்காக நேற்று வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஆனால் 6 மாதம் சாப்பிட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு 3 மாதம் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் 9 மாதம் வந்து மாத்திரையை முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து சரி ரிஸ்க் எடுக்க வேண்டான்றதுக்காக நேற்று வந்து சர்ஜரி பண்ணி

0: கூட சேர்ந்து வேற ஏதாவது வந்து இந்த கேன்சர், இந்த நிணநீர் பாதைகளில் வரக்கூடிய கேன்சர் கிட்டையும் சேர்ந்து வர சொல்லக்கூடிய என்டிட்டிஸ் ரொம்ப ரேரு. பட் ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து மிஸ் பண்ணிட போகிறோம் செய்கிறோன்றதுக்காக நேற்று வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஆனால் 6 மாதம் சாப்பிட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு 3 மாதம் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் 9 மாதம் வந்து மாத்திரையை முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து சரி ரிஸ்க் எடுக்க வேண்டான்றதுக்காக நேற்று வந்து சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்தாக்கா அங்கே சர்ப்ரைசிங்காக நமக்கு கைக்கு தட்டுப்பட்டது ஒரு கட்டி தான் இருந்தது. பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தாக்கா 3-4 கட்டி நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இப்போ அதை எடுத்துருக்குறோம், எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு அமைச்சிருக்கிறோம், சேரம் பண்ணுறோம். இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு திரும்ப டிபி கட்டி தான் வந்ததுன்னா அதையே வந்து வச்சு நம்ம என்ன வகையான மாத்திரை மருந்துகள் இதுக்கு கேட்கும் செய்யும் பண்ணுன்னு சொல்லிட்டு நாம் அந்த ரெஜிமனை வந்து மாற்ற வேண்டியிருக்கும் செய்யணும். இது வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் செய்வோம். இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. 99% நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய டிபி மாத்திரைகளே வந்து அனைத்து விதமான டிபி, நான் சொன்னேன் இல்லையா, டிபின்றது வந்து வயிற்றுப்பகுதியில் வரலாம், நுரையீரலில் வரலாம், நிணநீர் பாதையில் வரலாம், தோலில் வரலாம், எலும்பில் வரலாம், முதுகு தண்டுவடத்தில் வரலாம், எதில் வேணால் வரலான்ட்டுன்னு அது எல்லாத்துக்குமே வந்து இந்த 6 to 9 months டிபி டேப்லெட்டே வந்து 99% கேட்டுடும். ஒரு சிலருக்கு இந்த டிபி மாத்திரை கேட்காத பொழுது நாம் வந்து அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப ரொம்ப ரேர், ஒரு 1 or 2% இருந்ததுன்னா போதும். ஒன்றே ஒன்று இந்த மாதிரி வந்து அதுவும் குறிப்பாக அந்த நிணநீர் பாதைகளில் கட்டி வந்து செஞ்சு பண்ணி டிபி டேப்லெட் கேட்கல செயல பண்ணலன்னா அதை கண்டிப்பாக எடுத்து டெஸ்ட்டு காமிச்சிடுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வேறு ஏதாவது நம்ம கேன்சர் மாதிரி இருந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, இப்போ டிபி வந்து நல்லா இருக்கும், அவனுக்கு நிணநீர் பாதையில் வந்து கேன்சர் கட்டி மாதிரி நான் சொன்னலையே அந்த நிம்ஃபோம மாதிரி அந்த மாதிரி இது வந்திருந்து இது டிபி கட்டி தான் சரியாக போயிடும் சரியாக போயிடும்னு விட்டுட்டு அது உடம்பு முழுக்க பரவிச்சுன்னா சிக்கலாகி போயிடும். அதனால் அந்த கட்டியை வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு எடுத்து அமைச்சிக்கிறது நமக்கு மிக மிக நல்லது. நம்ம அடுத்த பதிவில் வந்து இந்த லிம்ஃபோமா பற்றி எல்லாம் பார்க்கலாம். அடுத்து வேறு எந்த வகையான கேன்சர் எங்கெங்கே பரவும் இந்த நெறிகட்டி அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: கேட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் வாணி ஜெயராம் சாய்பாபா இணைந்து பாடிய பாடல் வளமரருக்கு தங்கப்பதக்கம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு ஈஸ்வரி நாகர்கோடல் பகுதியிலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மாடல் எழுதி அனுப்பியிருந்தாங்க. இதை அவங்க கேட்ட அந்த பாடல்

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, டேப் செட்கோ கடன் திட்டம் மூலம் பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் துவங்க, வியாபாரத்தை மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கக்கூடிய 18 வயதிற்கு மேல் 60 வயது வரை உள்ளவர்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் இந்த கடன் உதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரையும், குழு கடன் ஒருவருக்கு 125,000, குழுவிற்கு 25 லட்சம் ரூபாய் வரையும், கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு 120,000 வரையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கடனுதவியை பெற www.tabcedco.net என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நிகழ்ச்சி நிறைவு பாடல் ஒளிவிழா வந்தது சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படத்திற்காக வாலியின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல். நேர்களை, நீங்களும் உங்களுடைய பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து மடல்கள் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர், நேயர் விருப்பம் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி, தருமபுரி 6368077 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களுக்கு மடல்கள் எழுதி விருப்பம் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை கேட்ட ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். நல்லாட்சிக்கு ஈடான அறிவுசார் திறன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் சமஸ்கிருத மேற்கோளை பகிர்ந்துள்ள பிரதமர், அறிவுத்திறன் ஞானத்தையும் வளத்தையும் முன்னெடுத்து சென்று மகிழ்ச்சியையும் சுய மரியாதையையும் உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஆளுமையுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், ஊட்டச்சத்து இயக்கம் தாய் செய் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களின் வளத்தையும் உறுதி செய்வதாக கூறினார். சமச்சீரான ஊட்டச்சத்தே வளமான தேசத்தின் வலுவான அடித்தளம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொதுப்பணியை எடுத்துரைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி மக்கள் நல சேவை இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக

0: முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைத்து பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜோதி கலச யாத்திரை நடைபெறும் என்றார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். வரும் 17ஆம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அலுவலரின் உத்தரவிற்கு ஏற்ப 9க்கும் மேற்பட்ட பறக்கும் படை வாகனங்களும் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் புதுச்சேரியில் தலா 1 தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தத்தன்சாவடி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் தொழில் உற்பத்தி முதலீடு வாய்ப்புகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கசகஸ்தான் வர்த்தக துணை அமைச்சர் ஐத்தாருடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் உயர்நிலை வர்த்தக குழுவினரை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் கசகஸ்தான் நாட்டின் முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயாளிகளை காண வருபவர்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவர் என்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்நடவடிக்கை என்றார். மருத்துவமனைகளுக்கு பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: உள்நோயாளிகள் அனைவருக்கும் மருத்துவமனையிலே நாங்க உணவு கொடுக்கிறோம். அதுக்காக ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு நம்மளே பிளேட்ஸோட நம்ம சர்வ் பண்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறோம். இனிமேல் வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு உள்நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கூட ஒரு அட்டண்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மக்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: இதனிடையே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வரும் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் அதிக எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கதர் மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். காட்பாடியில் உள்ள விளையாட்டு மைதானம் செல்லும் வழியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர், உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் பேணி காக்க வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், மல்லர்கம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் மாணாக்கர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இதனை துவக்கி வைத்தார். அரியலூர், கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. தமிழக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 50 கோடி ரூபாய் நிதி உதவியை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்றார். நாகர்கோவிலில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில்

0: அதனை செயல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கற்றிடு சுற்றிடு திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியைச் சேர்ந்த 55 அரசு பள்ளி மாணாக்கர் பெங்களூர் இஸ்ரோ மையத்தை பார்வையிட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாணவியும் தங்களது அனுபவங்களை செய்தியாளரிடம் எடுத்துரைக்கையில்,
1: தமிழ் திறனாய்வு தேர்வு, இந்த மூன்று தேர்வுகள்லயும் வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ டைரக்ட் லேர்னிங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பெங்களூருக்கு 2 எக்ஸ்போஷர் விசிட் அழைத்து சென்று இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இந்த பெங்களூர் எக்ஸ்போஷர் விசிட்ல 2 முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
2: என் பேரு ஆலியா, நான் என்ன தூத்துக்குடி கலெக்டர் வந்து எங்களுக்கு பெங்களூர்ல யுஆர்எஸ்சிக்கும் விஸ்வேஸ்வரய்யா மியூசியத்துக்கும் கூட்டு போனாங்க. நாங்க அங்க போய் நிறைய சந்திராயன் 1, 2, 3 மங்கள்யான் இதெல்லாம் ஆதித்யா எல்வன் இதெல்லாம் எங்க லேண்ட் பண்ணாங்க, எப்படி லேண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
0: நேபாள பெருவெள்ளத்தை தொடர்ந்து காட்மண்டு சென்றுள்ள இந்திய தடயவியல் குழு இதுவரை 1400 மேற்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை சேகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இதுவரை 378 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே அங்குள்ள சுரங்கத்தில் உள்ள தண்ணீரையும் சேற்றையும் அகற்றி தேடுதல் பணிகளை இந்திய கூட்டு தொழில்நுட்ப குழு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இப்பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவடையும் என தெரிகிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இம்மாதம் 17 நடைபெறும் ஊர்வலத்திற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் போன்றவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர், ஸ்வீடனின் ஆலிவர் ஜொஹன்சன் இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நிரம்பகல் 1:55.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் பகுதியில் 63 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. பதிவான மழையளவுகள் மதுரை சாந்தியார், திருவள்ளூர், சோழவரம் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், திண்டுக்கல், கொரட்டூர், வில்லிவாக்கம் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், திருவள்ளூர், பூந்தமல்லி, சென்னை நுங்கம்பாக்கம், பெரம்பூர், கடலூர், சேந்தியாத்தோப்பு பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், அம்பத்தூர், மதுரை பேரையூர், திருவள்ளூர் அம்பத்தூர், சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை உசிலம்பட்டி, சிவகங்கை சிங்கம்புணரி, திருச்சிராப்பள்ளி மருங்காபுரி பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூர் பகுதிகளில் 40.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதிகளில் 22.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலம் பகுதிகளில் 9.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை

0: மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடனும் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வங்கக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. நேர்களை, நிறைவடைந்தது இன்றைய வானிலை அறிக்கை.
1: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: நேர்கள் கற்றறிந்து கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் 2 மணி. இனி கேட்கலாம் விவசாய அரங்கம். விவசாய அரங்கத்தில் இன்று விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே அபிநயா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்க இருக்கிறோம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை

0: என்றென்றும்.
1: யார் அது மாட்டை ஓட்டிட்டு வர்றது? பார்க்க மருதாணி போலல்ல இருக்கு. ஓ, இந்த புள்ள அவங்க தொழுவத்துக்கு புதுசா இன்னொரு பசுமாடு வாங்கியிருக்கு போல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைல்ல. வரட்டும், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
2: என்ன பொண்ணி, சீக்கிரமாக தோட்டத்து வழிக்கு வந்துட்ட? ஆமா, வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: வா மருதாணி, தோட்டத்து வேலையெல்லாம் தினமும் நேரம் தவறாம வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன, அதிக விளைச்சலை தான் பார்க்க முடியல. ஆமா, உங்க பசுமாடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, எப்போ வாங்குனீங்க?
2: அரடே, ஏன் பொண்ணி, உனக்கு லட்சுமிய அடையாளம் தெரியலையா?
1: என்ன மருதாணி சொல்ற, நம்ம செம்பகத்தோட கண்ணுக்குட்டி லட்சுமி ஆயுது. எவ்வளவு சின்னதா இருந்துச்சு, இவ்வளோ அழகா வளர்ந்துருக்கே.
2: ஆமா பிள்ள, நம்ம லட்சுமி சின்னதா இருக்கும் போதே நல்ல சத்தான தீவனத்தை கொடுத்து பார்த்து பார்த்துல வளர்க்கறேன். அதுவும் எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது பிள்ள.
1: சரி சரி, கால்நடைகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதை முறையா கொடுத்து நீங்க வளர்க்குறீங்க. அது மூலமா வருமானமும் பாக்குறீங்க. ஆனா இங்க பாரு புள்ள, எங்க தோட்டத்து செடியெல்லாம் வளர்ச்சியே இல்லாம எப்படி பூச்சி அரிச்சு கிடக்கு. இனி எப்போ எங்க காய்கறி தோட்டத்துல பூ பூத்து காய் காய்க்குமோன்னு நினைச்சு காத்துக்கிட்டே இருக்கிறேன்.
2: ஏன் புள்ள, இதையெல்லாம் சரி செய்யறதுக்கான வழியை பார்க்க வேண்டியதானே? அப்போதானே பூவும் பிஞ்சுமா செடிகள்ல பார்க்க முடியும்.
1: நீ சொல்றதும் சரிதான் புள்ள. எனக்கு தெரிஞ்ச முறையில பூச்சி வராம தடுக்கிறதுக்கு மருந்துகள் எல்லாம் வாங்கியாந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா அது எல்லாம் முழுமையா சரியாக மாட்டேங்குது. அதோட நானும் நேரம் தவறாம செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன்.
2: இங்க பாரு பொன்னி, பயிர்களோட வளர்ச்சிக்கு வெறும் தண்ணி மட்டும் போதாது, அதுக்கு சரியான ஊட்டச்சத்து உள்ள உரங்களும் தேவை.
1: என்ன புள்ள சொல்ற, ஊட்டச்சத்து உரங்களா?
2: ஆமா பொன்னி, இப்பெல்லாம் இஃப்கோ மூலமா உரங்களை வாங்கி பல விவசாயிங்க பயனடைறாங்க. இது மாதிரி செடிகளுக்கு வர பிரச்சனைகளுக்கு அது நல்ல தீர்வா இருக்கு.
1: மருதாணி, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இது பத்தின விவரங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாரு சொல்லுவாங்க?
2: இப்ப என்ன, உனக்கு விவரம் தெரியணும், அம்புடுதானே? என் கூட வா புள்ள.
1: எங்க புள்ள போறோம்?
2: நம்ம ஊரு வேளாண்மை அறிவு நிலையத்துக்கு தான் போக போறோம். அங்கன இது சம்பந்தமான ஒரு கூட்டம் நடக்க போகுது, அதுல கலந்துகிட்டா எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி மருதாணி, வா போலாம். மருதாணி, நீ சொன்ன மாதிரி கூட்டத்துக்கு வந்துட்டோம், இப்போ யாரு வந்து பேச போறாங்க?
2: சொல்றேன் பொன்னி, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தி சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவங்க தான் இப்ப விவரத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுப்போம் பொன்னி.
1: சரி மருதாணி.
3: இஃப்கோ நிறுவனம் அப்படிங்கிறது இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம். கடந்த 60 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை வந்து தயாரித்து நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற கூட்டுறவு சொசைட்டிகள் மூலமாகவும், இஃப்கோவுடைய தனியார் உர நிறுவனங்கள் இருக்கு, அவங்க மூலமாகவும் நம்ம உரங்களை வந்து விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மைனா என்ன? நம்ம விவசாயத்தில் ஃபஸ்ட் எல்லாம் விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தொழு உரம் போடுவீங்க, அடுத்து பசுந்தாள் உரம் போடுவீங்க, ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி எல்லா வகையான தொழு உரங்களையும் பயன்படுத்தணும். அது இல்லாம மீன் அமில கரைசல் இந்த மாதிரி பல உரங்களை பயன்படுத்தின விவசாயிகள் இன்னைக்கு யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற குறுணை உரங்கள் இல்லாம இன்னைக்கு விவசாயமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா விவசாயிகள் எல்லாமே உயிர் உரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய விவசாயத்தை வந்து முழுமையா செய்யணும். உயிர் உரங்கள்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, உயிர் உரங்கள்ல நமக்கு அசோஸ்பைரிலம், அசிட்டோபாக்டர், ரைசோபியம் போன்ற பல வகையான உயிர் உரங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் விவசாயிகள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இஃப்கோ நிறுவனத்துல NPK திரவ கன்சார்டியா அப்படிங்கிற உரத்தை கொண்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பயிருக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற 3 பேரூட்ட சத்துக்களும் ஒரே திரவ உரத்துல உங்களுக்கு கிடைக்குது. இந்த உரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, பயிருக்கு நீங்க விதை நேர்த்தி செய்வீங்க இல்லையா, விதை நேர்த்தி செய்யறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நாற்று நேர்த்தி பண்ணலாம். மற்றும் விதை நேர்த்தி நாற்று நேர்த்தி ரெண்டுமே என்னால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மண் வழியாகவும் உரமிடலாம். இதோடைய அளவு என்ன, எப்படி நான் வந்து இதை பயிருக்கு பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம

நேர்த்தி செய்யும் போது ஒரு கிலோ விதைக்கு 5 மில்லி அளவு எடுத்தா போதும். அதாவது ஒரு 250 மில்லி உயிர் உரத்தை எடுத்து நீங்க வந்து ஒரு 2 லிருந்து 3 லிட்டர் தண்ணியில ஒரு கலவையா கலந்து நமக்கு 1 ஏக்கர் விதைக்கிறதுக்கு தேவையான விதைகளை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அதுல ஊற வச்சு நிழல்ல உலர்த்தி நம்ம நடவு செய்யலாம். அப்படி இல்ல நெற்பயிர் மாதிரியான பயிர்களுக்கு வந்து நாற்று நேர்த்தி பண்ணலாம். நாற்று நேர்த்தி பண்ணும் பட்சத்துல நம்ம ஒரு 250 லிருந்து 400 மில்லி உயிர் உரத்தை எடுத்து 2 லிருந்து 3 லிட்டர் தண்ணியில நம்ம வந்து கலவையா தயாரிச்சு அதுல நம்ம நாற்றுகளை ஊற வச்சு நடவும் செய்யலாம். இது எதுவுமே என்னால பண்ண முடியலங்க, நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து 500 மில்லி அளவு உயிர் உரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 25 லிருந்து 50 கிலோ வரைக்கும் நம்ம தொழு உரம் போடுவோம். இல்லாம மண்ணு மணல் எதுல வேணா நம்ம கலந்து அந்த உயிர் உரத்தை பயிருக்கு இடலாம். இது வந்து உயிர் உரங்களை எப்படி இடணுங்கிறது. இந்த உயிர் உரத்தை நம்ம போடுறதுனால நம்ம பயிருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 லிருந்து 20% வரைக்கும் கடைசியில நமக்கு மகசூல் அதிகப்படியா கிடைக்குது. நீங்க போடுற ரசாயன உரத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம். உயிர் உரம் என்ன பயன் நமக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்களா, நமக்கு வந்து தேவையான சத்துக்கள் காத்துலயும் இருக்கு. காத்துல பாத்தீங்கன்னா 78% வரைக்கும் நமக்கு தலைச்சத்து இருக்கு. அந்த காற்றுல உள்ள தலைச்சத்தை உங்க பயிருக்கு எடுத்து கொடுக்கும். மண்ணுல உள்ள நுண்ணுயிரிகளின் திறனை வந்து அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சி, பயிரோட வளர்ச்சி, காய் பிடிக்கும் திறன், இதை எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கறதான் நம்ம உயிர் உரங்கள்னு சொல்றது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம ரசாயன உரங்களுக்கு வருவோம். ரசாயன உரங்களை விவசாயிகள் அடி உரமா போடுறீங்க. நான் ரசாயன உரங்களை நீங்க போடவே கூடாதுன்னு சொல்ல வரல. உயிர் உரங்களை போட்டுட்டு ரசாயன உரங்களை ஒரு 25% நீங்க குறைச்சிட்டு அடி உரமா பயன்படுத்தலாம். அடி உரமா பயன்படுத்தினதுக்கு அப்புறமா எல்லா விவசாயிகளும் மேலுரம் போடுறது வழக்கம். மேலுரம் வந்து நம்ம ஒரு 2 தடவை போடுவோம், சில பயிர்களுக்கு 3 தடவை 4 தடவை போடுறோம். இந்த மேலுரங்களுக்கு மாற்றாக நம்ம இஃப்கோ நிறுவனம் கொண்டு வந்ததுதான் நானோ உரங்கள். அதாவது நானோ யூரியா, நானோ டிஏபி, நானோ காப்பர், நானோ ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு 4 நானோ உரங்களை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இஃப்கோ நிறுவனம் வந்து படிப்படியா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நானோ யூரியா அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வழக்கமா யூரியா வந்து பயிர்களுக்கு பயன்படுத்துறோம். யூரியாவுக்கு மாற்றாக நம்ம நானோ யூரியாவை பயன்படுத்தலாம். நானோ யூரியா அப்படிங்கிறது ஒரு 1/2 லிட்டர் பாட்டில்ல வர ஒரு திரவ உரம். இந்த திரவ உரத்தை வந்து நம்ம பயிர் நடவு செஞ்ச ஒரு 25 லிருந்து 30 நாள்ல முதல் தெளிப்பாகவும், 2வது தெளிப்பு வந்து ஒரு 45 லிருந்து 50 நாள், அதாவது பூ பூப்பதற்கு முன்பு, இந்த 2 தருணத்துல வந்து நம்ம நானோ யூரியாவையும் தெளிக்கலாம், நானோ டிஏபியையும் தெளிக்கலாம். நானோ டிஏபின்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம குருணை டிஏபில இருக்க மாதிரி தலைச்சத்தும் மணிச்சத்தும் இந்த நானோ டிஏபிலையும் இருக்குது. அப்ப குருணை உரம் பயன்படுத்துறேன்னா, குருணை உரம்னா எனக்கு வந்து ஈஸியா நான் காட்டுல வீசிட்டு போயிருவேன், நானோ யூரியாவை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானோ யூரியாவை வந்து நம்ம கைத்தெளிப்பான் இருக்கு, விசைத்தெளிப்பான் இருக்கு, அது மூலமாவும் தெளிக்கலாம். இப்ப இஃப்கோ நிறுவனம் வந்து விவசாயிகள் தெளிப்பதற்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம விவசாயத்துல வயல்வெளியில தெளிக்கிறதுக்காகவே ட்ரோன் ஸ்ப்ரேயர் கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ரோன் ஸ்ப்ரேயர் மூலமாவும் நம்ம வந்து நானோ யூரியா, நானோ டிஏபியை பயிர்களுக்கு தெளிச்சுக்கலாம். நீங்க கேட்கலாம், நான் வந்து உரத்தை கையால வீசி விட்டு போயிருவேன், எனக்கு செலவு கம்மியா தான் ஆகும், இந்த நானோ உரத்தை தெளிச்சா ஸ்ப்ரே பண்றதுக்கு தெளிக்கிறதுக்கான காசு எனக்கு கூடுதலா செலவாகுதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிருக்கு கண்டிப்பா பூச்சிக்கொல்லி மருந்துகள் நீங்க அடிக்கதான் செய்வீங்க. கண்டிப்பா எல்லா பயிருக்கும் 1 தடவையோ 2 தடவையோ நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பூஞ்சான கொல்லி மருந்துகளும் அடிக்கிறது வழக்கம். அப்படி அடிக்கும் போது அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோட கலந்து நம்மளுடைய நானோ யூரியாவையும் நானோ டிஏபியையும் கலந்து தெளிச்சுக்கலாம். அப்ப பயிருக்கு தேவையான சத்துக்களும் உங்களுக்கு நானோ யூரியா, நானோ டிஏபி மூலம் கிடைச்சிருது. அப்ப பூச்சிகளும் பூஞ்சான கொல்லிகளும் நம்ம அடிக்கும் போது அதோடைய தாக்குதலும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அப்ப எனக்கு செலவு குறைஞ்சிரும், நான் ரெண்டையும் ஒரே டயத்துல குடுக்கறனால எனக்கு வருமானம் எனக்கு கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம நானோ யூரியா, நானோ டிஏபியோட கான்செப்ட். இப்ப இந்த நானோ யூரியா, நானோ டிஏபி பயிர்ல எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இலைவழியா தெளிக்கிறோம். இலைவழியா தெளிக்கும் போது இலைகள்ல வந்து கண்ணுக்கு தெரியாது குட்டி குட்டி துவாரங்கள் நிறைய இருக்கு. நம்ம தெளிக்கும் போது அந்த துவாரங்கள் வழியா நானோ யூரியா ஆகட்டும், நானோ டிஏபி ஆகட்டும் பயிர்களுக்கு சென்றடையும். விவசாயிகள் எல்லாமே வந்து ஒரு பொதுவான கருத்து வச்சிருக்கோம், மண்ணு வழியா போட்டாதானே வேர் வழியா உரத்தை எடுத்துக்கும் பயிர், நம்ம மேல தெளிச்சா எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க வந்து பூச்சிக்கொல்லியும் பூஞ்சான கொல்லியும் நம்ம வந்து பயிருக்கு தெளிக்கதான் செய்யறோம். அதை எப்படி பயிர் வந்து ஊடுருவி ஃபுல்லா எடுத்துக்குதோ அதே மாதிரி இந்த நானோ உரங்களை தெளிக்கும் போதும் இலையிலிருந்து வேர் வரைக்கும் அந்த உரங்கள் சென்றடையும்.

அதனால நானோ யூரியா நானோ டிஏபி அடிக்கிறதுக்கு விவசாயிகள் தயங்க வேண்டாம். நீங்க அடி உரமா என்ன உரம் போடுறீங்களோ அதை போடுங்க. மேலுரத்திற்கு மாற்றாக மட்டும் இந்த நானோ யூரியாவையும் நானோ டிஏபியையும் பயன்படுத்துங்க. இன்னொன்னு, நம்ம இஃப்கோ நிறுவனத்துல பாத்தீங்கன்னா சொட்டு நீர் உரங்களும் இருக்கு. சொட்டு நீர் உரங்கள் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகச்சிறிய அளவுல துல்லியமா நம்ம உரங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் சொட்டு நீர் உரங்கள். இதுல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல் 19 உரம் இருக்கு, பொட்டாசியம் சல்பேட் இருக்கு, எம்ஏபின்னு சொல்லக்கூடிய 12:61 இருக்கு, எம்கேபின்னு சொல்லக்கூடிய 32:54 உரங்கள், இந்த மாதிரி நமக்கு நிறைய நீரில் கரையக்கூடிய உரங்கள் இருக்கு. இந்த நீரில் கரையக்கூடிய உரங்களை வந்து நம்ம 5 கிலோ 2-3 தடவை இல்லை 3-4 தடவை குறிப்பிட்ட இடைவேளைக்குள்ள நம்ம இந்த 5 கிலோவை டைரக்டாக நீர் வழியாக நம்ம கொடுத்துட்டு வரும்போது பயிர்களுடைய வேருக்கே அது சென்றடையும். இப்போ பயிர்களுடைய வேருக்கே சென்றடையும் போது சீக்கிரமாக அந்த உரத்தையும் பயிர் எடுத்துக்கும். அதனால் விவசாயிகள் வந்து உயிர் உரங்களில் ஆரம்பித்து ரசாயன உரங்கள் கொஞ்சமாக பயன்படுத்தி இந்த சொட்டு நீர் உரங்களையும் பயன்படுத்தணும். நம்முடைய நானோ உரங்களான நானோ யூரியா நானோ டிஏபியும் பயன்படுத்தணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இஃப்கோ நிறுவனத்தில் இலவச விபத்து காப்பீடு அப்படிங்கிற ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன இலவச விபத்து காப்பீடு? நம்ம விவசாயிகள் வந்து வழக்கமாக போயிட்டு நானோ யூரியா நானோ டிஏபி உரங்களை கடையில் வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10,000 வீதம், அதிகபட்சமாக 20 பாட்டில் வாங்குற விவசாயிகளுக்கு 2,00,000 வரைக்கும் நம்ம காப்பீடு செஞ்சு தரோம். இது என்ன காப்பீடு? எல்லாத்துக்கும் கிடைக்குமா? நாங்கள் ஏதாவது ப்ரீமியம் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு விபத்து காப்பீடு. விவசாயிகள் எல்லாரும் நல்லபடியாக விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். அதையும் மீறி விவசாயிகள் வந்து வயல்வெளியில் வேலை செய்யும் போது அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்க தான் செய்யுது. தவறுதலாக ஒரு விவசாயிக்கு எதுவும் உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவருடைய மரணம் ஏற்படும் நிலையில் அவங்க குடும்பம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஃப்கோ நிறுவனத்தில் இலவச விபத்து காப்பீடுன்னு கொண்டு வந்திருக்கோம். அதாவது இயற்கை மரணம் அல்லாது வேறேதும் விபத்து ஏற்படும் நிலையில் அந்த விவசாயி நம்ம நானோ உரங்களையோ இல்லை இஃப்கோவின் குறுணை உரங்களையோ வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த இலவச விபத்து காப்பீடு அவங்க குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது சொல்றீங்க, ஓகே இது வரைக்கும் நம்ம ஏதாவது கொடுத்துருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கோங்க. நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் ஒரு 3 விவசாயிகளுக்கு இந்த இலவச விபத்து காப்பீட்டின் கீழ் ₹2,00,000 வந்து அந்த விவசாயிக்கு பின்னர் அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த புதிய தலைமுறை உரங்களை நான் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சில விவசாயிகள் வந்து பயன்படுத்தி நல்லா இருக்கு எனக்கு, நான் இதுவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பாசிட்டிவா நம்ம கிட்ட அனுபவங்களை பகிர்ந்துட்டும் இருக்காங்க. ஸோ விவசாயிகளை புதிய தலைமுறை உரங்களை பயன்படுத்த ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே ஓகே. இப்போ நம்ம இஃப்கோ நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பயோடிகம்போசர் அப்படிங்கிற ஒரு உரம் இருக்கு. இது என்ன பயோடிகம்போசர்? இது பேர் வந்து உயிரி சிதைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெல் விவசாயம் பண்ணிட்டோம், நெல் வயலில் வந்து அந்த பயிர் கழிவுகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கரும்பு விவசாயமும் பண்ணிட்டோம், கரும்பு விவசாயத்திலையும் கடைசியாக நம்ம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா பயிர் கழிவுகள் வந்து இருக்கும். இந்த பயிர் கழிவுகளையும் நம்ம வந்து உரமாக மாத்துறதுக்காக இஃப்கோல பயோடிகம்போசர் அப்படிங்கிற உயிரி சிதைப்பான கொண்டு வந்திருக்கோம். பயிர் கழிவுகளை எப்படி உரமாக மாற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயோடிகம்போசரை வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அந்த 200 லிட்டர் தண்ணியை ஒரு ட்ரம்மில் எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 கிலோ வந்து நாட்டு வெல்லம் சேர்த்துக்கிறோம். நாட்டு வெல்லம் சேர்த்துட்டு இந்த பயோடிகம்போசர் வந்து ஒரு 50 கிராம் பாட்டிலில் தான் வரும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா தான். ஸோ இந்த பாட்டிலில் வந்து வாங்கி அந்த பவுடர் வடிவத்தில் இருக்கக்கூடிய பயோடிகம்போசரை வந்து நம்ம அந்த ட்ரம்மில் சேர்த்துக்கிறோம். இப்போ ட்ரம்மில் என்ன இருக்குது? நமக்கு 200 லிட்டர் தண்ணி இருக்குது, அதில் 2 கிலோ வெல்லம் சேர்த்துட்டோம், அதில் வந்து ஒரு பாட்டில் 50 கிராம் பயோடிகம்போசர் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த கலவையை நம்ம தொடர்ந்து ஒரு 7-10 நாள் ஒரு நாளைக்கு 2-3 தடவை நம்ம அந்த கலவையை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும். 7-10 நாளில் இந்த கலவை வந்து நமக்கு தயாராகிரும்.
தயாரான கலவையை வந்து நம்ம வயல்வெளியில் விவசாயிகள் தாராளமாக ஸ்ப்ரேயர் மூலமாக, அதாவது தெளிப்பான் மூலமாக நீங்கள் தெளிக்கலாம். இப்படி தெளிக்கும் பட்சத்தில் அந்த பயிர் கழிவுகளை வந்து சீக்கிரமாக மக்க வச்சு அடுத்து வளரக்கூடிய பயிருக்கு அது ஒரு ஊட்டச்சத்தாக மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பயோடிகம்போசர் உயிரி சிதைப்பானுக்கு இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து இஃப்கோவின் உயிர் உரங்களையும் பயன்படுத்தணும், உயிர் சிதைப்பானை

பயன்படுத்தணும். ரசாயன உரங்களை எவ்வளவு தூரம் நம்ம குறைச்சு பயன்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் குறைச்சிட்டு மாற்று உரங்களை பயன்படுத்தணும். இப்ப ஏன் நம்ம மாற்று உரங்களை பத்தி பேசணும்? நம்ம யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு வழக்கம் போல கிடைக்குது, அப்ப ஏன் நான் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கமாக வந்து யூரியா போடுறோம். யூரியா வந்து ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைன்னு சொல்லிட்டு பயிருக்கு பயன்படுத்துகிறோம். அந்த ஒரு மூட்டை யூரியா போடும்போது நமக்கு வெறும் 7 கிலோ தான் தலைச்சத்து பயிர் எடுத்துக்கும். பேலன்ஸ் 7 கிலோ போக மற்றது எல்லாமே வந்து நம்ம நீர் பாய்ச்சிரும் இல்லையா, நீர்லையும் போயிடும், மண்ணில் வீணாகிரும், மற்ற யூரியா வந்து ஆவியாயும் போயிடும். இதெல்லாம் வீணானது போக நமக்கு வெறும் 30-35% மட்டும்தான் பயிர் எடுத்துக்குது. இதே நம்ம நானோ யூரியாவை இலைவழி தெளிக்கும் போது நமக்கு மண்ணிலையும் வீணாகாது, காத்துலையும் வீணாகாது. நம்ம தெளிச்ச 1 மணி நேரத்துல இருந்து சில மணி நேரங்கள்லயே நானோ யூரியாவை வந்து பயிர் இலை வழியா உள்ள துவாரங்கள் வழியா அது எடுத்து வச்சுக்கும். எடுத்து பயிருக்கு தேவையான அளவு அது பயன்படுத்திட்டு மற்றது எல்லாமே பயிருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப அந்த பயிருக்கு தேவையான தலைச்சத்தை வந்து நானோ யூரியா, நம்ம அடிச்ச நானோ யூரியா வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால 30-35% தான் பயிருக்கு யூரியா தருதுங்கும் போது நானோ யூரியா 80-85% நம்ம பயிருக்கு தலைச்சத்தை கொடுக்குது. அதனால நானோ யூரியாவை நம்ம பயன்படுத்தணும், நானோ டிஏபியையும் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றோம். இப்ப நானோ டிஏபி பாத்தீங்கன்னா நம்ம இலைவழி தெளிக்கலாம். இலைவழி தெளிக்கிறது மட்டும் இல்லாம நானோ டிஏபியை வந்து விதை நேர்த்தியும் செய்யலாம், நாற்று நேர்த்தியும் செய்யலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதை மண்ணுல நம்ம ஊனிட்டோம், அந்த மண்ணுல இருந்து மேல வரணும் அப்படின்னாவே அதுக்கு மணிச்சத்து ரொம்ப முக்கியம். அந்த மணிச்சத்து வந்து நமக்கு நானோ டிஏபி உரத்துல இருக்கு. அதனால நானோ டிஏபியை வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம். நம்ம எப்படி உயிர் உரங்களை வந்து 1 கிலோ விதைக்கு 5 மில்லின்னு சொன்னமோ அதே மாதிரி நானோ டிஏபியும் வந்து 1 கிலோ விதைக்கு 5 மில்லி நீங்க பயன்படுத்தலாம். இல்ல நாற்று நேர்த்தி பண்ணும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அளவுல கலந்து நம்ம நானோ டிஏபிய விதை நேர்த்தி நாற்று நேர்த்தியும் செய்யலாம். இப்ப இன்னொரு சந்தேகமும் வரும், நானோ யூரியான்னு சொல்றீங்க, நானோ டிஏபின்னு சொல்றீங்க. நானோ யூரியால தலைச்சத்து இருக்கு, நானோ டிஏபிலையும் தலைச்சத்து மணிச்சத்து இருக்கு. அப்ப ரெண்டையும் நான் அடிக்கலாமான்னு கேட்டா, உங்க பயிருக்கு எப்பப்பெல்லாம் நீங்க யூரியாவும் டிஏபியும் கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க நானோ யூரியாவையும் நானோ டிஏபியும் கலந்தும் தெளிக்கலாம். இல்ல நான் வெறும் டிஏபி மட்டும்தாங்க போடுறேன், அப்ப எனக்கு யூரியா வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வெறும் நானோ டிஏபியும் மட்டும் பயிருக்கும் போடலாம். இப்ப பயிர் வகை பயிர்கள் ஆகட்டும், காய்கறி பயிர்கள் ஆகட்டும், நம்ம தலைச்சத்து அதிகமா போடக்கூடாது. தலைச்சத்து அதிகமா போடுறதை விட நமக்கு மணிச்சத்து தான் அங்க அதிகமா தேவை. அந்த சூழல்ல நம்ம நானோ யூரியாவை விட்டுட்டு நானோ டிஏபியை மட்டும் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, யூரியா போட்ட உடனே நல்ல பச்சை கட்டி நல்ல டார்க் கிரீனா பச்சை கலர்ல கரும்பச்சையா எனக்கு வருதுங்க, ஆனா நானோ யூரியா பயன்படுத்தினா எனக்கு பச்சை லேசா தான் கட்டுது, அப்ப நான் எப்படி அதை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணுல போடுற யூரியா வந்து 3-4 நாள் தான் வேலை செய்யும். இந்த நானோ யூரியா அப்படிங்கறது உங்களுக்கு 10-20 நாட்கள் வரைக்குமே அந்த பயிருக்கு எப்பப்ப எல்லாம் தலைச்சத்து தேவையோ அப்ப எல்லாம் அந்த தலைச்சத்தை வந்து நானோ யூரியா கொடுத்துட்டு இருக்கும். அதனால விவசாயிகள் மேலுரத்திற்கு மாற்றாக மட்டும் நானோ யூரியாவையும் நானோ டிஏபியையும் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இன்னொன்னு, இந்த நானோ யூரியாவையும் நானோ டிஏபியும் எனக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாது, எங்க வாங்குறதுனே தெரியாது அப்படின்னாலும், நம்மளுடைய இஃப்கோ நிறுவனத்துல கள அலுவலர்களும் இருக்காங்க, உதவி கள அலுவலர்களும் இருக்காங்க. நீங்க வழக்கமா கிடைக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களையும் மற்றது தனியார் உரக்கடைகள்லையும் இஃப்கோ நிறுவனத்துடைய கள அலுவலர்கள் பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு செயல் விளக்கத்திடல் பண்ணி தரணும், எப்படி இருக்குன்னு நான் வந்து ஃபீல்டுல ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு நான் மாறிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செயல் விளக்கமும் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல 5000க்கும் மேல நேரடியா விவசாயிகளோட வயல்லையே போய் அவங்களுக்கு செயல் விளக்கம் பண்ணி இதையுடைய ரிசல்ட், அதாவது கடைசியா உங்களுக்கு எவ்வளவு மகசூல் வந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுடைய கள அலுவலர்கள் வந்து விவசாயிகளுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. அதனால விவசாயிகள் இந்த மேலுரத்திற்கு மாற்றாக நானோ உரங்களை பயன்படுத்தணும். இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம், ஆனா நம்ம எவ்வளவுதான் உரம் போட்டாலும் பயிர் வந்து எடுத்துக்க கூடிய தன்மையவே இழந்துட்டு இருக்கு. அப்ப பயிர் எடுத்துக்க கூடிய தன்மையை ஏன் இழக்குதுன்னா, நம்ம மண் வளம் வந்து அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு இருக்கு. நம்ம கண்டினியூஸா தொடர்ந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணுல உள்ள நுண்ணுயிரிகளை வந்து நம்ம இழந்துட்டு இருக்கோம். மண்ணுல முன்னெல்லாம் எடுத்து மண்ணை தோண்டினாவே அப்படியே மண்புழு வந்து விழுகும். இப்ப மண்புழுவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நமக்கு கஷ்டமா இருக்கு, அந்த அளவுக்கு மண்ணுல உள்ள சின்ன சின்ன உயிரினங்களை நமக்கே தெரியாம இழந்துட்டு வரோம். அந்த உயிரினங்கள் எல்லாமே நம்ம பயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள். அதை எல்லாத்தையும் நம்ம திரும்ப

0: கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது இந்த உயிர் உரங்களையும் மாற்று உரங்களான நானோ உரங்களையும் பயன்படுத்தினா நம்மளுடைய விவசாயத்தின் நிலைமையை வந்து அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் போது ஒரு நீடித்த நிலையான விவசாயத்தை நம்ம பண்ணும்போது தான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழி வந்து நம்ம கொடுக்க முடியும். நம்ம இப்போ செய்கிற விவசாயத்தில் கொஞ்சமாவது மாற்றம் தந்தாதான் அடுத்த வர்ற தலைமுறைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு அவங்களால சாப்பிட முடியும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இங்க இப்ப கடைசியா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மூலம் நம்ம ஃபர்ஸ்ட் உயிர் உரங்கள்ல ஆரம்பிச்சு கொஞ்சமா ரசாயன உரங்களை பயன்படுத்தி சொட்டு நீர் உரங்களையும் பயன்படுத்தலாம். மற்றது இந்த நானோ உரங்களையும் பயன்படுத்தி 25-50% வரைக்கும் நம்மளுடைய ரசாயன உரங்களை தவிர்த்து ஒரு நஞ்சில்லா விவசாயத்தை நீங்க பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சமாவது நம்மளுடைய ரசாயன உரங்களை குறைச்சிக்கிட்டாதான் அது ஒரு நல்ல உணவளிக்கும் நிலமா அமையும். ஏன்னா இன்னையோட விவசாயம் வந்து முடிஞ்சு போறது கிடையாது. இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய தட்டுப்பாடு ஏற்படுது. திடீர்னு தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுது, உர தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த மாதிரி பல விதமான தட்டுப்பாடுகள் வந்து விவசாயத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே தான் வரும். இந்த மாதிரி பல விதமான இடர்பாடுகள் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல நம்மனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மண்ணை எவ்வளவு தூரம் பாதுகாக்கிறோம் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம். நீங்க சொட்டு நீர் உரங்கள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணீருடைய அளவு வந்து ரொம்பவே கம்மியா தான் தேவைப்படும். அப்ப தண்ணி கம்மியா இருக்க இடத்துல வந்து நம்ம சொட்டு நீர் உரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த உயிர் உரத்தை எப்ப பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, என் மண் வளத்தை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உயிர் உரத்தையும் நானோ உரத்தையும் கண்டிப்பா பயன்படுத்துங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட.
1: என்ன பொண்ணி, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தி சென்னை இஃப்கோ கள அலுவலர் ஜே ஜே அபிநயா அவங்க சொன்ன தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுல்ல?
2: ஆமா மருதாணி, விவசாயிகள் அத்தனை பேருக்கும் இந்த விவரங்கள் நல்ல ஊன்றுகோலா இருக்கும். அதுலயும் எனக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதா அமைஞ்சிருக்கு. பாரு, இனிமே பாரு, இந்த முறையில உரங்களை எங்க பயிர்களுக்கெல்லாம் போட்டு நாங்க எதிர்பார்த்த விளைச்சலை எங்க வயல்ல நான் எடுக்க போறேன்.
1: நல்லது புள்ள, இப்படி விவரம் அறிஞ்சு விவசாயம் பார்த்தாலே போதும், களத்து மேடு எல்லாம் நெல் மணிகளாக நிறைஞ்சு இருக்கும்.
2: ரொம்ப சரியா சொன்ன மருதாணி. இனி எப்படி விவசாய கூட்டத்துக்கு போனாலும் என்னையும் மறக்காம கூட்டிட்டு போபுள்ள.
1: நிச்சயமா, விவசாயத்துல ஒற்றுமத மூலதனம். அப்ப நாம புறப்படலாமா? லட்சுமி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், வாப்புள்ள போவோம்.
2: சரி மருதாணி, வா போவோமா?
3: பண்ணையில் தழைச்சத்து

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பாரம்பரிய விவசாயத்தில் மரபு தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்திய விவசாயம் என்பது பல நூற்றாண்டுகளாக இயற்கை சுற்றுச்சூழலுடன் ஒன்றிய முறைகளை பின்பற்றியே மேற்கொள்ளப்படுகிறது. நவீன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் கிடைப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மரபு தொழில்நுட்ப அறிவு என்பது இந்திய விவசாயத்தில் பெரும் பகுதியாக இருந்து வருகிறது. இது உள்ளூர் வேளாண் காலநிலைகளின் கீழ் தொடர்ச்சியான கள அனுபவம் பெற்று தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு பயன்படுத்தப்படும் அறிவு திறனாகும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில், குறிப்பாக மதுரை வட்டாரத்தில், மண்வள மேலாண்மை, நீரின் தர மேலாண்மை, வானிலை கணிப்பு, பயிர் உற்பத்தி, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் அறுவடைக்கு பிந்தைய செயல்களில் மரபு தொழில்நுட்ப அறிவு தொடர்ந்து பயன்படுத்தப்படுகின்றன. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஏற்றவாறு அமைகின்றன. இந்திய விவசாயத்தில் மரபு தொழில்நுட்ப அறிவின் வரலாற்று சூழல் அறியும் பொருட்டு மிக முக்கியமான 20 மரபு தொழில்நுட்ப அறிவை மதிப்பீடு செய்யும் வகையில் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மண்வள மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆட்டுக்கிடாய் என்பது வயல்களில் செம்மறி ஆடுகளை அடைத்து வைத்தல் ஆகும். கிடை போடுவதற்கு முன்னும் பின்னும் மேற்கொள்ளப்பட்ட மண் பகுப்பாய்வில் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பது கண்டறியப்பட்டது. மேலும் செம்மறி ஆட்டின் சாணம் மற்றும் சிறுநீர் மூலமாக மண்ணின் வளம் மேம்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. பலதானிய பசுமை உரம் பற்றி தெரிந்து கொள்வோம். சிறுதானியங்கள் மற்றும் பயறு வகைகளை கலப்பு பயிர்

0: ஆக விதைத்து அவை பூக்கும் பருவத்திற்கு முன்பே நிலத்தில் மடக்கி உழுவதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்தான NPK வளம் அதிகரிப்பது கண்டறியப்பட்டது. எள் அதிக அளவில் தழைச்சத்தை உறிஞ்சும் பயிர் என்பதை மண் ஆய்வுகள் உறுதி செய்கின்றன. எனவே எள் சாகுபடிக்கு பிறகு இழந்த மண் வளத்தை மீட்டெடுப்பது அவசியமாகும். நிலத்தில் ஆடு திண்டா பாலை செடி வளர்ந்தால் அது அந்த மண்ணின் வளம் குறைவாக உள்ளது என்பதை காட்டும் அறிகுறியாகும். நெல்லி மரக்கட்டைகளை ஊற வைப்பதன் மூலம் பாசன நீரில் உள்ள உப்புத்தன்மை குறைந்துள்ளதை மின்கடத்து திறன் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டது. தேமோர் கரைசல் பற்றி தெரிந்து கொள்வோம். தேங்காய்பால் மற்றும் மோர் கலவையை புளிக்க வைத்து பயிர்களின் மேல் தெளிப்பதன் மூலம் பூக்கள் உதிர்வதை குறைத்து நல்ல விளைச்சல் பெறலாம். மூலிகை பூச்சி விரட்டி பற்றி தெரிந்து கொள்வோம். துளசி, வேப்பிலை, எருக்கு, கற்றாழை, புங்க இலை, நொச்சி இலை ஆகிய இலைகளை மாட்டு கோமயத்தில் 15 நாள் ஊற வைத்து தயாரிக்கப்பட்ட கரைசலை கள மதிப்பீட்டில் வெண்டை செடிகளில் தெளித்ததன் விளைவாக தத்துப்பூச்சி, பழத்துளைப்பான் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தது. வரட்டியை எரித்து கிடைக்கும் சாம்பலை பயிர்களின் மேல் தூவுவது பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு பாரம்பரிய முறையாகும். ஆமணக்கு புண்ணாக்கு பொறி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆமணக்கு புண்ணாக்கு, வெல்லம், புளித்த தயிர் ஆகியவற்றை கலந்து தயாரிப்பது ஆமணக்கு புண்ணாக்கு பொறியாகும். கள மதிப்பீட்டில் தென்னை மரங்களின் அருகில் வைப்பதன் மூலம் காண்டாமிருக வண்டு மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடிகிறது. எலிகளை கட்டுப்படுத்தும் பொறி. ஊற வைத்த மக்காச்சோளத்தை சிமெண்டுடன் கலந்து வைப்பது வயல் எலிகளை கட்டுப்படுத்த உதவும் ஒரு எளிய முறையாகும். பழங்களை பழுக்க வைக்கும் முறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். சணல் மூட்டைகளில் வைக்கப்பட்ட மாங்காய்கள் அதிலிருந்து இயற்கையாகவே வெளிப்படும் எத்திலீன் வாயு மூலம் விரைவில் பழுத்துவிடும். தூப புகை காட்டப்பட்ட வாழைக்காய்கள் 24 மணி நேரத்திற்குள் பழுத்து பழமாக மாறிவிடும். மூங்கில் மற்றும் நெல் வைக்கோல் கட்டமைப்புகளில் சேமிக்கப்பட்ட வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு அழுகாமல் இருக்கும். செம்மண் பூசப்பட்ட துவரை, விளக்கெண்ணெய் தடவப்பட்ட கருப்பு உளுந்து ஆகியவை பூச்சி தாக்குதலின்றி நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்கலாம். தேங்காய் எண்ணெயை தெளிய வைத்தல் எப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம். செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு வெள்ளக்கட்டியை போடுவதன் மூலம் மண்டல் விரைவில் அடியில் தங்கிவிடும். பாரம்பரிய விவசாய நடைமுறைகளின் செயல்திறன் பற்றிய குறிப்பிடத்தக்க நுண்ணறிவுகளை மண்வளம், நீரின் தரம், பயிர் உற்பத்தி, பூச்சி கட்டுப்பாடு, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை ஆகியவற்றில் வழங்கியுள்ளது. நவீன விவசாய நடைமுறைகளுடன் அறிவியல் ரீதியாக சரிபார்க்கப்பட்ட மரபு தொழில்நுட்ப நடைமுறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் உற்பத்தி செலவை குறைத்து நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பதுடன் தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி நம் பாரம்பரிய அறிவை பாதுகாக்க முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

நேயர்கள் கற்றுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் 2:30. இது பூங்கோற்று. பூங்கோற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதலாவதாக பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடல் விளம்பரம் இருக்கு. முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரமண கோகுலா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கான பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு. எல்லா பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா பழனி பாரதி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. முதல் பாடலை பாடியிருக்கக்கூடிய நேர்கள் பாடகர்கள் யார் யார் அப்படின்னா சுனிதா, உபபத்ரஷ்தா, ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் வந்து இணைந்து பாடிய பாடல் தான் முதலாவது பாடலாக வளம் இருக்குது. இது வந்து பாடல்

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: உங்கள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 2:37:38. பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. முதலாவதாக இன்னைக்கு பூங்கொத்து நிகழ்ச்சியில் பத்ரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2001 வெளியானது. இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா PA அருண் பிரசாத் அவர் தான் வந்து இயக்கியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா தம்முடு அப்படிங்கிற தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்காக வளமிருந்தது. இந்த படத்தில் விஜய், பூமிகா, மோனல் ஆகியோர் வந்து முதன்மை கதாபாத்திரத்திலையும், விவேக், ரியாஸ் கான், புபீந்தர் சிங், கிட்டி, மலேசியா வாசுதேவன், தாமு, சஞ்சீவ் வெங்கட், அனுமோகன், கசான் கான், கொட்டாச்சி, பாண்டு ஆகியோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணை

0: பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

பத்ரி திரைப்படத்திலிருந்து வளம் வந்த அந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருந்தார் சங்கர் மகாதேவன். நேற்று நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பஞ்சதந்திரம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம் வர இருக்கு. இந்த பாடலுக்கு இசை தேவா, பாடல்களுக்கு வரிகள் தந்தவர் வைரமுத்து. இந்த பாடலை பாடியிருந்தனர் மனு மற்றும் ஹரிணி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: நேர்கள் கவனத்திற்கு, இன்று மாலை 3 மணிக்கு கச்சவேல் கலக்கல் பாடல்கள். இன்றைக்கு கச்சவேல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விரும்பமான பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விரும்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு நீங்கள் டைப் செய்து அனுப்பி வைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். பூங்கொத்து நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் அவர்கள் பாடிய பாடல் இதோ.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம், இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0043-42-24-40 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க நாயக்கன் கொட்டாய் புதூர் பகுதியிலிருந்து, வள்ளல் வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகியுள்ளது.
2: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் பாண்டிய நகர்லிருந்து சத்யா, பாஸ்கர், தர்ஷன், ரோஹித் எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. கும்கி திரைப்படத்தில் இருந்து

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகள் மாற்றம். 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இறுதியாண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்

டிக்கெட்டுடன் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் 30. விண்ணப்பிக்க www.xwell.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேர்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சிவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு கவுந்தபாடி பகுதியிலிருந்து மோகன், காயத்ரி, சஞ்சீவ், கங்காதரன், சூர்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க அன்பு திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: நீர்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. கட்சவியல் கலக்கல் பாடல் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஷகீலா, நாமக்கல் பகுதியிலிருந்து, சூரிய வம்சம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 3:30. கலக்கல் பாடல் நிகழ்ச்சி நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0-43-42-24-40-30 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தருமபுரியிலிருந்து ரேகா, வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு. தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான, வசதியான, குறைந்த கட்டண தங்குமிடம். இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தர்மபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில், தர்மபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.tholi.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும், 97 91 17 19 31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: செவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கீரைப்பட்டியில் இருந்து சையத். சந்தைக்கு வந்த கிளி என்ற திரைப்படத்தில் இருந்து

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: வீல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தருமபுரி பகுதியிலிருந்து சசிகலா, சில்லனு ஒரு காதல் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் பகுதியிலிருந்து செண்பகம், கில்லி திரைப்படத்திலிருந்து.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய கட்செவியல் கலக்கல் பாடல்கள்.
1: வழங்கும் கட் செவியல் கலைக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொள்ளுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேர்களே, இன்றைய விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய குறிப்புகளோடு உங்களோடு பேசக்கூடிய ஆர்வத்தோட நாங்கள் அறிவிப்பாளர் நான் ஸ்டீஃபன் ராஜ்
2: மற்றும் ஞானம் ஆகியோர் இணைப்பில் இருக்கோம். வணக்கம் ஸ்டீஃபன்.
0: வணக்கம் ஞானம்.
2: இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய குறிப்புகளோட நேயர்களுக்காக வந்திருக்கோம்.
0: ஆமாம்,
2: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3-4 குறிப்பு வச்சுருக்கீங்க, நான் ஒரு 3-4 குறிப்பு வச்சுருக்கேன். எப்படி எல்லாத்தையும் இன்றைக்கி சொல்லி முடிச்சிருவோமான்றது தான் சந்தேகமாக இருக்குது.
0: இல்லை, நம்ம நேயர்களுக்கான அந்த எப்படி சொல்கிறது, அந்த அறிவி பசிக்கான உணவு வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு அவங்களும் தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல் வந்து புதிய நேர்கள் பங்கெடுக்க 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களுக்கும்,
2: மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 அப்படிங்கிற எண்ணிற்கும், 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாரம் கழித்து தான் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும். ஒருவேளை இப்போ இந்த ஒரு வாரம் பங்கேற்ற யாராவது நீங்கள் இன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இணைப்பு வந்து கண்டிப்பாக நாங்கள் துண்டிச்சிருவோம் அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே நம்ம நேயர்களுக்கு சொல்லிக்கிறோம். அதனால் ஒரு வாரம் கழித்து நேயர்கள் பங்கேற்கலாம்.
0: இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து முதலாவதாக ஞான நம்ம எதை பற்றி இன்றைக்கி முதல்ல சொல்ல போகிறோம்?
2: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லிடுறேன். தொடர்ந்து இப்போ நீங்கள் செய்தித்தாள்கள்லையோ இல்லை செய்திகளையோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்வியை வந்து உடனடியாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான,
0: அதாவது
2: எளிமையான கேள்வி தான் கொண்டு வந்து,
0: அதாவது பரிசு பாடல் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும்.
2: வந்த உடனே நீங்க பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்க தினசரி செய்தித்தாளையோ இல்ல செய்திகளையோ பார்த்துட்டு இருக்கவரா இருக்கணும்.
0: சரிங்க, நம்ம நிகழ்ச்சி முதல் அழைப்பாடை சந்திப்போம்.

0: அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: பார்வேந்தன்.
0: பார்வேந்தன், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கூத்தலூர் கிராமத்துல இருந்து பேசுறேன்.
0: சரிங்க, எல்லாமே சரியா சொல்றீங்க, ஆனா அந்த ரேடியோ சவுண்டை மட்டும் ஏன் இங்கே குறைக்கவே மாட்டேன்றீங்க?
2: அவர் மறந்துட்டார்.
0: சரிங்க, கேக்குதுங்களா? உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
2: ஐயா, உங்களுக்கான குறிப்புகள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலைங்க ஐயா. ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை இது. முக்கியமான கடல் பகுதியை சூழ்ந்து இந்த எரிமலை வந்து இருப்பது. முக்கியமான குறிப்பு, இந்த மூன்று குறிப்புகளை வச்சு விடை சொல்ல முடியுமான்னு பாருங்க. எரிமலை பற்றின குறிப்பு கொடுத்துருக்கோம், ஆசிய கண்டத்தில், அதாவது நமது கண்டத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கடல் பகுதியில் இந்த எரிமலை வந்து இருக்குது.
0: கண்டுபிடிச்சிங்களா? பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி இந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். மூச்சு காத்த மட்டும் பலமாக கொடுக்குறீங்க, பரவாயில்ல. இனிப்பில் இந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பாளர், அன்பு வணக்கம். பரவாயில்லைங்க, இன்னைக்கு சொன்ன உடனே வந்து எல்லாரும் செய்தித்தாளையும் தொலைக்காட்சியும் பார்க்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன குறிப்பாக இருக்கும், அதுவும் தொடர்ந்து வரும்னு வர ஞானம் சொல்லியிருக்கதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பட இருக்காங்க. நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பாளர் சந்திப்போம், அன்பு வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் எங்கே பேசுறீங்க?
2: கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க சொல்ற பதில் சரிதான், ஆனா அது
0: சரியான
2: பதத்தில் சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா பரிசு பாடல் கொடுத்துறோம். இந்தோனேஷியால இருக்கு, கரெக்டா சொல்றீங்க.
0: அந்த எரிமலை பேரை வந்து சரியா,
2: எரிமலை பேரை கொஞ்சம் தெளிவா கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அணக்கடக் கிரகடாவு அப்படின்னு சொல்றீங்களா? சரி, கிரகதாவோ அப்படிங்கறதா அந்த எரிமலையோட பேரு. அதாவது இந்த செய்தித்தாள்லாம் வருது அப்படின்ற குறிப்பு சொல்ற உடனே நம்மளுடைய அருள் வந்து சரியா பதில் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு வந்து என்ன பரிசு பாடல் கொடுக்கலாம்?
0: இணைப்பு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க, கொஞ்சம் சரியா நடத்துல சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு என்ன பரிசு பாடல் கொடுக்கலாம்? சொல்லுங்க. கடலோர கவிதைகள். கடலோர கவிதைகள் படத்துல என்ன பாடலுங்க ஐயா? பொடிநடையா போறவரை பாடலுங்களா? சரிங்க, நிச்சயமா வந்து உங்களுக்கான பாடல் வந்து கொடுத்தலாம். இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி அருள். ஒரு விளம்பர வேலைக்கு பிறகு உங்களுக்கான பாடல் ஒழிக்கும். ஞானம் இப்போ வந்து அவர் சொன்னார் இல்லையா, அந்த எரிமலை,
2: அதாவது கடலோர கவிதைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் போச்சுன்னு நினைக்கிறேன். மதியம் நம்மளுடைய நிகழ்ச்சியில அவருக்கு ஒரு நல்ல பாடல் நம்மளே வந்து கூட கொடுத்துடலாம். அவர் ரஜினின்னு சொன்னாரு, காதல் ஒழித்தது, ஏதாவது ஒரு நல்ல ரஜினி பாடலே கூட கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிமலையை பற்றி நம்ம ஏன் குறிப்புகள் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த எரிமலை வந்து கிட்டத்தட்ட வெடிக்கும் தருவாயில் இருக்குது அப்படிங்கிறது வந்து செய்தித்தாள்களில் வந்துட்டுருக்கு. 19ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிமலை வந்து ஒரு தடவை வெடித்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மைல்களுக்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சத்தம் வந்து கேட்டதாக வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எரிமலை சத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலாற்றிலேயே பதிவு செய்யப்பட்ட மிக மிக அதிகமான சத்தம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த த ஸ்க்ரீம் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஓவியம் ஒன்று இருக்குது. அந்த ஓவியம் வந்து வரையப்படுவதற்கான ஒரு முக்கிய காரணியாக இந்த எரிமலை வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த எரிமலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 2 தீவுகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாவா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுமத்ரா. இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா தீவு தான். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய 2 தீவுகளுக்கு மத்தியில் தான் இது வந்து இருக்குது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அந்த வெடிப்பின் மிச்ச பகுதிகளிலேருந்து ஒரு புது தீவும் வந்து உருவாச்சு. அந்த தீவுக்கு பெயர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
0: தெரியலீங்களே,
2: அந்த தீவுக்கு பெயரே வந்து பார்த்திங்கன்னா கிரக்தோவின் குழந்தை, அனக்ரெக்டாவோ அப்படிங்கிறது தான் அந்த பெயரை சொன்னாங்க.
0: ஜாப்பனீஸ் அப்புறம் இந்த கொரியன் படம்லாம் பார்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருது.
2: எனக்கு ஜாப்பனீஸ் கொரியன் படம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் தெரியும்னு இல்லை, செய்தித்தாள்களில் அண்மை செய்தித்தாள்களில் ரெகுலராக படித்தவங்க இல்லை செய்திகளில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எரிமலை பற்றி தெரியும்.

0: அப்படின்றது தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற பகுதி பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிமலை இருக்குது அப்படிங்கிறதும் முக்கிய தகவல். கிரக்டாவோ அப்படிங்கிற அந்த எரிமலை, அந்த எரிமலையை சுற்றி இருக்க தீவுக்கும் வந்து கிரக்டாவோ அப்படிங்கிற பேர் தான் வழங்கப்பட்டிருக்கு. அதனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முதல் குறிப்பு கொடுத்தோம். அதற்கு வந்து சரியாக பதில் சொன்ன அரசு மரத்தூர் அருள் அவருக்கு ஒரு நல்ல பாடல் பரிசு பாடலாக கொடுத்துடலாம்.
1: நிச்சயமாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவருடைய பரிசு பாடல் வந்து ஒலிக்கும். நேரத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருங்க.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
8: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
10: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
13: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
12: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
10: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
8: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET, TNPSC Group 1 மற்றும் Group 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
6: முழங்கால்ல வலியா? மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
9: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை,

0: புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை திடம் நாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க நேர்களே. சரியாக வந்து பதிலை சொல்லி அருள் வந்து அவருடைய பரிசு பாடலை வந்து பெற்றுக்கிட்டாரு. அதே போல் நீங்களும் வந்து பரிசு பாடல் பெற விரும்பினால் நீங்களும் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கலாம். நிகழ்ச்சி நினைய புதிய நேர்கள் 0433 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கு அழைத்து பேசலாம்.
7: மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம்.
6: நிகழ்ச்சி நினைவு அடுத்த தலைப்பறை சந்திப்போம். அன்பு வணக்கம். மாலை வணக்கம் ஐயா. உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சரி நினைக்கிறேன். சரியான இடத்துல இருந்து பேசுங்க ஐயா.
8: உன்
6: பேர் யாருங்கிறது பேசுறீங்க?
8: ஈரோடு மாவட்டம் சந்தி வளையம் கைத்தறி ஜனநாதன்.
6: கைத்தறி ஜனநாதன் பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
8: கொடுங்க ஐயா.
6: இது வந்து ஒரு நகரம், பிரபலமான ஒரு நகரம். நம்ம இந்தியாவில் இல்லைங்கய்யா, வெளிநாட்டில் தான் இருக்கு. சோம் அப்படின்ற ஒரு நாணயத்தை தான் இந்த ஊரில் வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. பதில் தெரியுமா ஐயா உங்களுக்கு? முயற்சி பண்றீங்களா?
8: சிங்கப்பூர், ஆங்காங்.
6: சிங்கப்பூர், ஆங்காங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி. அது வந்து தவறான பதில். நீல்ஷனி மடு தலைப்பாளர், அன்பு வணக்கம்
9: ஐயா. வணக்கம் ஐயா.
6: வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? ஜெயசீலன்யா. குறிப்பு கேட்டீங்களா,
9: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா அது ரோம் நகரம் கிடையாது, வேற ஒரு நகரம்.
9: நன்றி
6: நன்றி. நீல் சோனி மடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
10: வாழ்க வளமுடன். சென்னம்துறை நாகசாமி பேசுறேங்க.
6: துரை பேசுறீங்க. துரையா, குறிப்பு கேட்டீங்களா?
10: கேட்டீங்கய்யா.
6: பதில் தெரியுமா?
10: எனக்கு ஒரு குறிப்பு
6: சொல்லுங்க. நினைச்சேன் உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, கலாச்சார ரீதியா இந்த நாட்டு வந்து முக்கியமான தலைநகரமா இருக்கும். அதாவது அந்த நாட்டுடைய முக்கியமான தலைநகரம், குறிப்பா இந்த கலாச்சாரங்கள்லாம் வந்து இங்க ரொம்ப வந்து அதிகமா வந்து கடைபிடிப்பாங்க. ரஷ்யான்றது நாடு. சப்போஸ் அந்த நாம் கேட்குறது ஒரு நகரம், நகரத்தோட பேர் தான் நீங்கள் சொல்லணும். அந்த நகரத்தோட பேர் சரியாக சொல்லுங்கள், அப்புறமா இது சரியாக தப்புறம் பார்க்கலாம். இல்லைங்க, ஆக்சுவலாக ரஷ்யான்றதே வந்து தவறான பதில் தான். நல்ல முயற்சி பண்ணீங்க துரையா. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
11: வணக்கம்.
6: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
11: கரியாமல் கிராமத்துலேருந்து மணி பேசுகிறேங்க.
6: மணி, குறிப்பெலாம் கேட்டிங்களா? மணி,
11: ஆ கேட்டுங்க.
6: ம்,
11: டெல்லியன்னு தான் நான்
6: டெல்லின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இல்லைங்களே, நான் முன்னாடியே சொன்னல, இது வந்து நம்ம இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். மணி, நல்லா முயற்சி பண்ணிங்க. ஆமாம்,
11: சரி,
6: நன்றி நன்றி மணி. நீல்ஷனி தமக்கு நீல்ஷனி மன தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
12: வணக்கம்.
6: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
12: பாலக்கோடுலேருந்து அன்பு பேசுகிறீங்க.
6: பாலக்கோடுலேருந்து அன்பு. அன்பு, சமீபத்தில் வந்தீங்களா? இந்த நகரத்தோட பெயர் வந்து புளிக்க வைக்கும் பாலை கடைவதற்கு பயன்படுத்தக்கூடிய துடுப்பின் பெயரால் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க.
12: சொல்லுங்க.
6: இல்லைங்க, நல்ல பக்கம் வந்திருக்கீங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் தான்.

0: நகரம் இருக்க நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சியில் நமக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். நன்றி.
1: என் பிள்ளை நியமடுத்த நேயர்
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருக்கு வந்து பேசுறீங்க? ரங்கசாமி ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா? விடை கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கேட்டுட்டு தான் இருக்கீங்க. விடை சொல்றீங்களா? குறிப்பு வேணுமா?
2: விடைய சொல்றேங்க.
1: சொல்லுங்க.
2: பிஸ்கட் நகரம்.
1: பிஸ்கட் நகரமா?
2: பிஸ்கட் நகரம்.
1: பிஸ்கட் நகரமா? என் காதுல பிஸ்கட் பிஸ்கட் மறுபடியும் மறுபடியும் மதியம் சாப்பிடாம விட்டது தப்பா போச்சு பாத்தீங்களா?
0: அதுவும் டீ சாப்பிடற அந்த டைம்ல வந்து.
2: ஆமா,
1: சரி. வெள்ளார் ரங்கசாமி ஐயா வந்து சரியான பதில் சொல்லிட்டாரா ஸ்டீபன்?
0: ஆமா, சரியான பதில வந்து சொல்லியிருக்காரு ஞானம் ஐயா. உங்களுக்கு பரிசு பாடல் என்ன பாடல் கொடுக்கலாம்
2: ஐயா? எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜேசுதாஸ் பாடிய பாடலுங்க ஐயா. கௌரி மனோகரி இடைக்கால பாடல் தான். அறிவு கூட சுருதி இல்லாமல் கதியில் பாடுது, கதி இல்லாமல் சுரங்கள் பாடுது அப்படிங்கிற ஒரு பாடல்.
0: படம் பேர் வந்து கௌரி மனோகரிங்களா?
2: கௌரி மனோகரி. அறிவு கூட அறிவு இல்லாமல் சுரங்கள் பாடுது அப்படின்னு ரெண்டு பேர் போட்டி போட்டு பாடுற பாடல்.
0: போட்டி போட்டுட்டு பாடக்கூடிய பாடல் வந்து

0: இந்த நாட்டிற்கும் நம்மளுடைய நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் வந்து சமீபத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. பல வரலாற்று அருங்காட்சியகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரத்தில் அமைந்திருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவின் மிகப்பெரிய மைதானம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னர் இந்த பிஸ்கேக் அப்படிங்கிற நகரத்திற்கு இதற்கு முன்பாக இருந்த பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1926 வரை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்பெக் அப்படின்னு இந்த நகரத்தை வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. அதற்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1926லேருந்து 1991 வரை வந்து பார்த்திங்கன்னா பிரூன்ஸ் அப்படிங்கிற பெயரில் இந்த நகரம் அழைக்கப்பட்டது. இப்போது அழைக்கப்படக்கூடிய அந்த பிஸ்கெக் அப்படிங்கிற பெயர் வந்து 1991லிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிர்கிஸ்தான் நாட்டினுடைய தலைநகரமாகவும் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நகரமாகவும் பிஸ்கெக் இந்த நகரம் தான் வந்து இருக்குது. இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா சூய் பிராந்தியத்தின் தலைநகராகவும் உள்ளது. இப்போது இந்த நகரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் செய்தித்தாள்கள் படித்தவங்களுக்கு இந்த நகரத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்ன காரணம் அப்படின்னா உலக நாடோடி விளையாட்டு போட்டிகள் வந்து இப்போது அங்கே நடைபெற்றுருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த குறிப்பை கொடுத்தோம். அந்த சரியான விடையை சொன்ன ரங்கசாமி ஐயா அவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் விரும்பி கேட்ட பாடல் வளம் வருது.
1: அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளியர்களே, விளம்பர இடைவெளி பிறகு அவருடைய பரிசு பாடல் ஒலிக்கும்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் September 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
11: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
5: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் நாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க. நேர்களே, சரியா வந்து பதில சொல்லி வெள்ளார் பகுதியை சேர்ந்த ரங்கசாமி வந்து அவருடைய பரிசு பாடல் வந்து வாங்கியிருந்தாரு. நீங்களும் பரிசு பாடல் வாங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சரியான, அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகளுக்கு சரியான விடையை சொல்லி பாடல் வந்து பெறலாம். நிகழ்ச்சி நீ மடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
10: ரகுபதி ஐயா, உங்களுக்கு குறிப்புகள் கொடுத்துடலாமா? உங்களுக்கான குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புவியியல் துறையை சேர்ந்தவர். 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா நமது நாட்டை சேர்ந்த புவியியலாளர் அல்ல. 16வது நூற்றாண்டை சேர்ந்தவருங்க ஐயா.
9: நன்றி. நிகழ்ச்சி நிமிக்கே நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
11: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
10: கோபால் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
9: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: விலாசமான அங்க கேக்குறோம், உங்க பேர் மட்டும் சொல்லுங்க பாப்போம். மணி உங்க பேர். சரி, உங்க பேர், ஊர் பேர் மட்டும் சொல்லுங்க. விலாசம்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, உங்க குறிப்புகள் கேட்டீங்களா? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
12: பாப்பாரப்பட்டியிலிருந்து
9: நவீன், நீங்க வந்து 7 நாள் ஆயிடுச்சுங்களா?
12: 2 வாரம்
9: ஆயிடுச்சா? இல்லையே, நானே உங்களை ஜெயிக்க வச்சிருக்கேன்.
10: நவீன், குறிப்பு

0: கேட்டீங்களா
1: சார்? கேட்டோம் சார். எனக்கு இது ஆசிரியர் கண் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, இருந்தாலும் சொல்ற கேளுங்க.
0: சொல்லுங்க.
1: காலமீன் புவியியல் வரலாறு எழுதியிருக்காரு. புவியியல் சம்பந்தமா நம்ம தமிழ்நாட்டுல நடந்த அரசர்களுடைய அந்த வணிகம் சம்பந்தமா அதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு.
2: இல்ல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர் பத்தி குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். நவீன் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
0: நீங்க வந்து நம்ம ஆசிய கண்டத்துக்குள்ள வந்துட்டீங்க.
2: ஆசிய கண்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு தோணுது.
1: சரிங்க சார்.
2: சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க. ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறவரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான்.
0: ஆமாம்.
2: ஆனால் அவர் இல்லை, நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க குறிப்புக்கான விடை. நேப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
0: நன்றி நவீன். நீல் சுனி மட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். அரசம்பட்டி காவகுட்டி தென் விவசாயி ஏ முருகன்.
2: முருகன் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கொஞ்சம் வெயில்
2: சொல்றீங்க. அவருடைய பெயர் வந்து மெர்கட்டார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இவ்வளவு ஈஸியா ரெண்டு குறிப்புகள்லாம் பதில் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
0: உண்மைதான், அந்த அளவுக்கு வந்து புவியியல் வந்து ஆராய்ச்சி பண்றாரோ.
2: இல்ல இல்ல, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில பேப்பர்ல படிச்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க எடுத்தது எல்லாமே பேப்பர்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்துடும். சரி சரி, ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க முருகன் ஐயா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: கொஞ்சம்
3: நன்றிங்க.
2: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்மையில் செய்தித்தாள்களில் வந்து படிச்சிருந்தா இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இதுவும் வந்து அண்மையில் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு தகவல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் வந்து ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸ்டீவன்
0: சொல்லுங்க.
2: டோகோ அப்படிங்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை சேர்ந்த டோகோ அப்படிங்கிற நாடு. என்ன அப்படின்னா, புதிய உலக வரைபடத்தை வந்து இவங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் முன்மொழிந்திருக்காங்க.
0: சரிங்க.
2: அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை பற்றி எடுத்திருந்தோம். கிரெக்டஸ் மெரக்டேட்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புவியியலாளர். இப்போ நம்ம உலக வரைபடம் இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாம்.
2: அந்த உலக வரைபடத்தை நமக்கு அளித்ததற்கு அந்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெக்டஸ் மெரக்டேட்டர். அதாவது இப்போ வந்து ஐநா சபையில் அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறதுனால புதிய உலக வரைபடத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ நம்ம ஒரு பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த வரைபடத்தை பற்றின தகவல்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றின குறிப்புகள் எடுத்திருந்தோம். அந்த விடை வந்து சரியாக சொன்ன நம்ம முருகன் ஐயாவுக்காக அவர் விரும்பி கேட்ட பாடலை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமாக அவருடைய பாடல் வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஒலிக்க உள்ளது. ஞானம் பாடலை கேட்டு இணைந்திருங்க நேயர்களே.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேன். நேர்களே, சரியாக வந்து பதிலை சொல்லி கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த முருகன் அவர்கள் வந்து அவருடைய பரிசு பாடல் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இதே போல் நீங்களும் விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து குறிப்புகளை நல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான பதிலை சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பரிசு பாடலை பெறலாம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா
4: சந்திரசேகர் ஐயா? நலமா இருக்கோம். குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: மகிழ்ச்சி. எனக்கான இந்த குறிப்புகள் கொடுக்கறீங்களா ஐயா?
4: இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவைகள் சரணாலயம் ஐயா.
3: பறவைகள் சரணாலயம்
4: உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியாக இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு.
2: நன்றி சந்திரசேகர். நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம். இணைப்பிலிருக்கீங்க, பேசலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: இருக்கீங்க
5: வணக்கம்.
6: ஐயா, நாங்க மரிகன்பாளையம் ராமகாயிலிருந்து 1வது
4: முதுமலையில புலிகள் சரணாலயம் இருக்கு. நாம கேட்டிருக்கிறது வந்து ஒரு பறவைகள் சரணாலயம், அதுவும் வந்து இந்த ராம்சார் ராம்சார் நில தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சரணாலயத்தை பத்தி கேட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
7: ஐயா வணக்கம். இருவருக்கும் வணக்கம் ஐயா. நான் பாவோட பக்கம் வாழைத்தோட்டம் வாழைத்தோட்டம்

0: மாதிரி பேசுறேன் ஐயா, கொஞ்சம் இனிமே ஒரு குறிப்பு ஒன்று கொடுங்க ஐயா.
1: சின்ன மாதிரி ஐயா,
0: கொடுங்க ஐயா.
1: இப்போ நீங்க வந்து எத்தனை நாள் ஆகுது
0: ஐயா? செவ்வாய்க்கிழமை ஐயா, இன்னைக்கு புதன்கிழமை, 8 நாளைக்கு மேல தான் என்ன வரோம். நான் என்னுடைய இது வந்து வானொலியை ரொம்ப கடைபிடிக்கிறோம்.
1: ஓ சரி,
2: கடைபிடிக்கிறீங்க, கட்டுக்காப்பா இருக்கீங்க, சட்டத்திட்டங்களை மதிக்கிறேன்றீங்க.
1: இந்த மாதிரி ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகலீங்களே, 3ஆம் தேதி வந்திருக்கீங்க.
0: 8 நாள் தான் ஆகுது. நானு
1: இல்ல, 3ஆம் தேதி போன வாரம் வியாழக்கிழமை வந்திருக்கீங்க.
0: செவ்வாய்க்கிழமை வந்தேங்க ஐயா, இன்னைக்கு புதன்கிழமை.
1: இல்ல, போன வாரம் வியாழக்கிழமை வந்திருக்கீங்க. சரி, பதில் சொல்லுங்க பாப்போம்.
0: பார்வதி சரணாலயம்யா.
1: இல்ல, தவறான விடைங்க ஐயா. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றி. நிகழ்ச்சி மன தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: ஏரிக்கொடிப்பட்டியிலிருந்து ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அம்மா, விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ராஜேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு குறிப்பா. இந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 314 பறவைகள் இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. வண்டலூர் இல்லம்மா, நாங்க பறவைகள் சரணாலயம் கேட்டுட்டு இருக்கோம். நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்,
2: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம் ஐயா.
2: வணக்கம். செல்பவர் யார் இங்கிருந்து?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
2: தேன்மொழி குறிப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேங்க ஐயா. எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு வந்து இந்த தலம் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்கு.
4: ஜெயபிரகாஷ் நாராயண பறவைகள் சரணாலயம்
2: இல்லைங்களே, நல்ல பக்கம் வந்தீங்க, ஆனால் அது இல்லை.
4: நன்றிங்க ஐயா.
2: நன்றி நன்றி. நீங்கள் சொல்லி மடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கம்.
5: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து?
5: கே ராஜேஸ்வரிங்க.
2: கே ராஜேஸ்வரி? ஓ, நீங்க வேற ராஜேஸ்வரி, இப்பதான் இன்னொருத்தங்க பேசினாங்க. சொல்லுங்க ராஜேஸ்வரி.
5: ஹரியானாவில இருக்கீங்களா?
2: ஹரியானாவில இல்லைங்க. இல்ல.
5: சரிங்க, நன்றி.
2: நன்றி ராஜேஸ்வரி. நன்றி. நிகழ்ச்சி இந்தமைக்க நிகழ்ச்சி மன தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கங்கண்ணா.
2: ஐயா வணக்கம். அந்த ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்களேன்.
6: சேலம் மாவட்டம் குளத்தோலந்து பலகாட குரலாளங்க.
1: குருநாதன் ஐயா, நீங்க எப்பயுமே வரும்போது இந்த வானொலியினுடைய ஒலி அளவு ஜாஸ்தியாவே இருக்கு, அதை குறைங்க.
6: கம்மியா வச்சிருக்கேன்,
1: ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி, என்ன விடை சொல்றீங்களா இல்ல குறிப்பு வேணுமா?
6: விடை சொல்ற மாதிரி சரணாலயம் சிங்கப்பூர்.
1: இல்ல, நாங்க இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டோம், நீங்க சிங்கப்பூர் போயிட்டீங்களே. சரி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
2: அன்பு, வணக்கம்.
7: வணக்கம். டீன்ராம் தேங்காய் மரத்துக்கிட்ட.
2: ஐயா, அந்த வானொலி சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன்.
7: ஐயா, நான் வானொலி இருக்கிற இடத்துல இல்லைங்க, நான் மாடி இருக்கிறேன், மேலே தோற இருக்கிறேங்க.
2: அப்படிங்களா? ஆனால் நான் பேசுறது எனக்கு கேட்டுச்சு. பரவாயில்லைங்க. ராமையா, குறிப்பு கேட்டீங்களா? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: கேட்டேங்க ஐயா.
2: ஆ,
7: கிஜாடியா சரணாலயம்.
1: என்ன சரணாலயம்?
7: கிஜா.
1: ம்,
7: டியா.
1: டியா?
7: ஆ.
1: எந்த எந்த எங்க இருக்கு இந்த சரணாலயம்?
7: குஜராத்.
1: குஜராத்ல இருக்கா? சரி, கிஜா டியா இல்லைங்க ஐயா, கிஜா லியா. கிஜாலியா அப்படிங்கறதா சரியான விடை. சரி, நல்ல.
7: நானும் என்ன பண்ண சொல்லுங்க.
1: இல்ல, நீங்க டியான்னு சொன்னீங்க, லியா டியா ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கிஜாலியா பறவைகள் சரணாலயம் என்பது சரியான விடைங்க ஐயா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில வந்திருக்க காரணத்தினால பரிசு பாடல் வழங்க முடியாது, ஆனா அருமையான விடை சொன்னீங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன். தேங்காமரத்துப்பட்டி யாரு? தேங்காமரத்துல இருந்து பேசுறேன்.
1: தேங்காமரத்துப்பட்டியில இருந்து
2: சரணாலயம் குஜராத்ல இருக்கு. இதோட சிறப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்சார் பறவைகளும் நம்ம நிலம் சார்ந்த பறவைகளும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து வேடந்தங்கள் போனால் வந்து இந்த ஏரிக்காக வந்து நீர் சார்ந்த பறவைகள் தான் அதிகமாக வரும், நிலம் சார்ந்த பறவைகள் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து இரண்டு சார் பறவைகளையும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வெளிநாட்டிலும் இங்கே வந்து நிறைய பறவைகள் வந்து வந்துட்டு போகுது. குறிப்பாக இந்த சரணாலயத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 314 பறவை இனங்கள் வந்து காணப்படுதுங்களாம். குறிப்பாக இந்த பறவைகளை நேசிக்கக்கூடிய பறவை ஆர்வலர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் இது வந்து ஒரு சிறப்பான இடமா இருந்துட்டுருக்கு. சதுப்புக்காடுகள் பல கடல்வாழ் உயிரினங்களுக்கு முக்கிய வாழிடமாகவும் இந்த சரணாலயம் இருக்குது. குஜராத் ஜாம் நகரத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கிஜாலயா பறவைகள் சரணாலயம் வந்து அமைஞ்சிருக்கு. அரபிக்கடலுக்கு அருகாமையில் முக்கியமான ஈரநில பகுதியாக இந்த சரணாலயம் இருக்குது. இங்கே குறிப்பாக வந்து பிளிகன், ஃப்ளமிங்கோ, கொக்குகள், நாரைகள், வாத்துகள் வந்து காணப்படுது. இங்கே வந்து மரங்களில் மட்டும் இல்லாமல் தரையிலையும் தண்ணியிலையும் பல வகையான பறவைகளுடைய கூடுகளை பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு சில வாத்து இனங்கள் நீரில் மிதக்கக்கூடிய கூடுகளை வந்து இங்கே அமைச்சிட்டு போகுது அப்படின்றத வந்து இந்த சரணாலயத்துடைய சிறப்பாக இருந்துருக்கு. ஞானம்
1: ஃப்ளைட் டிக்கெட்டா ட்ரெயின் டிக்கெட்டா?
2: இப்போது இப்போ இருக்கிற வசதிக்கு

0: ட்ரெயின் டிக்கெட் தான்.
1: அப்போ எப்போ புக் பண்ணுறீங்க, எப்போ போகிறோம்?
0: விரைவில் சென்று வந்துடலாம்.
1: சரி, அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சொன்ன அந்த குறிப்புகள் வச்சு போய் இந்த சரணாலயம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வர அளவுக்கு அருமையான ஒரு சரணாலயத்தை வந்து கேள்வியாக கேட்டிங்க. நம்ம நேர் ஒருத்தரும் வந்து சரியான பதில் சொன்னார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் வந்ததுனால அவருக்கான பரிசு பாடல் வழங்க முடியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நேருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான்கு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது.
0: ஆமாம்,
1: கிரகத்தோவோ எரிமலை வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு நேர் சரியான விடை சொன்னார். அப்புறம் பிஷ்கேக் நகரம், அதை பற்றியும் ஒரு நேருக்கு சரியாக பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கினார். மெர்கதார் புவியியலாளர், அவரை பற்றின குறிப்புகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர் சரியாக விடை சொல்லி பரிசு பாடல் வாங்கினார். இப்போ வந்து கிஜாலியா பறவைகள் சரணாலயம், குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த சரணாலயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர் சரியாக விடை சொல்லிட்டார். ஆனால் பரிசு பாடல் வந்து நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் வந்ததுனால வழங்கப்பட முடியல. இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு சரியாக விடைகளை சொன்ன அந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். ஸ்டீஃபன்,
0: நிச்சயமாக நிகழ்ச்சி கலந்துகிட்ட அனைத்து நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொண்டே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி ஆலண்டி இடைநேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி தீவிர சிகிச்சை, இன்டென்சிவ் கேர், அதை பற்றி தான் பேச போகிறோம். இது கரெக்டான சமயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டெங்கு போன்ற சிக் கேசஸ் இந்த சீசனில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு நாங்களே 2 இல்லை 3 குழந்தைங்களை அட்மிட் பண்ணுறோம். இந்த இன்டென்சிவ் கேர் ஏன் தேவைப்படுது, அதில் என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும்? குழந்தைகள் தீவிர சிகிச்சை, பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை ரெண்டு இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிறது குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு. இப்போ டெங்கு மாதிரியான குழந்தைகள் வரும்பொழுது அவங்களுக்கு பல்ஸ் பிபி சில டைம் ட்ராப் ஆகும். அப்போது நம்ம குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாலே பத்தாது, அந்த பிபி பல்ஸ்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்கு சில இன்ஃபியூஷன்ஸ் போட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக தீவிர சிகிச்சை தேவை. நம்ம டெங்கு காய்ச்சலில் அழுக்கு நீர், தேவையில்லாத நீர், நம்ம தேர்ட் ஸ்பேஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம், அது நுரையீரலோட நுரையீரலை சுற்றி இருக்கிற பகுதிகளை சேரும்போது மூச்சு விட சிரமம் இருக்கும். அப்போ ஆக்சிஜன், அதுக்கும் மேலே ப்ரெஷரோட ஆக்சிஜன், நான் இன்வேசிவ் வென்டிலேஷன், இதெல்லாம் தேவைப்படலாம். அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லாமல் சளி இருமல் அதிகமாகி நிமோனியா காய்ச்சல், வீசிங், இந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கும் ஆக்சிஜன், இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரெஷரோட ஆக்சிஜன், இதெல்லாம் தேவைப்படும் போதும் தீவிர சிகிச்சை தேவைப்படும். நம்ம ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவு இப்போது குழந்தைங்களுக்கு இன்னும் பிடிச்சபடி ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஜங்கிள் தீம்டு இன்டென்சிவ் கேர், அங்கே உள்ளே போனாலே அவங்க மனசு லேசாகிடும். அந்த சுற்றி இருக்கிற பெயிண்டிங்ஸ், அந்த கர்டைன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது அவங்க உடம்பு சரியாகிறது இன்னும் சுலபமாக இருக்கும். இப்போது அட் ப்ரெசன்ட் என்னென்ன மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்குது, பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்குது. அதோட முக்கியமாக 24 மணி நேரமும் அங்கே இருந்து பார்த்துக்கிற டியூட்டி டாக்டர், அவங்களும் குழந்தைங்க டாக்டர் தான், அங்கேயே தங்கி பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் கன்சல்டன்ஸ் நிறைய பேர் இருக்கும், நாங்கள் மாற்றி அட்மிட் ஆகிற குழந்தைகளை போய் பார்த்துக்குறோம். வருடத்துக்கு 50-100 சிக்கான டெங்கு குழந்தைகள், அது இல்லாமல் இன்னும் ஒரு 50-100 நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இவங்களை நாங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ணி நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறோம். பச்சிளங்குழந்தைகள் ஐசியூலையும், குறைமாத குழந்தைகள், வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைகள், மேலும் சுகர் அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி குழந்தைகள், மூச்சு திணறல் நிறைய இருக்கிற குழந்தைகள், இன்ஃபெக்ஷன் வர குழந்தைகள், இந்த மாதிரி பலவிதமான வியாதிகள் இருக்க பச்சிளங்குழந்தைகளை நல்லபடியாக ட்ரீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். 1 கிலோ குழந்தைய கூட நாங்கள் ட்ரீட் பண்ணி அனுப்பியிருக்கோம். அந்த குழந்தை இப்போ ரிவ்யூ வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு எந்த எமர்ஜென்சி, எந்த பெரிய பிரச்சனைனாலும் டாக்டர் தீபக்ஸ் நியூபார்ன் சைல்ட் கேர் வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் இந்த நம்பர்

0: காண்டாக்ட் பண்ணுங்கள். 7339253818. 9 மணி வரைக்கும் எங்கள் புறநோயாளிகள் பிரிவு ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் எமர்ஜென்சி பிரிவு ICU 24 hours ரன் ஆகிட்டா இருக்கும். எப்போனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரலாம். மருத்துவர் நலனும் மக்கள் நலனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். உங்கள் குழந்தைக்கு அன்பு காட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை நம்பி வந்து நாங்கள் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குழந்தையோட உடல்நலம், மனநலம், சமூக நலம் எல்லாமே சீராக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை இன்னும் விரிவாக நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற ICU சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவும், குழந்தைகள் நலம் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தின் நேரம் 5:05.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: மாலை நேரம் மனதுக்கு இதமான நேரம். நாளின் பரபரப்பை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து இசையோடு நம் மனதை வருட செல்லும் நேரம் இது. இனிமையான பாடல்கள், இதமான நினைவுகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் என உங்கள் மாலை பொழுதை அழகாக்க வருகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வரது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமராய் வரிகளில் அரிஹரன் மற்றும் ஸ்ரீயா கோஷல் பாடிய பாடல் என்றென்றும் என்ற திரைப்படம். என்றென்றும் புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ராஜேஷ் முருகேஷன் இசையில் நேரம் திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.

0: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் ஒரு நாள் கூத்து என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: மாலை தின்ற நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வாகா திரைப்படத்தில் இருந்து.
2: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை பொழுதின் இனிமையும் இசையின் சுகத்தையும் ஒன்றாக தரும் நேரம். இசையோடு இணைந்திருங்கள். இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வருது. ஓமை கடவுளே என்ற திரைப்படத்திலிருந்து கதைகளோடு பேசும் உணர்வுகளை கதைப்போமா?

நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை ஒலிக்க வருது நிவாஷ் கே பிரசன்னா இசையில், கபிலன் பாடல் வரிகளில் 0 திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சி பாடல அடுத்த ஒழிக்க வரப்போது திருட்டு பயிலே 2 என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் சத்யபிரகாஷ் பாடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 5:50. நாளின் ஓட்டத்தில் ஒரு சின்ன ஓய்வு, மனதை வருடும் இசையோடு நினைவுகளை மலர செய்யும் இனிமை.

யான மாலை நேரம். உங்கள் மாலையை இசையால் நிரப்பிக் கொண்டு வருகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வருவது யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜய் வரிகளில் யாக்கை திரைப்படத்தில் இருந்து.

நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மரகத நாணயம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மாலை தென்றல் நிகழ்ச்சி. இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுபலட்சுமி. நேர்களினை கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நிகழ்ச்சியில்

0: காரண விநாயகரை தரிசிக்கலாம். கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் மத்தம்பாளையம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் மத்தம்பாளையத்திற்கு அருகில் இருந்த கிராம மக்கள் தங்கள் ஊரில் விநாயகர் கோவில் ஒன்றை எழுப்ப விரும்பினர். அதற்காக ஒரு சிற்பியிடம் விநாயகர் சிலையை செதுக்கி அதனை மாட்டு வண்டியில் ஏற்றி தங்கள் ஊருக்கு கொண்டு வந்தனர். வண்டி மத்தம்பாளையம் பகுதிக்கு அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக வண்டியின் அச்சு முறிந்தது. இதனால் சிலையை கீழே இறக்கி வைத்துவிட்டு வண்டியை பழுது பார்த்தனர். பழுது நீக்கிய பின் சிலையை மீண்டும் வண்டியில் ஏற்ற முயன்ற போது பல ஊர் மக்கள் சேர்ந்து முயன்றும் சிலையை கொஞ்சம் கூட அசைக்க முடியவில்லை. விநாயகர் ஏதோ ஒரு காரணத்திற்காக இதே இடத்தில் அமர விரும்புகிறார் என்பதை உணர்ந்த மக்கள் சிலை இருந்த இடத்திலேயே கோவிலை எழுப்பினர். இதனால் இவருக்கு காரண விநாயகர் என்று பெயர் வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இப்பகுதியில் சாலை அமைக்க திட்டமிட்ட போது இந்த விநாயகர் கோவில் சாலைக்கு இடையூறாக இருப்பதாக கூறி இதை இடிக்க ஒரு வெள்ளைக்கார அதிகாரி உத்தரவிட்டார். அன்று இரவு அந்த அதிகாரியின் கனவில் யானை கூட்டம் ஒன்று அவரை துரத்துவது போல் தோன்றியது. விழித்தெழுந்த அதிகாரி தன் தவறை உணர்ந்து கோவிலை இடிக்கும் முடிவை கைவிட்டு சாலையை வளைத்து அமைக்க உத்தரவிட்டார். இக்கோவிலின் தனி சிறப்புகள், பொதுவாக சிவன் கோவில்களில் மட்டுமே கருவறையின் எதிரே நந்தி பகவான் வீற்றிருப்பார். ஆனால் இந்த அரிய தலத்தில் கருவறைக்குள்ளேயே விநாயகரின் சிலைக்கு அருகிலேயே நந்தி தேவரும் வீற்றிருக்கிறார். இப்பகுதி மக்கள் விவசாயத்தை முதன்மையாக கொண்டதால் தங்கள் கால்நடைகளின் நல்வாழ்விற்காக நந்தியையும் சேர்த்து பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. இக்கோவில் வளாகத்தில் உள்ள முருகப்பெருமான் தனது தேவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காரண முருகன் என்ற திருநாமத்துடன் அருள்பாளிக்கிறார். மேலும் இங்கு அனுமனுக்கும் தனி சந்நிதி உள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா இக்கோவிலில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கருவறையில் விநாயகரின் அருகிலேயே நந்தி தேவர் வீற்றிருப்பதால் இப்பகுதி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் நிலங்களில் நல்ல விளைச்சல் வேண்டியும் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழவும் இக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகளை நடத்துகின்றனர். மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் இக்கோவில் அமைந்துள்ளதால் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குபவர்கள் தங்கள் வாகனங்களுக்கு திருஷ்டி கழியவும் விபத்துகளின்றி பயணம் அமையவும் இக்கோவிலுக்கு கொண்டு வந்து வாகன பூஜைகள் செய்து வழிபடுவதை முதன்மையாக கொண்டுள்ளனர். விநாயகருக்கு தேங்காய் உடைத்து பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். இக்கோவிலின் தினசரி வழிபாட்டு நேரங்கள் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. விசேஷ தினங்கள் பிரதோஷம் மற்றும் சங்கடஹார சதுர்த்தி போன்ற முக்கிய நாட்களில் மதியம் நடை சாத்தப்படாமல் தொடர்ந்து திறந்திருக்கும். நாமும் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி காரியம் கைகூட கோயம்புத்தூர் மாவட்டம் மத்தம்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காரண விநாயகரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோம், அருள் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: நேயர்களின் நினைவிற்கு 6:10 இசை மின்னல். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் பருத்தி மற்றும் தென்னை சாகுபடி குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவள்ளி கரட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி எஸ் சேகர் அவர்கள். நேயர்களை, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:05. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நாம் கேட்டு ரசிகரிப்பது இசை மின்னல். இசை மின்னல்ல முதல் பாடல் ஜீரோ திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா இசையில கபிலனின் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் இதோ.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
4: நெக்லே இசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் வழங்குற இருக்கு. டி இமான் இசையில மதன் கார்கி பாடல் வரிகள விஷால் ரத்லானி, சரண்யா சோபிநாத் இணைந்து பாடிய பாடல் மிருதன் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேரமான மணி 18 நிமிடம் கேட்டு கொண்டிருப்பது இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பென்சில் என்ற திரைப்படத்திற்காக தாமரையின் பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடிய பாடல் இதோ.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: இசைமின்னல் நிகழ்ச்சியை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:25 நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் சிவலிங்கா திரைப்படத்திற்காக எஸ் தமன் இசையில் விவேகா பாடல் வரிகளில் ராகுல் நம்பியார் பாடிய பாடல் இதோ.

நெர்லேண்டர்வு 7:25 வயல்வெளி. இன்று பருத்தி மற்றும் தென்னை சாகுபடி. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கரட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி எஸ் சேகர் அவரோட நேர்முகம்.

இன்றிரவு 8 மணிக்கு இளந்தென்றல், இன்று விளையாட்டு வினாடி வினாவாக இளந்தென்றல் நிகழ்ச்சி வளமிட இருக்கு நேர்களே. இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதிய

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக

0: மாநிலத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயல்சீமா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியின் பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையம் மற்றும் செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையத்தினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாந்துறை கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மோதிரங்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தையும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் பாவனாவும் சரிதாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தோமன் குமாரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கோகி ஒகாவாவை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:40.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சிகள் முதல் அறிவிப்பாக, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள செயல் நிறுவனத்தில் காலியாக உள்ள சீனியர் அசிஸ்டன்ட் என்ஜினியர், சீனியர் அசிஸ்டன்ட் அலுவலர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பிஇ மற்றும் பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது 32க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 300 ரூபாயும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 22/9/2026 அன்று கடைசி நாளாகும். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.nspcl.co.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி கிராம தபால் பணியாளர் GTS பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணிக்கு சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கோவை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் காலியாக உள்ள சுமார் 2095 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் வயது 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 100 ரூபாயும், பெண்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 21/9/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.indiapost.gov.in/gds-online-engagement என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி என்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆபிசர், அக்கவுண்ட்ஸ் ஆபிசர் உட்பட மொத்தம் 40 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பிஇ, பிடெக், எம்பிஏ மற்றும் சிஏ படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹1000 பொது பிரிவினரும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு எந்தவிதமான விண்ணப்ப கட்டணமும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 24/9/2026 அன்று கடைசி நாளாகும். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் மேலும் தகவல்கள் பெறவும் www.rfcl.co.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சாகித்ய அகாடமியில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி MDS, ஜூனியர் கிளர்க், பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், நூலக உதவியாளர், அசிஸ்டன்ட் எடிட்டர் உட்பட மொத்தம் 30 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, +2, ITI டிகிரி படித்திருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வயது 18 முதல் 50க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க www.sakithyacademy.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பங்களை தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த செக்ரட்டரி, சாகித்ய அகாடமி, ரவீந்திர பவன், 35 ஃபெரோசா ரோட், புதுடெல்லி 110001 என்ற முகவரிக்கு வருகின்ற 21/9/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் ₹1000, பெண்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ₹500 செலுத்த வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் காலியாக உள்ள பதிவறை எழுத்தர் பணியிடத்திற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 37 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது பிரிவு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளர்ச்சி பிரிவு, உதகமண்டலம் 643001 என்ற முகவரிக்கு வருகின்ற 29/9/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் இந்த பணி குறித்த தகவல்கள் பெறவும் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்யவும் www.nilgiris.nic.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில்

0: செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6:45. நேரலின் கவனத்திற்கு இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக வளம்பெற உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
4: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. வேலூர், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு வேலூர், மேலாத்தூரில் 6.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூர் 40.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.5 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 10.8 டிகிரி செல்சியஸ். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயலசீமா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 10/9/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 12/9/2026 அன்று மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 13/9/2026 அன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 14/9/2026 அன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். 9/9/2026 அன்று குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10/9/2026 முதல் 13/9/2026 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10/9/2026 மற்றும் 11/9/2026 ஆகிய நாட்களில் அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12/9/2026 மற்றும் 13/9/2026 ஆகிய நாட்களில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு

0: வசூலி செய்தாலும் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் நிலையத்தில் நேரம் மாலை 6:50.
2: இனி கேட்கலாம் அறிவிப்புகள். அறிவிப்புகளில் முதலாவதாக

0: நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழக கடத்தூர் செயற்பொறியாளர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ராமையன் அள்ளி, ஆர் கோபிநாதம்பட்டி, கடத்தூர் துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் நாளை ராமையன அள்ளி, சிந்தல்பாடி, பசுவாபுரம், காவேரிபுரம், தென்கரைக்கோட்டை, பூதநத்தம், பொம்பட்டி, நவலை, ஆண்டிப்பட்டி, ஜடயம்பட்டி, கர்த்தாங்குளம், ராமாபுரம், சுங்கர அள்ளி, ரேகட அள்ளி, கடத்தூர், சில்லார அள்ளி, தேக்கல் நாயக்கன அள்ளி, புது ரெட்டியூர், நல்ல குட்ல அள்ளி, புட்டி ரெட்டிப்பட்டி, மணியம்பாடி, ஒடசல்பாடி, ஒபிலி நாயக்கன அள்ளி, புளியம்பட்டி, கதிர் நாயக்கன அள்ளி, ராணி முகனூர், லிங்க நாயக்கன அள்ளி, மோட்டாங்குறிச்சி, நத்தமேடு ஆகிய கிராமங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னழுத்தம் செய்யப்பட உள்ளது. எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் நாளை உங்களுடைய மின் பணிகளை அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டுக் கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சர் தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை, எனவே பயிற்சியாளர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம். இணையவழியில் இந்த பயிற்சிகளை பெற விண்ணப்பிக்க வருகின்ற 16ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.cecc.in என்ற இணையதள முகவரியை காணலாம். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. டிஎன் ஸ்கில்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்கில்ஸ் 2026-27 மாவட்ட அளவிலான திறன் போட்டிகள் நடைபெற உள்ளன. 56 தொழிற்பிரிவுகளில் தனி நபராக இதற்கு பங்கேற்கலாம். 7 தொழிற்பிரிவுகளில் குழுவாக பங்கேற்கலாம். மாணவர்கள், பட்டதாரிகள், பட்ட மேற்படிப்பு மாணவர்கள், தொழிற்பயிற்சி நிலையம், தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் என பல்வேறு பிரிவினரும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்கலாம். 1-1-2003 அன்றும் அதற்கு பிறகும் பிறந்தவர்கள் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவர். குறிப்பிட்ட சில தொழிற்பிரிவுகளுக்கு 1-1-2006 அன்றும் அதற்கு பிறகு பிறந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவர். இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள வருகின்ற 15ஆம் தேதிக்குள் www.skillindiadigital.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய 043-42-28-80-99 என்ற எண்ணையோ 90-80-27-61-72 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் அறிவிப்புகள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: பக்தி இலக்கியங்கள்னு பார்க்குறோம். பக்தி இலக்கியத்தில் வந்து பக்தி மட்டும்தான் பார்க்கணுமா? பக்தியும் பார்க்கணும், மற்றதும் பார்க்கலாம். திருஞான சம்பந்தருடைய பாட்டு எடுத்திங்கன்னா 3000 பாட்டு நம்ம கிடச்சிருக்குங்கிறாங்க. இந்த 3000 பாட்டில் பக்தி இசை எல்லாம் போக சில விஷயம் இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான அனுபவிக்கிற தன்மை அவர்கிட்ட உண்டு. திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில். 5 நதிகள் காவிரியினுடைய கிளை நதிகள் ஒன்று சேர்ற இடம் அப்படி. ஐயாரப்பன் அவருக்கு பேர். அந்த ஊருக்குள்ளே திருஞான சம்பந்தர் போகிறார். அப்படி போகிறபோது அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா, சில ஊர் நுழையிற போதே நமக்கு இந்த ஊரினுடைய அழகு வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தெரியும். காற்று வரும், வாசனை வரும், சத்தம் கேட்கும், இதெல்லாம் உண்டு. அங்கே வந்து என்ன காட்சி இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம், ஒரு பக்கம் இசை, எல்லாம் நடக்குதான். இந்த அருமையான காட்சியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்குற போது ஒரு ஆச்சரியத்தையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, முழவுன்னு ஒரு கருவி உண்டுங்க அந்த காலத்தில். அது வாசித்தோம்னா சத்தம் எப்படி கேட்கும்னா, தும் தும் தும் தும்னு சத்தம் கேட்கும். இப்போ இந்த முழவு ஓசை கேட்குது. கேட்ட உடனே ஒரு 5-6 குரங்கு என்ன செய்து அங்கே உட்காந்துருந்தது, படபடன்றது அடித்து ஓடி மரத்து மேலே ஏறி உச்சியில் நின்றுக்கிட்டு இப்படி கையை இப்படி கண்ணுக்கிட்ட வச்சு ஆகாயத்தை பார்க்குதான். ஒரு பெண் குரங்கு. என்ன ஏன் பார்க்குதான்? மழை வரப்போதாக்குன்னு அது நினச்சிருந்துருக்கு பாவம். அதாவது பாருங்க, பெண் குரங்கு தான் பார்க்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் மழை வந்தோடனே ஆகா வடகத்தை காய போட்டு வந்தோமே அப்படிமாங்களே, ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் திடுக்குன்னு ஒரு யோசனை வரும். இந்த குரங்கு இப்படி வச்சு கையை வச்சு இப்படி பார்க்குதான். அப்போ நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது, குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுதான் நமக்கு மூத்தது. ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து அது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக கதவை திறக்காமல் சாவி ஓட்ட வழியை அங்கிட்டிருந்து பார்த்துருக்காரு. அது அங்கிட்டிருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு, இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு. இப்போ இந்த குரங்கு இப்படி ஏறி பார்த்த விஷயம் இருக்கு பாருங்க. இதை திருஞான சம்பந்தர் அப்படியே பாட்டில் பதிவு பண்ணுறாருங்க. எப்படி பதிவு பண்ணுறாருனா, முன்னாடி 2 வரி என்ன அழகாக இருக்கும்னா, நம்முடைய உடம்பில் கடைசி காலத்தில் மரணம் வருகிற போது தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இடையில மூச்சு இழுக்குமா. வாதம், பித்தம், சைத்தியம் அப்படிமாங்க 3. சைத்தியம்னா சளி, வரணும்னு பயப்பட வேண்டாம். வாதம் என்றால் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், பித்தம் அதே மாதிரி. இந்த 3 காரணமாக தான் நமக்கு வந்து நோயும் மரணமும் வரும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சளி வந்த உடனே கடைசியில் நெஞ்சுக்கு தொண்டைக்கு இழுக்குமா. அப்போ உயிர் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா, ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியன்னு கர்ணன் சொன்ன மாதிரி இருக்கிறப்ப, அப்படி நேரத்தில் அந்த ஐயாரப்பருடைய பேர் சொன்ன உடனே அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறார். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி. ஐமேலுந்தின்னா இந்த தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்கிற இடம் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் புலனைந்தும் பொறிகலங்க, 5 புலனும் ஒரு மாதிரி ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. என்ன பாருங்க, என்ன அழகுன்னு. அதாவது அங்கே வலம் வந்த மடவார்கள் நடனமாடுறாங்களாம், முழவதிர் தான். மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. இன்னைக்கு போனாலும் திருவையாறுக்குள்ள நம்ம போனவுடனே என்ன தெரியுமா, அதை அந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கணும்னு தோணும். அன்றைக்கி ஒருத்தர் போயிட்டு வந்து ஒருத்தர் கேட்டேன், திருவையார் போயிருந்தீங்களா, என்னங்க இப்படி கேட்டீங்க, அற்புதமான அல்வா அப்படின்னார். அது சரி, அவர் போய் ரசித்த விஷயத்தை அவர் சொல்கிறார். இதையும் நம்ம வச்சுக்கிறனோ, அல்வாவும் சாப்பிட்டுக்கிறனோ. இயற்கையை மட்டும் இல்லைங்க, பக்தியை பார்க்கிற போதும் அந்த காட்சிகளை நாம் நினைவிலே வைத்துக்கொள்வது அவசியம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

புலிகளில் நிலையத்தில் நேரம் 7:00. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பிரம்மன் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விவேகா வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் அனிதா குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

நேர்கள் மனம் விரும்பி ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 திரை இசை நிகழ்ச்சி. இன்றைய திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குட்டி திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் தாமரை வரிகளில் சாகர் சுமங்கா குரலில் யாரோ என் மனதை என தொடங்கும் பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேயர்களே, ஒழித்து பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை நிகழ்ச்சி. தொடர்வது மாவட்ட செய்தி மலர். கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
2: கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் துறையின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 5000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் வகையில் 100 மேற்பட்ட

0: பிரபல தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தன. முகாமின் நிறைவாக முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட 1500 வேலை நாடுனர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநில அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட அளவிலான வீரர்கள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காட்டு யானைகள் கிராம பகுதிக்குள் நுழைந்ததை அடுத்து விளைநிலங்களில் இருந்த தக்காளி, முட்டைக்கோசு உள்ளிட்ட பல்வேறு காய்கறி வகைகளை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் மாவட்ட கால்நடைத்துறை சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாய்கள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றது. இதில் 43 வகையான நாய்களில் 200 மேற்பட்டவை கலந்து கொண்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர மாநில எல்லையினை ஒட்டியுள்ள சிகரமானப்பள்ளி கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயி ஆனந்தன் என்பவர் தனது நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த 3 மாதத்தில் 5 மேற்பட்டோர் யானைகள் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து இந்த கிராம பகுதியில் உள்ள 200 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர், காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி யானைகள் ஊருக்குள் வருவதை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் பெண் விவசாயிகள் 100 ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் திருவிழாவினை நடத்தினர். கடந்த வாரம் நடைபெற்ற நெல் திருவிழாவில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் விதையில் இருந்து உருவான பயிர் வகைகளை கைகளில் சுமந்து கொண்டு கும்மி நடனமாடி வந்து நிகழ்வில் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட 21 டன் குட்கா பொருட்கள் அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், மாவட்டத்தில் நிரந்தரமாக உள்ள 9 சோதனை சாவடிகள் மற்றும் தற்காலிகமாக உள்ள 6 சோதனை சாவடிகளில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக 24 மணி நேர தொடர் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறினார். மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசின் சாதனைகள் குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நடப்பு ஆண்டுக்கான சிறந்த மாங்கனியாக பங்கனப்பள்ளி மற்றும் மல்கோவாவினை தேர்வு செய்து அதனை உற்பத்தி செய்த விவசாயிக்கு சிறந்த விவசாயிக்கான விருதினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைத்திருக்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மனுக்கள் வழங்குகின்ற பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஏற்பாட்டின் பேரில் முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தின் மூலமாக 15 வினாடிகளில் மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரமாக மனுக்களை வழங்கும் போது பொதுமக்களுக்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும், இதனை கருத்தில் கொண்டு 15 வினாடிகளில் மனுக்களை பதிவு செய்து உரிய அதிகாரிக்கு பார்வர்ட் செய்யும் வகையில் இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கடந்த வாரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு

0: களை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்கு உட்பட்ட 14 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான 3 ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10,783 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இதன் மூலம் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுர குமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தாா்.

இமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூன்று இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் ஏழு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள

0: சாய் கதம் இணையும். 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமத், ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டிருந்து இருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. வயல்வெளி
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் பருத்தி மற்றும் தென்னை சாகுபடி குறித்து விளக்குகிறார் சேலம்.

0: மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவள்ளி கரட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி எஸ் சேகர் அவர்கள். விவசாயிகளுக்கு உலக மக்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கக்கூடிய எல்நினோ தாக்கம் இன்று பெருமளவு இருக்கிறது. எல்நினோ காலம் என்று சொல்லலாம். அந்த காலத்திலும் தீராத தன்னுடைய விவசாய பணியை செய்து வருகிறார் விவசாயி. அவர் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவள்ளி கரட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி எஸ் சேகர் அவர்கள். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு உரையாடலாம். நீங்கள் ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: சரிங்க, இப்போ விவசாயம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பார்க்குறோம் எல்நினோ காலம் அப்படின்னா சொல்கிறாங்க. அதிகளவு வறட்சி ஏற்படும், மழை வந்து பெய்யற நேரத்தில் பெய்யாது, வெயில் அதிகமாக அடிக்கும். எந்த காலத்தில் எப்படி வெயில் அடிக்குன்னே சொல்ல முடியாது அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த எல்நினோ தாக்கம் அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்திலையும் விவசாயம் பண்ணினா பண்ணிட்டு வரீங்க, காட்டில் என்னென்ன பயிரெலாம் போட்டுருந்துருக்கீங்க?
1: இப்போ தற்சமயம் வந்து பருத்திங்க. பருத்திங்கிறத பருத்தி போட்டு இப்போ மழை இல்லாததுனால அந்த பூச்சி தொல்லைகள் அதிகம். அது மாவு பூச்சி, அந்த வெள்ளை பூச்சி, நாவாய் பூச்சின்ட்டு மூணு விதமான பூச்சிகள் வந்து தாக்குது. இப்போ நம்ம தண்ணி சாயந்தரமோ காலையில் நேரமோ கட்டின பின்னாடி வெயில் தாக்கம் அதிகம்னா மறுபடியும் அந்த பூச்சிங்க கீழே நிலப்பகுதியிலிருந்து செடி பகுதிக்கு ஏறிக்குது சாயந்தர டைமில், காலையில் டைமில். அந்த பூச்சி தாக்கத்தினால அதனுடைய உற்பத்தி திறன் வந்து ரொம்ப குறைய குறைச்சலாக இருக்குது.
0: பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ பருத்தி போடுறது சொல்லிங்க, எவ்வளோ ஏக்கர் போட்டு அரை ஏக்கரை போட்டிருக்கீங்க? எவ்வளோக்கு போட்டிருக்கீங்க?
1: இப்போ அரை ஏக்கர் போட்டிருக்கோம்.
0: அரை ஏக்கரை போட்டிருக்கீங்க. சரி, என்ன வகை? நிறைய வகை இருக்குது, நாட்டு பருத்தின்றாங்க, ஹைபிரிட்ன்றாங்க. நீங்கள் எந்த மாதிரி வகையை தேர்ந்தெடுத்து போடுறீங்க?
1: இப்போ இந்த பருத்தி வந்துட்டு பாகுபலி டூன்னு ரகம். இந்த ரகம் வந்து பஞ்சு ஜாஸ்தியாக இருக்கும், விதைகள் வந்து கம்மியாக இருக்கும். இது இப்போ தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணணுங்க. இப்போ மழை கம்மியாக இருக்கிறதுனால அதனுடைய உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
0: மண்ணுக்கேற்ற விளைச்சல், மண்ணுக்கேற்ற பயிர் அப்படின்னு சொல்லும்போது பருத்திக்கேற்ற மண்ணு தானே இது?
1: ஆ, பருத்திக்கேற்ற மண்ணு தான்.
0: என்ன வகையான மண்ணு?
1: மண்ணுன்னா செம்மண் கலந்த மண்.
0: சரிங்க. முன்னொரு காலத்தில் பார்க்குறோம் இந்த சேலம் மாவட்டம் நங்கவள்ளி பக்கம்லாம் விவசாயத்துக்கு பேர் போன ஒரு மண் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கு பேர் போன மற்றொரு இடம்னு கூட சொல்லலாம். விவசாயத்தறி இருக்க ஓட்டக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். உழைப்பால் உயர்ந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம் அந்த நங்கவள்ளி இருக்கும்போது. இப்போ விவசாய பணிகள்லாம் அதிகம் இல்லை, விவசாய நிலங்கள்லாம் தென்னந்தோப்பம் மாதிரி இருக்குது, மாந்தோப்பம் மாதிரி இருக்குது, எஸ்டேட்டாக மாதிரி இருக்குது. அப்படி மாறினாலும் நீங்கள் வந்து பருத்தி போட்டு பண்ணிட்டுருக்கீங்க, தென்னந்தோப்புனா வச்சுட்ருக்கீங்க. இதுக்கான பருத்தினா நடக்கூடிய காலம் எந்த காலம்? சரியான காலத்தில் பருத்தி நடுவீங்க?
1: சரியான காலம்னு பார்த்தீங்கன்னா ஆடி. ஆடி வந்து ஃபஸ்ட்லேயே செய்யலாம், இல்லைனா மாசி கடைசியாக, மாசி மாதத்தில் கடைசியாக. ஆறு மாதத்து பயிர் இது.
0: ஆறு மாதத்து பயிர் பருத்தி.
1: இப்போ அந்த சூழ்நிலை காரணமாக இப்போ பருத்தி போட்டிருக்கணும். நாங்கள் பழைய இதையே வச்சு மழை இல்லாத பற்றாக்குறை, தண்ணி இல்லாததுனால இந்த பழைய இதையே செஞ்சு அந்த மருந்து எல்லாம் தெளித்து பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இப்போ.
0: சரிங்க, அருமைங்க. இப்போ தண்ணியெல்லாம் எப்படி காட்டுவீங்க?
1: தண்ணினா நம்ம இப்போ வாரத்தில் மூணு தண்ணி கட்டணும்.
0: வாரத்தில் மூணு தண்ணி. சரி, களை எடுக்கிறதுலாம்?
1: களை எடுக்கிறது நம்ம கைகளை ஆளுங்களை வச்சு கைகளையாக அதை கொத்தி உரம் யூரியாலாம் பண்ணி அதை நடவு கொண்டு வரும், பயிர் கொண்டு வரும்.
0: இப்போ விவசாய பணிக்கு ஆட்கள்லாம் பயங்கர பற்றாக்குறையாக இருக்காங்க. எப்படி நீங்களே வீட்டில் இருக்கங்களே களை எடுத்துறீங்களா?
1: நாமளே காலை மாலை ரெண்டு டைமில் வந்துட்டு நம்மளே ஆளுங்க வரத்த வச்சு மீதியை நம்ம வேலையை நாம் பார்த்துக்கணும்.
0: இப்போ பருத்தி வந்து நட்டுறீங்க, வளர்ந்தது. இப்போ பூச்சி தாக்குதலாம் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க ஆரம்பத்தில். இது எப்படி வந்து அந்த பூச்சி வந்து ஒழிக்கிறீங்க? எப்படி அந்த பருத்தி வந்து வள வைக்கிறீங்க? அதோடைய ஒழிக்கிறது எப்படி?
1: பொழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அதுக்குன்னு ஒரு அந்த டானிக்கை இது மாதிரிலாம் அதுக்கு முன்னே வளர்ச்சிக்கு உண்டான இதை மருந்தை கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி பூச்சிக்கு உண்டான மருந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தான் ஓரளவு கட்டுப்படி ஆகுது. அப்படி தட்டுப்பாடு இல்லைனாலும் இந்த மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா பூச்சி தொல்லை அந்த கம்மியாக இருக்குது. மழை இல்லாததுனால இப்போ அந்த செடிங்களுடைய அந்த துளியெலாம் வருதுங்க இல்லையா, துளிர், அந்த துளிரை வந்து அந்த பூச்சிகள் சீக்கிரம் சாப்பிட்டுருது. அதனால் வந்துட்டு மகசூல் வந்து ரொம்ப குறையுது.
0: இப்போ செடியில் வந்து அந்த பருத்தி வந்து வரதுக்கு முன்னாடி அந்த காய் வந்து உருவாகும். அது உருவாகிறது எத்தனை நாளில் உருவாகுங்க செடியிலேருந்து?
1: கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 நாள் ஆகிடும்
0: அந்த காய் வந்துடுது.
1: 23 நாள், ஒரு 30 நாளுக்குள்ள அந்த பூந்தளிர் விட்டு வெளியில் வரும்போது அந்த பூவில் வந்து பூச்சி உழுவுறதுனால காயினுடைய பருமன் வந்து குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அளவு குறைஞ்ச உடனே அதனுடைய உற்பத்தி வந்து பருத்தியினுடைய தரம்

0: வந்து கெட்டு போகுது. அதில் அந்த பூச்சிக்கொல்லி, அந்த புழு இதெல்லாம், அந்த வண்டுங்கள்லாம் உள்ளே தாகிறதுனால பஞ்சியினுடைய தரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
1: பஞ்சியோட தரம் குறைவாக இருந்தால் குறைவான விலைக்கு தான் போகுது.
0: குறைவான விலைக்கு போகுது.
1: சரி, எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை காலம் வந்ததுமே அறுவடைலாம் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ அறுவடை பண்ணிட்டு உங்களோட சந்தை எங்கே? இங்கே இங்கே சேலத்துலேயே பண்ணுறீங்களா, நாங்கள் வெளியே இருக்கா, இல்லை ஈரோடு அந்த மாதிரி வெளியில் போகிறீங்க?
0: இங்கே லோக்கல் சந்தையும் வாரங்கண்ட ஞாயிற்றுக்கிழமையிலும் சந்தை பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் கொங்கனாபுரம் இதுக்கு கொண்டுட்டு போயிடுவோங்க, மில்லுக்கு.
1: கொங்கனாபுரம் தான் பெரிய சந்தை தேரியாவில்.
0: ஆமாம், பருத்திக்கு கொங்கனாபுரம் அதிகம் இது.
1: தருமபுரி கட்டி, கிருஷ்ணகிரி கட்டி, சேலம் கட்டி எல்லாம் பருத்தி எல்லாம் இங்கே தான் எடுத்து.
0: கொங்கனாபுரம் தான், கொங்கனாபுரம் தான். அங்கே மில்லுங்களில் கொண்டு போனோம்னா இங்கே ஒரு கிலோவுக்கு 10 ரூபா 5 ரூபா வந்து கூடுதலாக பண்ணுவாங்க. அங்கே வந்து நம்ம வந்து தரகர் இடைத்தரகர் இல்லாத நம்ம கொண்டுட்டு போயிடணும் வச்சுக்காங்களேன். இங்கே கொடுத்தா இவங்களுக்கு ஒரு ரேட்டு, அங்கே போனோம்னா நமக்கு நெட் ரேட்டு வாங்கிக்கலாம்.
1: இப்போ பார்க்குறோம் அந்த காயாது, காயிலேருந்து பருத்தி வெடித்து வந்துடுது. எந்த நிலையில் இருக்குமோ நீங்கள் அறுவடை பண்ணிங்க, பருத்தி வெடிக்குது வெள்ளையாக வெளியில் வந்துடுது, அது பல நாட்கள் இருக்குது. எப்படி தான் இதாக வெடிச்சிச்சு, இப்போ பண்ணால் அறுவடை பண்ணால் சரியாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
0: பருத்தி காய் தரம் ஆனோடனே, தரம் நல்லா பழுப்பு வந்த உடனே அது முன்னே வாய் விட ஆரம்பிக்குதுங்க. அந்த வாய் விட்டுறது நாள்லேருந்து 3 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சா தரமாக வெடித்து வாய், அதாவது நல்லா ஓப்பனாக வெளியில் வந்துடுது. பருத்தி பஞ்சாக வெளியில் தெரியும்போது தான் பஞ்சு அறுவடையாக எடுக்கணும். அதில் வந்து காயாக எடுத்துட்டோம்னா அது வந்து வெடித்து பருத்தி பஞ்சு வந்து தரம் இல்லை. அதனால் நீங்கள் மலரை விட்டு வெடித்து வரும்போது இப்போ புரிக்கிட்டு வாங்க, அறுவடை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் அது மாதிரி செஞ்சிட்ருக்கிறோங்க.
1: 6 மாதம் முடிஞ்சோடனே ஒரே நாள் அறுவடை பண்ணிடுங்களா பருத்தியெல்லாம்?
0: ஆளுங்க இருந்துச்சுன்னா ஒரே நாளில் நம்ம பொறிக்கிடலாம், ஆளுங்க பற்றாக்குறோம்னா ஒரு 2 நாள் ஆகுங்க.
1: ஏன்னா ஒரு 10 மூட்டை ஆகுங்களா?
0: இப்போ வந்து பருத்தி குறைஞ்சிருச்சிங்க, இப்போ எல்லாம் ரொம்ப செடியினுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கத்தினால பருத்தியினுடைய மகசூல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் 15 நாள் இல்லை 20 நாள் ஆயிருங்க.
1: இப்போ பார்த்தோன்னா பெரும்பாலும் பருத்தி வந்து ஒரு குறைவான பகுதியாகவே இருக்குது. இப்போ நல்லா நான் எங்கே பார்த்தாலும் பருத்தியாக இருக்கும், பயிர் பண்ணுறது குறைஞ்சி போச்சு. இந்த இடத்துல கரும்பு கூட அதிகமாக பயிர் பண்ணுறது கூட நம்ம பார்த்துருப்போம், அதுவும் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி பருத்தியும் கரும்பு இருக்கிற இடத்துலாம் தென்னந்தோப்பாக இருக்குது. ஏன் இப்படி மாறிட்டாங்க, ஆட்கள் பிரச்சனையா?
0: இல்லை பிரச்சனை மெயின் வந்து ஆட்கள் பிரச்சனை. இதை வந்து பராமரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 20 பேராவது வேணும் ரெகுலராக. ரெகுலராக 20 பேர்னா ஒரு மாத கணக்கு. இது வந்து அன்றாட வேலை இல்லையா,

0: இருக்கு. ஏன் இப்படி மாறிட்டாங்க, ஆட்கள் பிரச்சனையா இல்ல?
1: ஆட்கள் பிரச்சனை மெயின் வந்து ஆட்கள் பிரச்சனை. இதை வந்து பராமரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 20 பேராவது வேணும் ரெகுலராக. ரெகுலராக 20 பேர்னா ஒரு மாத கணக்கு. இது வந்து அன்றாட வேலை இல்லையா, அதனால் இந்த வேலையை நம்பாத இப்போ விவசாயம் இந்த கூலி வேலையை செய்கிறவங்கெல்லாம் தற்சமயம் வெவ்வேறு வேலைக்கு போகிறதுனால இது ஆள் பற்றாக்குறை ஏற்படுது. அது போயிடுச்சுன்னா இப்போ ஆள் பற்றாக்குறையினால நிறைய செய்கிறவங்க, நம்ம ஒரு ஏக்கர் கணக்கில் செய்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர், 4 பேர், 2 பேர் இருக்கிறோமா, நம்ம வேலை செய்கிற அளவுக்கு மட்டுமே பராமரிக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை.
0: சரி, இப்போ அந்த நங்கவள்ளி சுற்று வட்டத்தை பார்த்தா தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குது. நம்ம சாலையோரம் பயணிக்கும் போது நிறைய தென்னந்தோப்புகளை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிலத்தில் எத்தனை தென்னஞ்செடி நட்டு, எத்தனை தென்னை மரம் இருக்குது?
1: ஒரு 120 செடி இருக்குது, மரம் இருக்குங்க.
0: எவ்வளோ நாள் ஆச்சுங்க அதெல்லாம் ஆச்சு?
1: எல்லாம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தரமாக இருக்கிறது 10 ஆண்டு, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகுது.
0: 20 வருஷம் 30 வருஷம், ஒரு நீண்ட கால ஒரு சாகுபடியாக இருக்குது. கண்ணும் கருமும் பார்த்து எல்லாம் வளர்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் கண்ணெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, எப்படி தேர்ந்தெடுப்பீங்க கண்ணெல்லாம் தான்?
1: கண்ணு நாங்கள் வந்து இதுலேயே வந்து மரம் வந்து பெரிய மரமாக இருக்குது இல்லையா, ரொம்ப வயசு மூப்பு நிலையில் இருக்குது இல்லையா, ஒரு 30 ஆண்டு 40 வருஷம் இருக்கிற மரத்தில் அதில் இருக்கிற காய்களையே தரமாக பிரித்து அந்த காயிலையும் வச்சு நட்டுருக்குறோம். நாங்கள் செடியும் பண்ணையிலேருந்து செடியும் வாங்கி வச்சுருந்துருக்கோம்.
0: இப்போ இதுக்கான தண்ணி முறைன்னு ஆரம்பத்தில் காட்டிருப்பீங்க, இப்போ எதுவும் தண்ணியெல்லாம் காட்டுறதில்ல?
1: ஆமாம், தண்ணி பற்றாக்குறையினால தான். மழை இல்லைனாலும் போர் கிணறுலாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால் ஏதோ மாதத்துக்கு ஒன்று 15 கொன்று தான் பார்க்க முடியுது.
0: இப்போ எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை, இப்போ எல்லாமே தென்னை மரம் வெட்டுறாங்க, தென்னை மரம் மட்டுது நட்டுட்டு மற்ற வேலைக்கு போயிட்டு வந்துடுறாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விழுகிறீங்க. இந்த காய்கள் பறிப்புனாக்க தென்னை மரம் ஏறவங்க கூட இப்போ சரியாக இல்லை, எப்படி பறிக்கிறீங்க காயெல்லாம்?
1: காய் அதுக்குன்னு இப்போ இது இருக்கிறவங்களை வச்சு பராமரித்து காய் ஏறதுக்கு வேண்டிதான்.
0: இப்போ அதுக்கெல்லாம் மிஷினெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் பயன்படுத்தலாம், ஏனி மாதிரி ஒன்று
1: இருக்குதுலாம் இப்போ இல்லை. எல்லாமே இந்த அல்லக்கயிறுன்ட்டுன்னு ஒன்று பண்ணி முன்னெல்லாம் கைப்பிடியிலேயே ஏறுவாங்க, இப்போ வந்து கயிறு ஒன்று கை மூலியமா அல்லக்கயிறுன்னு ஒன்று போட்டு அந்த சப்போர்ட்டில் ஏறி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க.
0: பாரம்பரியமாக தென்னை மரம் ஏறவனா இல்லை, அதுவும் குறைஞ்சிருச்சு.
1: அதுவும் குறைஞ்சிருச்சு,
0: எல்லா பக்கமும் 4 பக்கமும் ஒரு பிரச்சனையாக இருக்குது விவசாயத்துக்கு.
1: ஆமாம், மெயின் வந்து ஆள் பற்றாக்குறை. அதுக்கு ஆள் பற்றாக்குறைனா அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தில் எந்த மகசூல் போட்டாலும் கை பிடிக்க முடியலன்னு வச்சிங்களேன், கையிலேருந்து போகிற மாதிரி தான் இருக்குது.
0: நீங்கள் தேங்காயோட மதிப்பு உலக சந்தையில் எங்கேயோ இருக்குது, விளைச்சல் தான் இல்லாமல் இருக்குது. இப்போ அதனுடைய தண்ணீர் பக்கம், சில தண்ணினா புலனாச்சு இளநீர் அப்படின்னு பார்க்கலாம், சில சுவை மிகுந்ததாகுது, சிலதெல்லாம் நம்ம குடிக்கும் போது சப்புன் இருக்குது, அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம்
1: அது? அது வந்து ஒரு மண்ணுடைய தன்மை தான், ஒவ்வொரு பக்கமும் இருக்கிற மண்ணுடைய பக்குவம் தான். ஏரி ஓரமாக இருக்கிறது அது வந்து தண்ணி நிறையா இருக்கும், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். வாய்க்கா பாசனத்தில் இருக்கிறது அது டேஸ்ட்டாக இருக்கும். மெயின் வந்து காவிரி நீர் படுறது அருமையாக இருக்கும். நம்ம கிணத்து இதில் பண்ணுறது கொஞ்சம் முன்ன பண்ண உப்பு கரிச்ச மாதிரி தான் இருக்கும்.
0: கிணத்து நீர் பாசனம் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்க. இதனுடைய பராமரிப்பு முறைகள், இப்போ மேலெல்லாம் போயிட்டு அந்த குலையெல்லாம் க்ளீன் பண்ணோம், அதெல்லாம் எப்படியோ வசதி விஷயமாக பண்ணணும், அதெல்லாம் யார் எப்படி நீங்களே பண்ணிருக்கீங்களா?
1: மரம் ஏறி காய் பறிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரு மரத்துக்கு இவ்வளோன்னு கணக்கு, 60 ரூபா 70 ரூபான்னு ஒரு செடி வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தா 60 70 ரூபா. இப்போ அதுக்கும் ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால 100 ரூபா ஆகி போச்சு ஒரு மரத்தை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு. அந்த மரம் அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மரத்தை அப்படி சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தோம்னா தான் இப்போ மரத்தில் மூட்டுற புட வந்து சரியாக பிஞ்சிங்க நிற்கணும்னு வச்சுக்கோங்களா, காய்களுடைய தான் பிஞ்சிங்கள் நின்னா தானே காய் அதிகமாக வரும்.
0: ஒரு மரத்தை பராமரிக்கிறது இப்போ 100 ரூபா இருக்கிறாங்க. காய் என்ன ரேட்டு போதுங்க இந்த பகுதியிலாம்?
1: இப்போ காய் வந்து தரமான காய் வந்து 22 ரூபா 23 ரூபா நிற்கிதுங்க.
0: அவ்வளோதான், குறைந்த விலையில தான் போகுது.
1: ஆ, குறைந்த விலையில தான்.
0: ஏன் நீங்கள் 15 20 ரூபா வந்துருச்சு, ஒரு டீ ரேட்டு கூட இல்லை தேங்காய்க்கு.
1: ஆமாம், அந்த அளவில் தான் இப்போ காய் ரொம்ப போயிடுச்சு. அந்த மழை இல்லாததுனால காயினுடைய சைஸ் வந்து குறைஞ்சி போச்சு, உள்ள பருப்பினுடைய தரமெல்லாம் சரியாக தான் இருக்குது. அளவு குறைஞ்ச உடனே காயினுடைய விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு.
0: சில பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுப்போம், ஊடு பயிரை கூட சில பயிரெலாம் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இது பயன்படுத்தினீங்க?
1: இல்லை பண்ணலாங்க. ஊடு பயிரானா இது மாதிரி மாட்டு தீவனமோ இல்லை ஏதாவது ஒரு செட்டிங்லேயோ கூட வச்சு பண்ணலாம். அதுக்கு இதுக்கு மரத்துக்கே தண்ணி 15 20 நாள் ஆகுது, அதுக்கு வந்து வாரம் ஒரு டைம் தண்ணி வேணும் ஊடு பயிராக செஞ்சாலும். அப்போ தண்ணி போதுமான தண்ணி பற்றாக்குறதுனால அதை சரி பண்ண முடியலை.

0: 切切切切切切。
1: அதனால் ஒரு கடினமான ஒரு உழைப்பு கொடுத்தும் விவசாயிகள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு லாபத்தை பார்க்க முடியல, வருத்தமாக இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் கடைசியில் நமக்கு கால்நடை தான் கை தூக்கி கொடுக்கும். இந்த காலத்தில் விவசாயத்தில் கை கொடுத்து இப்போ எல்நினோவோன்னு சொல்லிட்டாங்க, அடுத்த 10 வருஷம் வரை இருக்கும், மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்க. கால்நடை நமக்கு விட்டுற தோல்னு இருக்கும்போது இந்த ஆடு மாடு கோழிங்க இதுதான் நமக்கு வந்து ஒரு கை கொடுத்து அன்றாட செலவுக்கு கை செலவுக்கு ஒரு உரம் வாங்குறதுக்கு அப்படின்னா கை கொடுக்கும்போது கால்நடைனா என்ன வச்சு வளர்த்துட்ருக்கீங்க?
2: கால்நடைனா மாடு இருக்குங்க, கோழி வச்சுருக்குறோம். இப்போ அந்த கோழி என்ன பண்ணுதுங்கன்னா பார்த்தீங்கன்னா

0: வெயில் ஜாஸ்தியாக பண்ணோம்னா அதுக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சு. அது வெயில் காலத்தில் அதனுடைய பராமரிப்பு என்ன வைத்தியம் செஞ்சாலும் வேலைக்கு ஆகல, அது அறுவடை முடிஞ்சு போகுது. மாடு வச்சுருந்தாலும் மாட்டுக்கு வந்து இந்த கோமாரி இது காய்ச்சல் மாதிரி ஏதாவது ஒரு தாக்கம் வெயிலினுடைய கால சூழ்நிலைனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தே இருக்குது, அதையும் நாங்கள் பாதுகாக்கணுமாக்குது. அது வந்து பால் வந்து தரம் வந்து பார்த்தீங்கன்னா பாலினுடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு போதுமான இது செய்ய முடியல. அது இப்போ ஒரு தீவனமே வாங்கினா தீவன விலையெல்லாம் ஜாஸ்தி, பால் உற்பத்தி வந்து கம்மியாகுதுன்ட்டு நம்ம தீவனம் இதெல்லாம் எடுத்து போடுறோம் பட்சத்தில் பாலை விட தீவன செலவு தான் ஜாஸ்தி ஆகுது பால் விலையை விட.
1: அப்போ பால் பூசத்தை விட வாங்கும்போது அது ஆயிரக்கணக்கில் போயிடுது.
0: 27 ரூபாய்க்கு விற்றது இப்போ 36 ரூபா வந்துருச்சுங்க கிலோ.
1: அப்போ கஷ்டம் தான். சரி, என்ன என்ன வகையான மாடுங்க?
0: மாடு வந்து கிராஸ் மாடு தாங்க.
1: கிராஸ் மாடு, இந்த ஜெர்சி, எச்எஃப்,
0: அதெல்லாம் இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு தாங்காதுன்ட்டு நம்ம வந்து கிராஸ் மாடு எல்லாம் வச்சுருக்குறோம்.
1: கிராஸ் மாடு அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டுறீங்க. சரி, இது எப்படிங்க ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தருவது? இதில்
0: இது வந்து ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் to 5 லிட்டர் வரைக்கும்.
1: 12 to 5 லிட்டர் வரைக்கும். சரி, இதுக்கும் இதுக்கும் ஒரு தனியாக உழைப்பு இருக்குது. பருத்தி செடியும் பார்த்துக்கிறீங்க, தென்னை மரத்தையும் பார்த்து, கால்நடையும் பார்த்துக்கிட்டு இதுக்கே சரியாக போயிடும். மற்ற வேலையை நம்மளாலாம் பார்க்க முடியாது. இதுக்கான தீவனம் வாங்குறதா சொன்னீங்க. சில பிரச்சனை அப்போ வளர்ப்பு முறை எதுவுமே சரியாக பராமரிப்பு பண்ணாதான் அதில் வந்து நம்ம எதையும் கரெக்டாக பண்ண முடியும் போது, இதுக்கான கொட்டகை அமைப்பும் சரி, நோய் வகை ஏற்படாமல் அது கூட அமைப்பு அமைக்கிறது சரி, அது தனி முயற்சி எடுக்கணும். இதுக்கான கொட்டகை அமைப்பு எப்படிங்க பண்ணியிருக்கீங்க?
0: கொட்டகை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னங்கீத்துலேயே இது கீத்து மேய்ஞ்சி அதுக்கு மேலே தகர சீட் போட்டிருக்கோம். அது வந்து வெயில் தாக்கத்தை கொஞ்சம் தனிச்சு கொடுக்குற மாதிரி, ஏன்னா போதுமான நிழல் வேணும் இல்லையா, அதனால் அதுக்கு மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதையும் மீறி இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிளைமேட்டு காரணமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா திடீர்னு மாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒன்று காம்பு நோயோ இல்லைனா கால் நடுக்கம் இல்லைனா அதுக்கு உட்காய்ச்சல் மாதிரி நல்லா சாப்பிட்டுருக்கிட்டே இருக்கும், பால் குறைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணோம்னா உட்காய்ச்சல், அந்த உட்காய்ச்சலுக்கு மெடிசன் போட்டு அதை சரி பண்ணோம்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்த காய்ச்சல் பார்த்தீங்கன்னா அதை மறுபடி பால் தரம் மாற்றுறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகிடுது பழைய மாடாக கொண்டு வர்றதுக்கு.
1: கால் நடுக்கன்னு சொன்னீங்க, எப்படி ஏற்படுது அந்த கால் நடுக்கம்?
0: காய்ச்சல் தான், காய்ச்சல்னா மாட்டுக்கு வயிறு கோளாறு ஏற்பட்ட உடனே அதனுடைய நடுக்கம் வந்து தானாகவே வருது. அதுக்கு டாக்டர் கூப்பிட்டு வைத்தியம் பண்ணிக்கணும். அது வைத்திய செலவுன்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் 300 ரூபா பண்ணிக்கிட்டு இருந்த செலவு இன்னைக்கு 900 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு. குளுக்கோஸும் மருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா முன்னெல்லாம் ஏதோ மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை கிடையாது. மழை இல்லாததுனால இந்த வெயில் காலங்கிறதுனால எந்த வகையில் எப்படி வருதுன்னே தெரியல கிளைமேட்டு காரணமாக.
1: என்ன பிரச்சனை இருக்குங்க? சரி, இப்போ மடிநோய் பிரச்சனை ஒன்று ஏற்படுது, அதாவது கொட்டை வந்து சுத்தமாக இல்லாதனால இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுது அப்படிங்க. எந்த வழியை ஏற்படுதுங்க, அதை எப்படி நீங்கள் தவிர்ப்பீங்க மடிநோய் ஏற்படதான்?
0: இப்போ இல்லை, மடிநோய் வந்துட்டு இப்போ ஒரு டைம் பார்த்துக்கிட்டோம்னாவே அடுத்தடுத்து அதுங்க வந்து அந்த ஒரு இடத்துல இப்போ காலையில் நைட்டில் கட்டுற இடத்துலருந்து பால் கறந்த உடனே வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறது மாட்டேன், வேறு இடத்துல வச்சு மாற்றி ஒரே இடத்துல இல்லாமல் இடத்த மாற்றி நாம் சுத்தம் பண்ணி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியுது. பால் கறந்தோடனே அது மேய்ச்சலுக்கு உண்டான அந்த தீனி ஏதாவது ஒரு 10 நிமிஷம் பால் கறந்தோடனே மாடு படுக்கக்கூடாது, படுத்தால் தான் அதனுடைய பூச்சிகள்லாம் மடி காம்பு வழியாக செல்லுது, அதனால் தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு மாட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு காமன் நேரமோ அதுக்கு பால் கறந்தோடனே அது தீவனம் ஏதாவது கொடுத்துடணும் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த மடி நோய் வந்து குறையுது.
1: இப்போது ஒரு மாடு 2 மாடு வச்சுருங்க, இப்போ இருக்கிற பார்த்தா பால் தேவையெல்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு புதுமையான ஒரு 5-10 மாடு வாங்கி நீங்கள் வைக்கலாமில்ல?
0: பராமரிக்கலாம். அதுக்கு தீவன பற்றாக்குறை, தீவன பற்றாக்குறை எங்கன்னுக்குதுன்னா அந்த பில்லு இதெல்லாம் ரெடி பண்ணுங்க இல்லையா, அதுக்கு போதுமான தண்ணி இல்லை மழை இல்லை. இப்போ நாம் வந்து 3 மாடு வச்சுருந்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற தண்ணியும் வந்து ஒரு மாட்டுக்கு 2 குடம் ஒரு வேலைக்குனாலும் 3 வேளை தண்ணி கொடுத்தோம்னா ஒரு மாட்டுக்கு 6 குடம்னா கூட 18-20 குடம் தண்ணி தேவைப்படுது ஒரு நாளைக்கு.
1: 20 குடம் தண்ணி?
0: 20 குடம் தண்ணின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குடத்துக்கு 12 லிட்டருங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போதுமான தண்ணி நமக்கு அதை தயார் பண்ணணும்.
1: 240 லிட்டர் ஆகுது. இங்கே போர் போட்டால் எத்தனை அடியில் தண்ணி கிடைக்குது? இந்த மாதிரி
0: போர் போட்டால் 500-600 அடி. நம்ம ஒரு பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க, 800 அடி போட்டு 1.25-3.25 இன்ச் தண்ணி தான் வந்துகிட்டு இருக்குங்க.

0: குறைந்த அளவு நீர் தான் வருது, அதுக்கே சரியா இருக்கும். அப்ப நம்முடைய அன்றாட தேவைக்கு எங்க போற
1: எங்க
0: தண்ணி?
1: போறது? அப்புறம் மாட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டோங்கன்னா அதுக்கு போதுமான தீனி தயார் பண்ணணும். இப்ப நம்ம தட்டுங்கள்லாம் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தே இருக்கணும். தட்டு இல்லைன்னா தட்டி வெயில் காலத்தில் துளிர் வர்றதில்லை, துளிர் வராததுனால அதுக்கு போதுமான தீனியை கட்டுப்படுத்த முடியறதில்ல. அப்புறம் மாடு அதிகமாக வச்சுருந்தோம்னா தீனி வேணுங்கள்ல, தீனி பற்றாக்குறையினால மாடு நம்ம கம்மியாக பராமரிக்க வேண்டியது இருக்குது. நமக்கு போதுமான வருமானம் இல்லாததுனால பால் உற்பத்தியும் நமக்கு கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
0: மழை வரும்போது மழை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட அளவுக்கு வந்தால் என்ன மாதிரி பயிர் நடலான்னு ஒரு முடிவு இருக்கீங்க?
1: இப்போ வந்து அடுத்தது வந்து கேழ்வரகு போடலான்ட்டு கார்த்திகை பண்ணிட்டோம். கேழ்வரகு இல்லைன்னா நிலக்கடலை.
0: இருந்தாலும் ஒரு இதுகா லட்சியத்தோடு இருக்கீங்க. எந்த மாதிரி ஒரு சீசனாக இருந்தாலும் சரி, எல்நிலோ காலமாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, புரட்சியாக சரி, விவசாயத்தை மட்டும் கைவிட மாட்டேன்.
1: ஆ, கைவிட முடியாதுங்க, ஏன்னா நமக்கு பொழப்பே அதுதானே.
0: இதை தவிர அது எங்களுக்கு தெரியாது, இதோடய வாழ்ந்துட்டோம். தொடர்ச்சி விவசாயத்தை நம்பியே நாங்கள் இருப்போம்.
1: விவசாயத்தை நம்பியே தான் இருந்தவனுமா இருக்குது. காலத்தின் கட்டாயம் நமக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. தெரிஞ்சாலும் நமக்கு நம்ம பராமரிப்பு முன்னோர்கள் செய்த வேலை, அது மண்ணுடைய வளம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம்.
0: இதனால் ஒரு விவசாயி இருக்கிறதுல பெருமைப்படுறீங்க. சரிங்க, எவ்வளோ நேரம் உங்கள் பருத்தி சாகுபடி, தென்னை சாகுபடி, உங்கள் கால்நடை வளர்ப்பு பார்த்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றிங்க.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பருத்தி மற்றும் தென்னை சாகுபடி குறித்து விளக்கமளித்தார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவள்ளி கரட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி எஸ் சேகர் அவர்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: நேர்களை அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மாநில அளவிலான பயிலரங்கு மற்றும் கண்காட்சி புறக்கடை கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் நடைபெறவுள்ளது. இதில் லாபகரமான கோழி வளர்ப்பு முறைகள், இனம் மற்றும் இனத்தேர்வு, இடத்தேர்வு மற்றும் கொட்டகை அமைப்பு, தீவன மேலாண்மை மற்றும் பசு தீவனங்களின் பயன்பாடு, நோய் தடுப்பு மேலாண்மை, இறந்த கோழியின் உடற்கூறு ஆய்வு, வங்கி கடன் ஆலோசனை, துறை வல்லுநர்களுடன் கலந்துரையாடல், விவசாயிகளின் வெற்றி கதைகள், கண்காட்சி, கோழி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் நுண்கிரைகள், நிலைய சுற்றுலா பயிற்சி சான்றிதழ்கள் நடைபெறவுள்ளன. இதில் அனைத்து விவசாயிகளும், கிராமப்புற பெண்கள் மற்றும் இளைஞர்களும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இதற்கான பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். பயிற்சி நடைபெறும் நாள் வருகின்ற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய 94 87 25 88 77 என்ற எண்ணையோ, 99 65 43 03 36 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம்.

0: விளையாட்டு வினாடி வினாவாக வளம் பெறவுள்ளது. நிகழ்ச்சியுடைய சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். மூன்று வினாக்களுக்கு, அதாவது இரண்டு வினா ஒரு ஒளிக்கீற்று, அதுக்கு வந்து சரியாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசாக வந்து பாடல் வந்து வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய பரிசாக பாடல் பெற விரும்பின நேயர்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். வணக்கம்னு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து வேகமாக போயிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்களுடைய வானொலி சத்தத்தை வந்து நீங்கள் அதாவது அளவை வந்து குறைச்சிட்டு தான் வந்து நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து? நாகலாபுரம் கன்னியப்பன். ரெடியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி கேட்கலாமா? சரி, உங்களுக்கான முதல் விளையாட்டு வினாடி முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் முக்கிய நகரம் எது? பிரான்ஸ் என்பது தவறான பதிலுங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க, அது வந்து ஜப்பான் என்பது சரியான பதில். நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன், பேசுறேங்க.
0: என்எம் துரை பேசுறீங்க. உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க.
0: இந்த ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி
1: பண்ணுங்களேன். வராதுங்களா?
0: ஆ, இப்ப கேக்குதுங்க. சரி, 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் எந்த நாட்டில் நடக்குதுங்க?
1: ஆசியா?
0: ஐயா, ஆசிய விளையாட்டு போட்டிகள் தான் எந்த நாட்டில் நடக்குதுன்னு கேட்டேன். ஆசியன்றது ஒரு கண்டம், நாடு இல்லை. இப்போதான் நான் சொன்னேன், அதோடைய பதிலை சொன்னேன். உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேள்வியை மாற்றி சொன்னேன், நீங்கள் சொல்லலை. ஜப்பான் என்பது சரியான பதிலுங்கய்யா. ஜப்பான் நாட்டில் வந்து நகோயா அப்படின்ற நகரத்தில் தான் 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் வந்து நடக்குது. பரவாயில்ல, நல்ல முயற்சி, நல்லா விளையாடினீங்க. நிகழ்ச்சி மணி மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? உலகத்திலே மிக ரொம்ப இளம் வயது FIDE தரவரிசை பெற்று செஸ் வீரராக ஆனவர் யார்?
2: பிரக்யானந்தா அவர்கள்.
0: நல்லா சொல்லணும், நான் கேக்குறத வந்து இளம் வயது.
2: இளம் வயதுல செஸ் தானே?
0: ஆமா.
2: பிரக்யானந்தாவை விட இன்னும் சின்ன வயசுல இருக்கிறாரா?
0: இருக்காங்க, 3 வயசுலயே ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. நீங்க சொல்றது வந்து சாம்பியன்ஷிப். நான் சொல்றது உலகத்தோட மிக இளம் வயது FIDE தரவரிசை பெற்ற செஸ் வீரரா வந்து உருவானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வாக்கியா சிங் குஷ்வாலா அப்படின்றவர் தான். அவருக்கு வயது 3. அவர் தான் வந்து. ஆமா ஆமா ஆமா, பரவாயில்லைங்க. நன்றி, நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணி மன தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: அறிவிப்பாளர் ஸ்ரீபன்ராஜர் அவருக்கு இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
3: பண்பள்ளியோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டி தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரிங்க, உங்களுக்கு
3: பாட்டு ஒன்று மதிய வாங்கணும் சார, சூப்பரா கொடுத்தீங்க, வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றிங்க. நான் ஆனா நீங்க வந்து இடைக்கால பாட்டு கேட்டேன், ஆனா நீங்க ரொம்ப பழைய காலத்து பாட்டு கேட்டீங்க. சரி பரவாயில்ல, அடுத்த முறை மாத்திக்கலாம். சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, T20 உலக கோப்பை 2 முறை ஜெயிச்ச நாடு எது, இல்ல அணி எது?
3: பாகிஸ்தான் சார்.
0: பாகிஸ்தான் போயிட்டீங்க. நம்ம இந்தியா என்பது சரியான பதில் முருகன். நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சி இணைந்தமைக்கு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். இவரோட வந்த வேகத்தில் வேகமாக போயிருக்காரு. தொடர்ந்து நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கலாம். நேரில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி

0: செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: வருகின்ற 13 முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக அளித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேர்களுக்கு நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்க உள்ளது. நம்முடைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க? மங்களூர்ல இருந்து ராஜசேகர் பேசுறீங்க. சூரியகுமார் யாதவ் என்பது சரியான பதில் ராஜசேகர். நன்றி நிகழ்ச்சி எழுந்தமைக்கு. நிகழ்ச்சி அடுத்த நேயர், அன்பு வணக்கம். கோவிந்தசாமி பேசுறீங்க. கோவிந்தசாமி, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப எளிமையான கேள்வியா? சரிங்கய்யா. அதாவது கபடி கேள்விப்பட்டிருக்கீங்களா,
6: விளையாடிருக்கீங்களா?
5: சின்ன வயசுல விளையாண்டுருக்கீங்க. சரி, கபடி விளையாட்டுல ஒரு அணியில வந்து எத்தனை பேர் ஆடுவாங்க, ஒரு டீமுக்கு எத்தனை பேர்னு சொல்லுங்க.
6: 9
5: என்னங்க ஐயா, போங்க, நல்ல பக்கம் வந்தீங்க. 7 7 என்பது சரியான பதில். நல்ல முயற்சி கோவிந்தசாமி. நிகழ்ச்சி மன தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஆறுமுகம் பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
7: கேளுங்க ஐயா, முயற்சிக்கிறேன்.
5: டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அதிகபட்சமா எத்தனை நாள் நடக்குங்க?
7: தவறு விட்டு வருது, சொல்லுங்க சார்.
5: டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அதிகபட்சமா எத்தனை நாள் நடக்கும்?
7: வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
5: பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க. ஆரம்பம் நிகழ்ச்சி இந்தமாதிரி நன்றி. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
7: ஈரோடு மாவட்டத்தில்
5: கோகுல்நாத். கோகுல்நாத், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கராத்தே என்பதன் பொருள் என்ன? கராத்தே என்பதன் பொருள் என்ன? இல்லை, வெறும் கைகள் என்பது சரியான பதில். நன்றி கோகுல்நாத், நிகழ்ச்சி அமைக்க. நிகழ்ச்சி மாவட்ட அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? எல்லாமே ஊர் பேர்லாம் கரெக்டா சொன்னீங்க, உங்க பேர் மட்டும் எனக்கு சரியா கேட்கலையே, கரெக்டா சொல்லுங்க பேர் மட்டும். கனகவேல், தங்கவேலுங்களா? சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கடுமையாவே கேட்டலாமா? சரிங்க, சச்சின் டெண்டுல்கர் வந்து எந்த அணிக்கு எதிராக ஒரு நாள் சர்வதேச போட்டியில 200 ரன்கள் அடிச்சு முதல் இரட்டை சதம் சாதனையை படைச்சார்?
6: பாகிஸ்தான் அணிக்கு.
5: இல்லைங்க, சவுத் ஆப்பிரிக்கா. சச்சின் டெண்டுல்கர் முதல் மேட்ச் தான் வந்து பாகிஸ்தானில் நடந்தது, ஆனால் அவர் வந்து முதல் முறையாக இரட்டை சதம் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா கூட விளையாடும் போது தான். நன்றிங்க, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்து? கிருஷ்ணனா? ரொம்ப உங்களுக்கு

0: இனிமையாகவே கேட்டலாம் ஐயா. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1: என்னங்க
0: உலக ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியன் பட்டத்தை அதிக முறை ஜெயிச்சது யாருங்க ஐயா? ஐயா பாக்ஸிங் போட்டிக்கும் டெண்டுல்கருக்கும் என்ன சம்மந்தங்குது? நான் கேட்கறது வந்து இந்த குத்துச்சண்டை சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பாக்ஸிங் சாம்பியன் பட்டத்தை அதிக முறை ஜெயிச்சவர் யாருன்னு கேட்கிறேன் உலக அளவில். பரவாயில்லைங்க, முகமது அலி என்பது சரியான பதில். அவரை பற்றி நிறைய படங்கள் கூட வந்திருக்கு, படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அதிகமாக வந்து நம்ம யாராவது வந்து இது மாதிரிலாம் ஃபைட் பண்ணாங்கன்னா நம்ம அவ்வளோ சொல்லுவோம், நீங்கள் என்ன பெரிய முகமது அலியா அப்படிலாம் விளையாடுவான்னு சொல்லி கேட்போம். கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து கவனித்து இந்த கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா சரியாக பதில் சொல்லலாம். நிகழ்ச்சி நீ மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம், கிருஷ்ணன்.
0: நீங்களும் கிருஷ்ணன், இப்போதான் இன்னொரு கிருஷ்ணன் பேசினார் ஐயா. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 மகளிர் கபடி உலக கோப்பையை வென்ற நாடு எது? நன்றிங்க. நிகழ்ச்சி என்னங்க, பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க, பட் ஆனால் சரியான பதில் உங்களால் சொல்ல முடியல. நிகழ்ச்சி நடந்தமைக்கு நன்றி. நேர்களை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இன்றைக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படின்னா, அது 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை, பரிசு பாடல் நீங்கள் பெற்றுக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேருக்கு நேர் திரைப்படத்தில் வந்து பாடல் ஒன்று ஒழிக்கிறதுக்கு, பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம் நேர்களே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
5: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: நேரம் இரவு 8:20 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக அவழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் வேம்பிடிதாசன், தண்டபாணி.

0: தண்டபாணி பேசுறீங்க. தண்டபாணி, உங்களுக்கான கேள்வி என்ன
1: அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: சொல்லுங்க.
1: அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து விளையாட்டு துறை பத்தியோ எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நீங்க வந்து சரியா வழிநடத்துறீங்க. அதாவது ஒரு கேள்வி நீங்க கேட்கும் போது மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி அது இணையத்துல தேடி ஒருத்தர் எடுத்து கொடுத்து அவர் பதில் சொல்லி பாட்டு வாங்கறத நீங்க தவிர்க்கிறீங்கிறத நான் பாராட்டக்கூடிய ஒரு ஒரு அறிவிப்பாளர் நான் கருதுறேன்.
0: நன்றி, நன்றிங்க.
1: ஆர்ஜே அப்படின்னா அந்த நிகழ்ச்சிய ரெடியா நீங்க வந்து, அதாவது சில ஆர்ஜேனா ஒரு அர்த்தம் இருக்கு, இப்ப சொல்லல, அதை சரியாக பயன்படுத்துறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிங்க. நம்ம விளையாட்டுக்குள்ள போலாமா? போறாங்க. சரி, 2026 காமன்வெல்த் போட்டிகள்ல வந்து எத்தனை நாடுகள் பங்கேற்றதுங்க ஐயா?
1: காமன்வெல்த் இல்லையா, தெரியல. ஆனா இந்த நிகழ்ச்சி வானொலி பைத்தியம், ஆனா அது அறிவிப்பாளர்களை கணக்கிடுறது என்னுடைய பணியா இருக்கு, சிறப்பா செய்யறத வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றிங்க. 74 நாடுகள் வந்து இந்த காமன்வெல்த் போட்டிகள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க, நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் போட்டியில. அதுதான் சரியான பதில். நல்ல முயற்சிங்க. நன்றி நிகழ்ச்சியில் இருந்த மிக்க நிகழ்ச்சி நீங்க. அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். இனிய வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிங்கய்யா.
0: அந்த ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க. தேன்மொழி குறைச்சிட்டிங்களா? சரி, சரிங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் பார்ப்பீங்களா?
2: பார்ப்பங்கய்யா.
0: சரி, அந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து LPW அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதுலயே அர்த்தம் இருக்கு. LPW சொல்லுவாங்க. சரி, அது வந்து என்னன்னா, லெக் பிஃபோர் விக்கெட். அதாவது வந்து இந்த முட்டி கீழே வந்து விக்கெட், அந்த பால் வந்து பட்டுச்சுன்னா லெக் பிஃபோர் விக்கெட், அதனால LPW சொல்லி அவுட் கொடுப்பாங்க. அதுதான் அதுக்கான சரியான பதில். நன்றி தேன்மொழி நிகழ்ச்சி இருந்தமைக்கு. நிகழ்ச்சி நிமிடத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். பரவாயில்ல, வந்த வேகத்தில் வேகமாக வந்து இணைப்பு துண்டிச்சு போயிட்டாங்க. நிகழ்ச்சி நிமிடத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
3: ஐயா, நாங்கள் மலிகமலை ராமகாயிருந்து 1வது வந்து எங்கச்சேரி பேசுறோங்க ஐயா.
0: ஐயா, நான் நல்லதுங்க ஐயா. நீங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் ரேடியோ சவுண்ட் அதிகமாக வச்சுட்டே பேசுறீங்க. நானும் சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு, லட்சுமண ஐயா ரேடியோ சவுண்ட் கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு.
3: வாடிமா?
0: ஆமாம், அது கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க.
3: நான் கம்மி தான் வச்சிருக்கேன் கடையில்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் போட்டியில் வந்து ஈட்டி எறிதலில் நீராஜ் சோப்ரா எந்த பதக்கம் ஜெயிச்சார்? அவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஈட்டி எறிதலுடைய வீரர். இவர் வந்து ஒரு பதக்கம் வென்றிருக்கார் நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் போட்டியில. அது என்ன பதக்கம் அப்படின்னு நீங்க சொல்லணும். தேசிய விருது இல்லைங்கய்யா, வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறாரு. நல்ல முயற்சி, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வந்த வேகத்தில் வேகமாக கிளம்பிட்டாங்க. நன்றி நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
4: பேசிக் கொண்டிருக்கும் நபர்.
0: ஆமாம், நான் உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வேற யார் கூட பேசுறீங்களே. நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. நலமாக இருக்கேன் ஐயா. உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
5: மூன்று கேள்விமே
0: எளிமையாக கொடுத்துடலாமா?
5: எளிமையாகவே கொடுத்துருங்கய்யா.
0: சரிங்க, ஓகே. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு கிரிக்கெட் போட்டியில் வந்து யார்கர் அப்படின்னா
5: என்னங்கய்யா? யார்கர் நேரடியாக பந்து போடுறது
0: இல்லை, த்ரோ அப்படின்னா ஃபுல் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல வந்து யார்கர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்ஸ்மேனுடைய காலுக்கு அடியில பிட்ச் ஆகக்கூடிய பந்து பேர் யார்கர் அப்படின்னு சொல்லுவாங்க.
5: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றி, நன்றிங்க, நல்லா பேசுனீங்க. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
6: ராஜா பேசுறேன், பாப்பாரப்பட்டியிலிருந்து.
0: பாப்பாரப்பட்டியிலிருந்து ராஜா பேசுறீங்க. ராஜா, உங்களுக்கான கேள்வி வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக் போட்டிகள்ல வந்து அதிகமா நடைபெறும் விளையாட்டு எதுங்க?
6: பனி சறுக்கலுங்கய்யா.
0: பனி சறுக்கல் இல்லையே, தடகள போட்டிகள் என்பது சரியான பதில் ராஜா. ஆமா, நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஜெயசீலன் ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில முதல் முதலா சதம் அடிச்ச இந்திய வீரர் யாருங்கய்யா? இல்லங்கய்யா, லாலா அமர்நாத் என்பது சரியான பதில். ஆமா, நன்றி, நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளரை

0: சந்திப்போம். அன்பு வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க? வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: மணி பேசுறீங்க.
0: மணி, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? மணி,
1: கலெக்டர்
0: ஆஃபீஸ்லேருந்து பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடக்குதுங்க? ஐந்து ஆண்டுகள்னு சொல்றீங்களா? ஆனால் நான்கு ஆண்டுகள் என்பது சரியான பதில். மணி, நன்றி. ஆமாம், நான்கு ஆண்டுகள் தான். நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர், ரொம்ப வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கே பேசுறீங்க? இலங்கையா? பியரி டி குபர்டின் அப்படின்றது வந்து சரியான பதில். ஆமாம், பியர் டி கோபர்டின் அப்படின்றது சரியான பதில். நீங்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு சொன்னீங்க, சரி, அதனால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். உங்களுக்கான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு
2: பார்த்தீங்கன்னா,
0: 2026 காமன் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரத்தில் நடைபெற்றுச்சு?
2: 2026 காமன் போட்டியா?
0: ஆமாம். டைம் எடுக்கக்கூடாதுங்கய்யா.
2: நன்றி.
0: பரவாயில்ல, லாஸ்கோ. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க, தெரியும். எப்படி கண்டுபிடிச்சிங்க எனக்கும் தெரியும், ஆனால் இது தவறான முயற்சி, அப்படி பண்ணக்கூடாது. நன்றி, நன்றி, நல்ல முயற்சி பண்ணிங்கண்ணே. பீமராஜன் ஐயா, நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர், அன்பு வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி பேசுறீங்க. ராஜேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கிரிக்கெட் மை ஸ்டைல் அப்படின்ற புக்கு எழுதுன விளையாட்டு வீரர் யாருங்க?
3: கபில் தேவ்.
0: கபில் தேவ், சூப்பருங்க, சரியாக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்து தான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 காமன்வெல்த் போட்டியில் இந்தியா சார்பாக குத்துச்சண்டையில் எத்தனை தங்கப்பதக்கங்கள் வென்றது? நம்ம இந்தியா குத்துச்சண்டையில் எத்தனை தங்கப்பதக்கம் வென்றது? பரவாயில்லைங்க, 7 தங்கப்பதக்கங்கள் நம்ம வாங்கியிருக்கோம், அதுதான் சரியான பதில். நன்றி ராஜேஸ்வரி. நிகழ்ச்சி நம்மோட தலைப்பாளர், அன்பு வணக்கம். ஆ வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: நாகலாபுரம் மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, உலகின் அதிக ரசிகர்கள் கொண்ட பிரபலமான விளையாட்டு எதுங்க? ஃபுட்பால் என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ரன்ஸ் அண்ட் ரூபின்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? இது வந்து நம்ம இந்திய முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் கவாஸ்கர் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க இந்த புக்கு. நன்றி. நிகழ்ச்சி தலைப்பாளர், அன்பு வணக்கம். யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணுறாரு, ஆனால் சரியாக இணைப்பு கிடைக்கும்போது வந்து அவர் இணைப்புலேருந்து வெளியே போகிறதுனால வந்து அவர் கூட பேச முடியல. தொடர்ந்து முயற்சி செய்யலாம் நேர்களை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதோ, அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து சரியாக 3 விளையாட்டு வினாடி வினா கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பரிசாக பாடல், நீங்கள் மனம் விரும்பிய பாடல் வந்து வழங்கப்படும். நிகழ்ச்சியில் புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேயர்கள் 94 86 65 20 25 ஆகிய எண்களுக்கு அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு நாம் இணைவோம் நேயர்களே.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன

0: சிகிச்சை விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: 8:38 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ நேர்களின் கவனத்திற்கு, இன்று 9:30 இடைவிடாத இசைமலை, அதனைத் தொடர்ந்து 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வர உள்ளது அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. இளம் தென்றல் நிகழ்ச்சியில அடுத்ததாக பங்கு பெற உள்ள நேரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமலிலிருந்து தாசனம்பட்டியிலிருந்து சித்தன்.
0: சித்தன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கொஞ்சம் எளிமையா கேளுங்க சார், ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: சரிங்க, கிரிக்கெட்ல வந்து T20 போட்டியில எத்தனை ஓவர் கொடுப்பாங்க?
1: 6 ஓவர்.
0: நானே சொல்லிட்டேன், T20 சொல்லிட்டேன். T20 அப்படின்னா வந்து 20 ஓவர் தான் கொடுப்பாங்க, நீங்க 6 ஓவர்னு சொல்றீங்க, பரவாயில்ல, நல்ல முயற்சி சிதன். நிகழ்ச்சி நிமிக்க நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க பேசுறீங்க?
2: முருகன்
0: பேசுறீங்க. முருகன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு
2: பாத்தீங்கன்னா,
0: சொல்லுங்க. 2026 T20 உலக கோப்பையில பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருது பெற்ற இந்திய வீரர் யாரு?
1: போட்டியில
0: வந்து ஒரு நாள் சர்வதேச போட்டி முதல் முதல்ல எப்ப வந்து அறிமுகப்படுத்தினாங்க?
1: 1973.
0: கொஞ்சம் வந்துட்டீங்க பக்கம். 1971 என்பது சரியான பதில்.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராமன்.
0: ஜெயராமன் பேசுறீங்க. ஜெயராமன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? எழுபத்தி 79 பின்னாடி 2015 டேவிஸ் கோப்பையை கைப்பற்ற அணி எது?
4: கோபால்
0: பேசுறீங்க. கோபால், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு, 72வது தேசிய வாலிபால் சாம்பியன்ஷிப்பில் ஆண்கள் பிரிவு சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற அணி எது?
4: அதெல்லாம் முக்கியமாக கிடைக்கிற காஷ்மீர்.
0: இது நம்ம இந்தியாவுக்கு

0: நடந்ததுதாங்க.
1: அப்படிங்களா, மீனை பத்தி பசங்க சொல்லுவாங்க?
0: இல்ல, அது வந்து விடை திருவினாக்கள் நீங்க கேட்டிருக்கீங்க. இது விளையாட்டு வினாடி வினா, இன்னைக்கு எல்லாம் தெரியல விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் நாங்க கேட்போம். பரவாயில்ல, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நிகழ்ச்சி இந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர், ரொம்ப வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யாரை இருந்து பேசுறீங்க? மதுஸ்ரீ பேசுறீங்க. மதுஸ்ரீ, உங்களுக்கு வந்து ஒரு ஒலி கீற்று கொடுக்குறேன், அது யாரை கண்டுபிடிங்க.
3: Okay, now you're not going to speak a word. You've taken your time. Let other people also do that. And I love Chennai. If you can switch off your phone, then I can say many good things also.
0: Madhushri, கேட்டிங்களா? யாரு?
2: ரெனால்டோ.
0: ரெனால்டோ என்பது தவறான பதில். இவர் வந்து நம்ம இந்தியாவின் முன்னாள் இந்திய கேப்டன் கபில் தேவ் அவர்கள். நம்ம சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்போ பேசின விஷயம் இது. நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஊர் பேர்லாம் கேட்டங்க, உங்க பேர் மட்டும் கரெக்டா சொல்லுங்களேன். சுவாமிநாதன். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? 72வது தேசிய வாலிபால் சாம்பியன்ஷிப்ல ஆண்கள் பிரிவு பட்டத்தை வென்ற அணி எது? இது நம்ம இந்தியாவில் நடந்தது. இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்குள்ள நடக்கிறது தான், அதனால தான் தேசியன்னு சொல்றோம்ல. 72வது தேசிய வாலிபால் சாம்பியன்ஷிப்ல ஆண்கள் பிரிவுல சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற அணி எது? மகாராஷ்டிரா என்பது தவறுங்கயா, கேரளா என்பது சரியான பதில். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: சார் வணக்கம் சார், தானப்பநள்ளி பஞ்சாயத்து குப்பாங்கரையிலிருந்து மாதேஷ்
0: பேசுறீங்க. மாதேசன்
4: சொல்லுங்க சார்,
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ள நகரம் எது? 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ள நகரம். போன்ல தானே பேசுறீங்க, நல்லா தான் எனக்கு கேக்குதே. பரவாயில்ல, ஏதோ இணைப்பு பிரச்சனை நினைக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: தர்மபுரி மாவட்டம் கிட்டத்தட்ட சிவகாமி.
0: சிவகாமி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ள நகரம் எது?
5: ரஷ்யாயா?
0: இல்லைங்க, அது நம்ம இந்தியா தான் நம்ம நடத்துகிறோம். புதுடெல்லியில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடக்க உள்ளது. நன்றி சிவகாமி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி அடைந்திருங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து அயன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க உள்ளது. ஆரிஸ் ராகவேந்திரா குரலில், அதனை தொடர்ந்து நம்ம இணையலாம்.

0: நேரம் இரவு 8:50 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சி மற்ற தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: தூத்துக்குடியிலிருந்து பாபு பேசுறீங்க. பாபு, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க சார்.
0: 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை தொடரில் தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இல்லைங்க, ரோஹித் சர்மா என்பது சரியான பதில். பாபு, இன்னும் நல்ல முயற்சி பண்ணுவீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: நிச்சயமாங்க. சரிங்க.

0: நன்றி, உங்களுடைய பேரே சொல்லலாதிரியும் பரவாயில்ல. விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் இல்லைனாலும் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நினச்சேன்னே அதுக்காக நன்றி. சித்தார்த் பூபதிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து வாழ்த்துக்கள் சொல்கிற ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்றதுனால வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சித்தார்த்துடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுகிறீங்க?
1: கரியாத்தனிகிராமம், மணி.
0: மணி பேசுகிறீங்க? மணி ஏற்கனவே பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆ, நான் பேசணும் இருக்கீங்க.
0: இல்லை, இன்னைக்கு பேசுறீங்களா?
1: இன்னைக்கு 4 மணிக்கு பேசுனீங்க.
0: 4 மணிக்கு பேசுனீங்களா? சரிங்க மணி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க.
0: 2016 ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் யார்?
1: சூப்பர்.
0: ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் பட்டம் ஜெயிச்சவர் யாரு? ஸ்னூக்கர் ஒரு கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, பரவாயில்லைங்க. இந்த ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் பட்டம் ஜெயிச்சது யாருன்னா ஆதித்யா மேத்தா அப்படின்றவர் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. நிகழ்ச்சியில் எழுந்தமைக்கு நன்றி மணி. நிகழ்ச்சி மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். இரவு வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: நல்லா இருக்குங்க மாது, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: நிச்சயமா. இவ்வளவு நேரம் கடுமையா இருந்தது, எனக்கு பிடிக்கிறது. கேள்வியும் கடுமையா கேளுங்கயா.
0: கேள்வியே கடுமையா கேட்டலாமா? சரி, ஓகே. உங்களுக்கான 2026 இந்த வருஷம் தான் T20 உலக கோப்பையில வந்து இந்தியா எத்தனை ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சது?
2: இந்தியா எத்தனை ரன் வித்தியாசம் ஜெயிச்சதா?
0: ஆமா.
2: கிரிக்கெட்ல நமக்கு அவ்வளவு அச்சுப்படி இல்லையா? நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நல்ல முயற்சிங்க. நீங்க நல்ல விளையாடுறீங்க மாது. போன டைமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே மாதிரி தான் வந்து ஒரு பதில் சொல்லிட்டு போனீங்க. நன்றி. நிகழ்ச்சி நிமிடம் தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க? ராம், தேங்காமரத்தப்பட்டி. ராம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? T20 உலக கோப்பை இந்த வருஷம் இறுதி போட்டி வந்து நடைபெற்ற மைதானம் எது? நம்ம இந்தியாவில் தாங்க இருக்கு, உங்களுக்கான க்ளூ. பரவாயில்ல, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. நியூஸ் நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நல்லம்பள்ளியிலிருந்து பழனி பேசுறீங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கிரிக்கெட்ல வந்து ஒரு ஓவர்ல எத்தனை சட்டப்பூர்வமா பந்துகள் இருக்கு?
3: ஒரு ஓவருக்கு 6 பால் சார்.
0: 6 பால் என்பது நல்லா தெரியுமா?
3: ஆமா சார்.
0: சூப்பருங்க, கரெக்டா வந்து சொல்லிருக்கீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, 2026 T20 உலக கோப்பையில இந்தியாவிடம் இறுதி போட்டியில் தோல்வி அடைந்த அணி எது?
3: பங்களாதேஷ்.
0: இல்லைங்க, நியூசிலாந்து என்பது சரியான பதில். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி பழனி. தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். உங்களுக்காக தித்திகிரே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க உள்ளது.

0: ஒழித்த பாலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக ஒழித்தது. நிகழ்ச்சியில் நிறைய நபர்கள் பேசினாங்க. குறிப்பாக கன்னியப்பன், துரை, சந்திரசேகர், முருகன், ராஜசேகர், கோவிந்தசுவாமி, ஆறுமுகம், கோகுல்நாத், தங்கவேல், கிருஷ்ணன், இன்னொரு கிருஷ்ணன், தண்டபாணி, தேன்மொழி, லட்சுமணன், மோகன், ராஜா, ஜெயசீலன், மணி, பீமராஜன், ராஜேஸ்வரி, மாரியப்பன், சித்தன், முருகன், பெருமாள், ஜெயராமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபால், மதுஸ்ரீ, சாமிநாதன், மாதேசன், சிவகாமி, பாபு, மணி, மாது, ராம், பழனி அப்படின்னு நிறைய நேர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதில் ஒரு சிலர் வந்து நல்ல முயற்சி பண்ணி ரெண்டு கேள்விகளுக்கு வந்து விடையளிக்க முயற்சி பண்ணாங்க. மற்றவங்களாம் வந்து நல்ல முயற்சி பண்ணிங்க. நிகழ்ச்சியில் இணைந்து இணைப்பு கிடைச்ச நேர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும், நிகழ்ச்சியில் இணைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்நுட்ப உதவியோடு வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி பெறும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் தினமும் செய்தித்தாள் படிங்க, தினமும் நம்ம பண்பலை நிகழ்ச்சியில் கேட்டிங்கன்னாவே வெற்றி பெற்றலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Union Cabinet approves 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states to boost connectivity. New Delhi and Colombo sign MOUs on upgradation of L-70 guns and defense cooperation. Sri Lanka assures it will never allow its territory to be used against India. India condemns attacks by Yemen's Houthi rebels on Saudi Arabia, says strikes threaten freedom of navigation in Bab el-Mandeb Strait. In sports, India end campaign at stage 3 of World Archery Para Series with 15 medals, comprising 4 gold, in Ahmedabad. And in Junior Asia Cup hockey, Indian men's team enters semi-final with 15-0 victory over Chinese Taipei. Indonesians advance to quarter-final after goalless draw against hosts China. The Union Cabinet chaired by Prime Minister Narendra Modi has approved 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states. The projects will cover around 1,196 kilometers and are expected to improve rail connectivity, ease congestion on existing routes and facilitate faster movement of passengers and freight. They are targeted for completion by 2020.

0: to settle at 23,432. Meanwhile, in the broader market on the National Stock Exchange, the mid-cap 100 and small-cap 100 indices declined 0.5% each. In the forex market, the rupee depreciated by 28 paise to close at 95 rupees and 11 paise against the US dollar. With Intercarb's report, this is Lalema Aneja Dang for Akashwani News.
1: Moving to sports, India ended their campaign at Stage 3 of World Archery Para Series in Ahmedabad on a high note, winning a total of 15 medals, including 4 gold, 3 silver and 8 bronze. Double Paralympics medalist Harvinder Singh and reigning world champion and world number one Sheetal Devi led the charge as India signed off their campaign on a high, winning 2 gold and 4 bronze medals. We have a report.
2: World number one Sheetal Devi held her nerve in a dramatic shoot-off against Kazakhstan's Ezada Sidan to win the para compound women's individual gold medal, adding to her bronze in a compound mixed team event alongside Toman Kumar. In the para recovered mixed team event, double Paralympic medalist Harvinder Singh teamed up with Bhavna to sweep past China's Liang Qurong and Xia Li to grab the gold. Bhavna later secured a bronze medal in the para recover women's individual category by defeating fellow Indian archer Rajashree Rathod. India collected 2 more bronze medals, with Sarita edging out China's Wang Huiting in a para compound women's individual event and Toman Kumar defeating Iraq's Abbas Kadim in a para compound men's individual playoff to pick up his second medal of the tournament. Aparna Khond, Akashwani News, Ahmedabad.
1: In Junior Asia Cup hockey, the Indian men's team today advanced to the semi-finals after a dominant 15-0 victory over Chinese Taipei at Moxi in China. Defending champions and 5-time winners, India finished at the top of Pool A with 10 points from 3 wins and a draw. The Indian women's team played out a goalless draw against China in its final elite pool match to enter the quarterfinals. The Indian Eves will take on Pakistan in the next round. And now, before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states to boost connectivity. New Delhi and Colombo sign MOUs on upgradation of L-70 guns and defence cooperation. Sri Lanka assures it will never allow its territory to be used against India. India condemns attacks by Yemen's Houthi rebels on Saudi Arabia, says strikes threaten freedom of navigation in Bab al-Mandeb Strait. In sports, India end campaign at Stage 3 of World Archery Para Series with 15 medals, comprising 4 gold in Ahmedabad. And in Junior Asia Cup hockey, Indian men's team enters semi-final with 15-0 victory over Chinese Taipei. That is all in the news at 9. Good night.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாநில இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: இளையோர் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாங்க.
6: ஆமா,
5: இப்பவும் முதல் கட்ட நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுது, இளையோர்களை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி உதவுது சார் உங்களுடைய பார்வை?
6: உங்களுடைய கேள்வியிலே வந்துடுது, நல்வழிப்படுத்த வேண்டும். இது பார்த்தீங்கன்னா விஸ்கித் பாரத் யூத் லீடர்ஸ் டயலாக், இளம் தலைவர்கள் உரையாடல். இதில் இந்த இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது மேடம், 18 வயசுக்கு மேலே 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நாளடைவில் என்னாச்சுன்னா 2014 வரைக்கும் வந்து 2014 ஒரு பெரிய சர்வே எடுக்கிறாங்க, இந்தியா முழுக்க எடுக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே சர்வேலாம் பண்ணிவிட்டு ஏஜை டக்குன்னு குறைக்கிறாங்க. 15 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இவர்கள் தான் இளைஞர்கள். எப்படி இதை குறைச்சிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ இமீடியட்டாக வர்றது என்னென்னா, இந்த இளையருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மாறுபட்டு போகிறது. இவர்களை யாருமே கண்டுக்கிறது இல்லை. எப்போ கண்டுக்கிறது இல்லை, ஒருத்தர் 10th ஃபெயில் ஆகிறார், இதில் 40,000 பேர் 50,000 ஃபெயில். இந்த ஃபெயில் ஆனவர்களை யாருமே பார்க்கறது கிடையாது. இதில் 40,000 பேர் ஃபெயில் ஆனால் மீண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழையபடி அரியர் எக்ஸாம் எழுதிடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிடுவாங்க, டிரைவிங் போவாங்க, ஸ்கில் ட்ரைனிங், ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர், எலக்ட்ரிஷியன், இப்படி பல

0: போயிடுறாங்க. அதுவும் போக மேடம், டிராப் அவுட்ஸ் ஆக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் இருந்து ஒரு 10 15,000 பேர் 10th 12th ஒரு 30,000 பேர் அப்படியே விடுபடுகிறார்கள். இவர்களை கண்டறிந்து இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தான் மத்திய அரசாங்கம் பல திட்டங்களையும் பிளானிங் கமிஷன்ல திட்டமும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இப்ப இந்த துறையினுடைய முதல் நோக்கம் என்னன்னா, ஒரு இளைஞரை நல்ல குடிமகனாக, டு மேக் த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆஸ் ஏ குட் சிட்டிசன். இந்த குட் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை ஒருத்தரை கொண்டு வரணும்னா, சும்மா போய்கிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு, தம்பி நாள் இருந்து நீ குட் சிட்டிசன் ஆயிடுவாரா? நிச்சயமாக இல்லை. ஆனா இந்த நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இளைஞர் அமைப்புகளை ஒவ்வொரு ஒன்றிய அளவுல, கிராம அளவுல, பஞ்சாயத்து அளவுல, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து எடுத்தீங்கன்னா அது குக்கிராமங்கள் இருக்கும், அங்கெல்லாம் இளைஞர் அமைப்புகளை ஆரம்பித்து அவர்களை எல்லாம் மைபாரத் அமைப்போட இணைத்து இவர்களுக்கு தேவையான 10th 12th ஃபெயில் ஆனவங்க கம்ப்யூட்டர் பயிற்சி, இவர்களுக்கு விளையாட்டு பொருட்களை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஜிம் வச்சு கொடுக்குறோம், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லாமே ஃப்ரீ மேடம். இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் மாற்றணும். ஸோ இவர்களை நம்ம நல்வழிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம்.
1: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்களுடைய பேச்சினுடைய வந்து நீங்க ஒண்ணு சொன்னீங்க, 36 அனுபவம் அப்படின்றது. உங்களுடைய பார்வை என்ன சார் இளையோரை பற்றின, உங்களுடைய பார்வை என்ன? இன்னொன்னு, இந்த காலத்து இளையோர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. அவங்கள வந்து சரியான ஒரு வழிக்கு கொண்டு வரதான் இந்த மைபாரத் அமைப்புகள் வந்து நிறைய விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த வகையில இந்த வினாடி வினா நிகழ்ச்சி இப்ப தொடங்கி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
0: நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல 36 சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இப்ப உள்ள வினாடி வினாவுக்கு வரேன். 36 போது நம்ம எல்லாம் சொல்றோம் இந்த சமுதாயத்தை மாற்றணும். எந்த ஏஜ்ல நீங்க சொல்றீங்க? டீனேஜ், அவன் 15 மேல. நான் உள்ள பூர்வமாக பார்த்தது என்ன, நீங்க பாத்தீங்கன்னா திருமணமானவன ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை பிறக்கவில்லையா அதுக்கு போறாங்க. குழந்தை பிறந்தவன என்ன பண்றாங்க, எப்படி பார்த்துப்பாங்க மேடம்? இவ்வளவு பாசமாக வளர்ப்பார்கள். அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா 3:30 வேன் வந்துச்சுன்னா இவங்க நிற்பாங்க. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், அவன் கொஞ்சம் நடந்து ஒரு 8 7 வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெற்றோர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பாக நான் பெண்களை தான் சொல்லுவேன், யாரும் தவறாக எடுத்துக்கிட்டுறாதீங்க, இது கேட்ட பிறகாவது நீங்கள் கொஞ்சம் மாறுங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, இப்போ வந்த உடனே நம்ம ஸ்நாக்ஸ் கேட்பான், இதை நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு முடியல, இந்தா தம்பி ஒரு 10 கொடுத்து நீ வாங்கிக்கேம்பாங்க. நிறைய பெண்கள் இந்த குழந்தை பிறந்து ஒரு 5 பார்க்குறாங்க, 10 வரைக்கும் பார்க்குறீங்களே ஒழிய, இந்த டீனேஜ் வளர் இளம் பருவம்ன்ற வயசை விட்டுறீங்க. அம்மா பசிக்குதுன்னா இந்த ஒரு 20 இப்படி கொடுக்குறீங்க. எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா, இந்த விஷயம் இந்த பணம் கொடுக்கறதுல தான் ஆரம்பிக்குது. நீங்கள் ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். இவன் போய் ஒரு வாரத்துக்கு ஒழுங்காக வாங்கி சாப்பிடுவான் பிஸ்கட்டை, கூட இன்னொருத்தன் செயற்கை சரியில்லை, இவன் வந்து இந்த பையன் 11 12 ஆயிரும். அந்த குழந்தை பிறந்து பார்த்துக்கிறதே நீங்க 10 வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், என் அனுபவத்துல 10 வரைக்கும் பாத்துக்கோங்க, பார்க்க வேண்டாம் சொல்ல. இந்த டீன் ஏஜ்னு இருக்கு பாருங்க, வளர் இளம் பருவம், 11 20 வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, நீங்க 20 மேல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட பேசினா தெளிவா இருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறி போயிரும். இந்த 20 21 தாண்டிட்டாங்கன்னா தெளிவாயிருவாங்க, இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை, இவரை திருமணம் செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலத்துல நிறைய இருக்காங்க. நீங்க இந்த 1 10 வரைக்கும் பாக்குறத 11 18 வரைக்கும் பார்த்தீர்களேனால், நிச்சயமாக நாம வந்து இளைஞர் நலத்துறை இளைஞர்களுக்காக இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். போதை இல்லா தமிழகம், போதை இல்லா இந்தியா அப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம விட்டுறோம், இந்த அடுத்த ஜெனரேஷன் வரும்போதே இங்கிருந்து ஸ்டார்டிங்ல இந்த பெற்றோர்கள் இருக்கீங்க, நீங்க அதை போய் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்காணிக்கணும், கரெக்ட். அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, இப்ப மொபைல் எல்லாம் வந்துருச்சு, என்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பாடு கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதான் 18 மேல தெளிவாயிருவாங்க மேடம்.
1: நிச்சயமா சார், அதாவது குழந்தைங்களை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாக்குறத காட்டிலும் வளரிளம் பருவத்துல வந்து கூடுதல் கண்காணிப்போட நம்ம கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க இத்தனை வருட அந்த அனுபவத்துல வந்து நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வினாடி வினா போட்டி அப்படிங்கறது முதல்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த போட்டியில வந்து எப்படி எல்லாம் பங்கேற்கலாம், இதன் மூலமா விண்ணப்பிக்கணும், ஏன்னா ஆன்லைன்ல தான் இந்த போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த போட்டி பத்தி சொல்லுங்க சார்.
0: இந்த விஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் நிகழ்ச்சி வந்து இது 3rd எடிஷன். முதல் எடிஷன் 2024 தொடங்கி நடத்தப்பட்டது, 2025 ரெண்டாவது, இது 3rd எடிஷன். செப்டம்பர் மாதம் 1st தொடங்கப்பட்டது. இது 5 நடக்குது மேடம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல கிஸ் காம்படிஷன்ஸ், இதுல வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, 15 29 இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம். ஏறத்தாழ போன வருஷம் பாத்தீங்கன்னா 5 பேர் தமிழகத்தில் கலந்தாங்க, இந்த வருஷம் நமக்கு இலக்கு 10 பேருக்கு வச்சிருக்கோம் கலந்து கொள்ள வேண்டும்ட்டு. அதுல கூட நம்ம கல்லூரிகள் சென்று இதெல்லாம் சொல்லி எடுத்து உங்களுக்கு செய்யும் போது, வி ஹேவ் டு ரீச் 10 லேக்ஸ், பட் எல்லா பக்கமும் மாவட்டம் ஃபுல்லா போகக்கூடிய எங்களுடைய மாவட்ட இளைஞர் அலுவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க பாக்குறாங்க 10 நிமிஷம்னா 10 கேள்வி வருது, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் போது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க. இன்கம்ப்ளீட்டா பண்ணா நமக்கு அந்த நம்பர் கவுண்ட் ஆகாது. ஸோ இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லாம இருக்காங்க. ஸ்டார்டிங் பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருதுன்னா, ஸோ அதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வர வச்சிருக்கோம். ஸோ இவர்கள் அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனை லட்சம் பேரோ, அவங்க 30ஆம்

0: இதோட அது முடிஞ்சிடும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இரண்டாவது கட்டமாக எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங்கில் அவங்க எழுதி அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணிடணும் ஆன்லைன்லே. இப்போ முதல் ரெண்டு கட்டமும் ஆன்லைனில் நடக்கும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படும். அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் வச்சு நடக்கும். தமிழ்நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் வந்து அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அவர்களை வந்து அந்த ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டாவது கட்டம் முடிஞ்சிடும். மூன்றாவது கட்டமாக வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஆன்லைனில் கலந்துக்கிட்டாங்கன்னா 10 லட்சம் இதில் எப்படி பார்த்தாலும் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஒரு 50,000 பேர் வருவாங்க. அதிலிருந்து ஒரு 50 பேரை தான் தேர்வு செய்வோம். அந்த எஸ்ஏ ரைட்டிங் மூணாவது ஸ்டெப்புக்கு வெறும் 50 பேர் தான். 38 மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேருக்குள்ளே முடிஞ்சு போயிடும். நாலாவது அதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்களை தேர்வு செய்து மாநில அளவில் சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதில் நம்முடைய கவர்னர் அவர்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். இவங்களோட உரையாடுவார்கள். இவங்களை தேர்வு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இவங்களை இவர்களோட உரையாடி அதில் 6 நிகழ்ச்சிகள் நடக்குது. டிக்ளமேஷன் கான்டெஸ்ட் ஒன்று, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குது, யூத் பார்லிமெண்ட், இது மாதிரி கல்ச்சுரல் ட்ராக் 6 இருக்குது. இது 6லையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் 60 பேர் வருவாங்க. பேச்சு போட்டி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷனில் ஜெயித்தவங்க ஒரு 15, டோட்டலாக 85 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு இந்த 85 பேரும் ஜனவரி மாதம் 2027 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 அன்று நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று நடக்கின்ற அந்த பாரத் மண்டபத்திலே தமிழகத்திலிருந்து 85 பேரும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சேர்த்து மொத்தம் 3,000 பேர் கூட அவர் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. இவங்க இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் போய் பார்க்கலாம். ஸோ முதல் கட்டம் ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன், ரெண்டாவது எஸ்ஏ ரைட்டிங் அதுவும் ஆன்லைன், மூன்றாவது கட்டமாக அதிலிருந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணணும், நாலாவது கட்டமாக கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், யூத் பார்லிமெண்ட், டிக்ளமேஷன் கான்டெஸ்ட், இதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர் நாலாவது கட்டம் மாநில அளவில் நடைபெறும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 85 பேரை நம் தமிழகத்தின் சார்பாக மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை நாங்களே அழைச்சி கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். ஜனவரி 10 முதல் 12 வரை நடக்கிற நிகழ்ச்சி அஞ்சாம் கட்டம். அதான் தேசிய அளவிலான நிகழ்ச்சி மேடம்.
1: நிச்சயமா சார், நீங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கிற இளையோருக்கு கண்டிப்பா இதுல பங்கேற்கக்கூடிய ஆர்வம் வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விளக்கமா வந்து சொல்லியிருக்கீங்க. இதுல பங்கேற்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. எனக்கு உங்களுடைய பேச்சுல இருந்து ஒரு 4-5 கேள்விகள் எழுது. என்ன அப்படின்னா சார், விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய தீய பழக்கங்கள்ல இருந்து இளையோரை காப்பாத்துது அப்படின்னு சொல்லலாமா? அந்த ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீங்க வந்து நிறைய கல்லூரிகளுக்கு வந்து போயிருப்பீங்க, இளையோரை பார்த்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க அவங்களோட. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து தவறு செய்யறாங்க, எப்படியெல்லாம் அவங்களை வந்து வழி நடத்தலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா சார், அந்த மாதிரி சிந்தனைகள் என்ன? இன்னொன்னு, நீங்க உங்களுடைய பேச்சுல முன்பே குறிப்பிட்டீங்க, போதை இல்லா இந்தியா, போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அரசுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மைபார தமைப்பு ரொம்ப உந்துதலா வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. இளையோர நல்வழி படுத்த அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் பத்தி இன்னும் விளக்கமா சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார். கண்டிப்பா. இளைஞர்களை வந்து நம்ம வந்து திருத்தலாம் வழிநடத்தணும்னா நம்ம அந்த குழுக்களாக ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஏறத்தாழ 150 லிருந்து 200
0: 25 30 இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒன்றிய அளவில் நம்ம வந்து குழுக்களை ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நான் சொன்னேன், விடுபட்டு இருக்கின்ற இளைஞர்கள், 10th 12th ஃபெயில் ஆனவர்கள், இவர்களை கண்டறிந்து இப்போ படித்தவங்க படிக்காதவங்க, இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஸ்டூடெண்ட் ரூரல் யூத்துக்காக ஆரம்பிச்சது, பட் இப்போ எல்லாருமே படிச்சிடுறாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட் நான் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமாக நம்ம அந்த நிகழ்ச்சி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அமைத்து, உதாரணத்துக்கு விவேகானந்தர் இளைஞர் மன்றம் அப்படின்னா ஒரு அந்த ஊர் அருமனை கன்னியாகுமரி மாவட்டம்னு வச்சிருந்தாருனா, விவேகானந்தா இளைஞர் மன்றம், அந்த மன்றத்தில் ஒரு 15 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ இவர்களை எங்களோட இணைச்சு கொண்டு அந்த மைபாரத் மாவட்ட அலுவலகம் இருக்கும், அந்த மாவட்ட தலைநகரங்களில், அதுல மாவட்ட இளையோர் அலுவலர் இருப்பார், அங்க ஒரு வாலண்டியர் 20 பேர் வேலை செய்யறாங்க. சோ இவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், குட் டச், பேட் டச், இப்படி பல இதை வந்து அவர்களுக்கு பயிற்சிகள் மூலம் உட்கார வச்சு அவங்களை சொல்லிக் கொடுத்தோம். அதுதான் நம்ம திறமை, பேச்சு திறமை தான் வேணும் நமக்கு. பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னா நமக்கு சக்சஸ் தான். அப்புறம் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. அவர்களுக்கு நம்ம வந்து இலவசமா விளையாட்டு பொருள் கொடுப்போம், அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இழுத்துக்குவோம். தனி மரம் தோப்பாகாது, உங்க கிராமத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதில் எங்களுடைய துறைக்கு வந்து எல்லா மாவட்டங்களிலையும் இந்தியாவில் இருக்க 736 மாவட்டத்துக்குமே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சேர்மன். ஸோ அதனால அவரை நம்ம சந்திப்போம், பார்ப்போம். அதேமாதிரி இந்த இளைஞர் குழுக்களை எல்லாம் அவர்கள்ட்ட அழைச்சிட்டு போவோம். அவங்க எல்லாமே அந்த கிராஸ் ரூட் லெவலில் நடக்கிற விஷயங்களை நம்ம வழியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள், கிராஸ் செக்கே பண்ணி பண்ணியிருக்காங்க நிறையா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ரொம்ப ஆர்வமாக இந்த இளைஞர்களும் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும் கலெக்டர்கிட்ட, இல்லை தெரு லைட் எரியல, அவங்க தண்ணி வரல, இதெல்லாம் கொடுத்துக்கும் அவர்களும் சரி செய்திருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருக்க

0: மக்கள்லாம் இப்போ இவனுங்களை ஏதோ நல்லது செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு தங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இளைஞர்கள் மீது பெரியவர்களுக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. ஸோ இவர்களுக்கே நம்மளையும் ஒருத்தவங்க நம்பி வர்றாங்க அப்படிங்கும்போது இவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா சார், இந்த போதை பழக்கத்திலேருந்து மீட்கிறதுக்கு வந்து இந்த இயக்கங்கள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃபுல்லி எங்கேஜ்டாக ஆக்கிடுறீங்க, தீய பழக்கத்துக்கு போகாமல் இருக்காங்க. எந்த அளவுக்கு மை பாரத் அமைப்பு வந்து நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப உறுதுணையாக இருக்காங்கன்னு சொல்லலாம் சார்.
0: இல்லை, இப்போ நம்ம தான் அந்த குழுக்கள் இருக்குல்ல, குழுக்கள் வந்தால் கிராஸ் ரூட் லெவலில் அந்த வில்லேஜில் நமக்கு ஆள் வந்துடுறான். கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ், அந்த கிராமங்களை சுற்றி மன்றங்கள் வந்து விடுகிறது. அங்கே நாங்கள் ஒரு யூத் டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிப்போம், சார் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்ம அரசோட இலக்கு வந்து 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா, விக்சித் பாரத். அதற்கேத்த மாதிரி தான் வந்து இளையோரை உருவாக்கணுன்றதுக்காக இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கும் அதே பேரை தான் வச்சிருக்கிறாங்க அரசு. எந்த அளவுக்கு இளையோர் வந்து இந்த இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம், நாட்டோட நலனுக்கு முக்கியம், இந்த இளையோருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இளையோரை பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க கடந்து எப்படி வந்திருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய அறிவுரை என்ன சார்?
0: பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி அவங்களுக்கு என்ன என்ன இருக்குன்னா, என்னை பார்க்குறாங்க, நமக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 60 பேருக்கு நம்ம டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என் பையனே இதேமாரி ஒரு வேலை வராதா? ஏன்னா நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை வந்து ஹெவியாக இருக்கும். கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே வேலை, நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லவே கூடாது. எங்கே போனாலும் வேலை செய்து தான் ஆகட்டும். எடுத்த உடனே உங்களுக்கு யாரும் 100,000 ரூபா சம்பளம் கொடுத்து நிச்சயமாக 22 வயசில் கூப்பிட போகிறது கிடையாது. இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் முன்னேறணும். பொறுமையாக என்ன வேலை கிடைக்குதோ அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி வர வேண்டும். எடுத்தோடனேயே ஒயிட் காலர் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்க.
1: நிச்சயமா சார், அதாவது இளைஞர்கள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். கல்வி அப்படின்றது ரொம்ப அவசியம், அதே சமயத்துல விளையாட்டும் அவசியம். இதை மாதிரியான ஒரு நல்ல பாதையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். முக்கியமா நீங்க சொன்ன அறிவுரை பொறுமை அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து இளையோருக்காக வந்து நீங்க அறிவுரையாவே சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 9:30.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
0: நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கவிருப்பது இடைவிடாத இசைமலை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இது சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடலும் காற்றலைகள் ஒலிக்க நினைத்தால் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் அன்பு அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் ஐயா.
0: மூக்கனூர்ல இருந்து ஜெயராம் பேசுறீங்க. ஜெயராம், உங்களுக்கு என்ன திருப்பத்தூர் பாடல் வழங்கலாம்?
1: படம் பாத்தீங்கன்னா ஆடுபாம்பே.
0: ஆடுபாம்பே.
1: அதான் சிஎம் பாடிவாரு. நான் எத்தனைக்கு எத்தனைடா அந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: நிச்சயமா, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் வளம் வருகிறது. பாடலை கேட்டு மகிழ்ந்திருங்கள். நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: ஹலோ
4: ஐயா, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: திருப்பத்தூர் மாவட்டம் பாவனாம்பம் கிராமம் ஓம்சக்தி கோயில் பூசாரி ஐயா.
4: எல்லாம் சொன்னீங்க, உங்க பேர் சொல்லலையே.
5: கே ரகு ஐயா.
4: ரகு, சொல்லுங்க ரகு, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
5: குடியிருந்த கோயிலிருந்து ஆடலுடன் பாடலை கேட்டது. அந்த பாடல்
4: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் வளமர் உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

Ha, ha, ha.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் பாலங்கப்பட்டினாகண்டம் ஐயா.
2: உங்க பேர் சொல்லவே இல்லையே.
3: ஏழுமலை சார்.
2: ஏழுமலை, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
3: நீங்கள்
2: கேட்ட பாடல் வழங்கிடலாம். ஏழுமலை தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.
4: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

0: திருப்பி காட்டுகின்றன. ஒரு காவிய கானங்கள் போதும், மறந்து போன சிரிப்புகளையும் நினைவுகளையும் மறைக்கப்பட்ட கண்ணீர்களையும் நினைவூட்ட. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் ஒலிக்க நீங்கள் விரும்பினால் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பூர்கியமானிமிட்டா வீரமணி.
0: சொல்லுங்க வீரமணி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: மோட்டார் சுந்தரம் பிள்ளையிலிருந்து காதலின் பாடல்.
0: நிச்சயமா நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு நினைந்திருங்க வீரமணி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
1: அடிக்கடி நெஞ்சில் பட படப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதறதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு.

0: மனமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு மாடியில் தெரியும் போடு, சென்னை 26, என்னை அவசியம் பாரு.
1: ஐய, இதுதான் மருந்து சீட்டா?
0: ஹலோ மிஸ்டர் அட்வகேட்.
2: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கீட்டு

0: நிலவு வெளிச்சம் தரும் இந்த நேரம் நினைவுகள் பேசும் அமைதியான நேரம். காதில் விழும் இந்த பழைய கானங்கள் காலத்தை பின்னோக்கி அழைத்துச் செல்கின்றன. இது இசை மட்டுமல்ல, நம் இதயத்தின் உள்ளிருக்கும் நினைவுகளின் சங்கமம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நலமா?
0: நலம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் நாகரமலி வட்டம் அகராகரம் ஆசேரி வட்டம் சீனிவாசன் ஐயா.
0: சொல்லுங்க சீனிவாசன் ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: இருவர் உள்ளத்திலிருந்து ஒரு அழகிய பாடல், புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளைன்னு ஒரு அழகிய பாடல் ஐயா.
0: நீங்க கேட்ட பாடல் ஒழிக்க தயாராக உள்ளது சீனிவாசன். பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

நேரம் இரவு 10:35 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியுடைய மற்ற தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், மணிப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சாந்தி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாட வழங்கலாம்? நிச்சயமாங்க, பாலும் பழமும் திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டிணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: அன்பு சகோதரர் அறிவிப்பாளர் ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சியம்மன் கோயில், தருமபுரி பண்பலை வானொலி அல்ல, எங்களுக்கு தாய் மாதிரி. இந்த இரவு நேரத்தில் தாளாட்ட வந்திருக்கிறது நெஞ்சிருக்கும் வரைபடத்திலிருந்து முத்துக்களவு கண்கள். அந்த பாடலை நமது நேர் எல்லாருக்காகவும் வழங்குவே நன்றி.
0: நன்றிங்க. இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல திரைப்படத்தில் பாடல் கேட்டிருக்கீங்க. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான பாடல் ஒழிக்க உள்ளது கோயின் சமை. நிகழ்ச்சி அடைந்தமைக்கு நன்றி.

0: நேரம் இரவு 10:44 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: அன்பு வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கே பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜானகி சவுந்தரராஜன் ஐயா பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படம் பாடல் வழங்கலாம்?
1: புதிய பூமி படத்துல வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை இந்த பாட்டுங்க.
0: நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு நினைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: பண்பலை பாடும் நேரம் இரவு 10:50. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களை. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலம் ஒழிக்க புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய நிலையில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வானம்பாடி பெறப்பெற்ற முகமது ஹாசிம்.
0: முகமது ஹாசிம் பேசுறீங்க, சொல்லுங்க முகமது ஹாசிம், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: படம் ஆசை முகம். பாடல் வந்து நீயா இல்ல நானா
0: வழங்கலாம். முகமது ஹாசிம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: இரவின் மென்மையான காற்றோடு, இதயத்தின் இனிய துடிப்போடு உங்களுக்காக நினைவுகளை சுமந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். இங்கே ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவின் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: திருப்பூர்ல இருந்து மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க மலர், உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: படம் ஊட்டி வரை உறவு. பாடல் பூமாளையை ஓர் மல்லிகை.
0: நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்க உள்ளது மலர். பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பெண்மலை 102.5, ஏற்காடு பெண்மலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோட தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஏரை கிராமம், சாகரியான் மாவட்டம், விஜயகுமார் செந்தாமரை. குமரி தோட்டம். பாடல் வந்து எங்கே அவள் என்றே மனம் தேடி அவளா அப்படின்ற பாட்டு
0: நிச்சயமா நீங்க கேட்ட திரைப்படத்தில் பாடல் ஒழிக்கொழுது பாடலை கேட்டு இணைந்திருங்க. விஜயகுமார், நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டங்களின் விருப்ப பாடலாக வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஜெயராமன், ரகு, ஏழுமலை, வீரமணி, சீனிவாசன், சாந்தி, கோவிந்தசுவாமி, சவுந்தரராஜன், முகமது ஆசிம், மலர், விஜயகுமார் என பல நேயர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. பங்கெடுத்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் பல நேயர்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இணைப்பு கிடைக்காமல் போயிருக்கோம், அவங்களாம் வருத்தத்தில் இருப்பீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விருப்ப பாடலும் நம்மளுடைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வளம் வரும். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கடந்த 65 நிமிடங்களாக உங்களோடு பயணித்தது நான், அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். இத்துடன் சுகமான ராகங்கள் நிறைவடைந்தது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The Union Cabinet, chaired by Prime Minister Narendra Modi, has approved 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states. The projects will cover around 1,196 kilometers and are expected to improve rail connectivity, ease congestion on existing routes and facilitate faster movement of passengers and freight. They are targeted for completion by 2029-30. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav gave details of the decisions taken by the Union Cabinet during a meeting briefing in New Delhi today. Mr. Vaishnav said the Cabinet has approved 5 multi-tracking projects covering 17 districts across Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka and Telangana. These projects will add about 540 kilometers to the existing Indian Railways network. The total estimated cost of these 5 projects is more than 10,021 crore rupees. Mr. Vaishnav said the government has also approved 3 multi-tracking railway projects at a total estimated cost of more than 10,700 crore rupees. These projects will cover 14 districts across West Bengal, Jharkhand, Odisha, Madhya Pradesh and Chhattisgarh and will add about 656 kilometers to the existing railway network. In reply to a question on the Mumbai-Ahmedabad bullet train project, the Information and Broadcasting Minister informed that the bullet train service will commence next year.
2: Bullet train ka inauguration 2027 mein fix hai.
3: The inauguration of the bullet train is scheduled for 2027, with construction work progressing at a very rapid pace. Initially, the plan was to open a 50-kilometer section between Surat and Bilimura. However, this has now been extended to a 100-kilometer section from Surat to Vapi. At the same time, work on the bullet train itself is also progressing rapidly. The first coach for testing was completed and made ready last week, and the train is expected to be brought onto the tracks for testing by May or June next year.
2: Agle saal Mai June tak train patri pe aa jayegi testing ke liye.
1: Prime Minister Narendra Modi in a social media post highlighted that the 5 railway projects will foster better rail connectivity in South India and also benefit lakhs of people. New Delhi and Colombo today exchanged memoranda of understanding MOU on upgradation of L-70 guns for the Sri Lankan Air Force and cooperation between National Cadet Corps and National Defence Colleges of both the countries. The upgradation of these air defence guns will strengthen the air defence architecture of critical assets in Sri Lanka. The MOU on academic cooperation will facilitate knowledge sharing to further strengthen the academic bonds between them and formalise the

0: NCC Youth Exchange Program between India and Sri Lanka. The pacts were signed in the presence of Defence Minister Rajnath Singh and President of Sri Lanka Anura Kumara Dissanayake in Colombo. Both leaders virtually inaugurated three Bedi bridges constructed by the Indian Defence Forces. During the meeting, the two sides reaffirmed their commitment to work together for development of both nations while working jointly to ensure the safety, security, peace and prosperity of the region. India has condemned the reported Houthi attacks on Saudi sovereign territory, especially the targeting of civilian and economic facilities. In a response to a media query on the attacks in Saudi Arabia, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that such attacks that undermine regional security and stability and threatened freedom of navigation in the Bab al-Mandeb were unacceptable. Unique Identification Authority of India, UIDAI, today launched the Aadhaar Face Authentication Software Development Kit, SDK, and Face Authentication Sandbox at the Global FinTech Fest 2026. The Ministry of Electronics and Information Technology said the new tools will enable banks, fintech companies, and other organizations to seamlessly integrate and test Aadhaar Face Authentication within their own mobile applications. In Junior Asia Cup hockey, the Indian men's team today advanced to the semi-finals after a dominant 15-0 victory over Chinese Taipei at Mo Chi in China. Captain Anmol Ekka led the charge with a sensational 6-goal haul, all coming for penalty corners, as defending champions India recovered from a goal-less opening quarter to overwhelm their opponents in the remaining 45 minutes. And that's the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.3 நேரம் 11:10 நேர்கள் இனி கேட்கவிருப்பது நாளை நமது பண்பலைகள் வளமரவுள்ள நிகழ்ச்சி நிரல். காலை 6 மணிக்கு குரலோசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தனம் நலவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உலர்வுகளுக்காக. 6:55 தருமபுரி சிறி கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக எஸ் ஜிக்திசா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து அரசு பட்டுக்கூட அங்கடையின் விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நடித்திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரல். 8 மணிக்கு தருமபுரி எழுத்துக்கார பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:50 பொன்னியின் புதுப்புணல். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாள. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது. 9:05 வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம். தற்கொலைக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டிய சிறப்பு நிரலை பங்கேற்கிறார் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் பேபி லல்லி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம். 10:50 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால்ஸ் வைக்கும் நிகழ்ச்சி. 11:05 கணபதி புலா சிறப்பு நிகழ்ச்சியாக பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர். பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர் மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீவித்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம் மற்றும் அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 நேர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாயரங்கம் இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்குத்து. 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைதரும் நாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரையினை கேட்கலாம்.

8 மணிக்கு இளம் தென்றல் சினிமா சினிமா என்ற தலைப்பில் வளமர உள்ளது. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமான ராகங்கள். நாளைய சுகுமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கவுள்ளது. காந்திய சிந்தனை. ஒருவனின் தூக்கமும் துக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.